ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 22 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 27 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களேசை கேட்கலாம், ராகம் வாழச்சி.

மங்களேசியை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 11. செய்நன்றியறிதல். குறள் எண் 3. குறள் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பொருள் பயனை எதிர்பாராது செய்த உதவியின் பயனை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலை விட பெரியதாக இருக்கும். குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 11. செய்நன்றியறிதல். குறள் எண் 3. குறள் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பொருள் பயனை எதிர்பாராது செய்த உதவியின் பயனை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலை விட பெரியதாக இருக்கும். குறளமுதம் கேட்டீர்கள். நேயர்களே,

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய மதநிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிலங்களை துண்டாதல் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ பொதுவான உடல்வடி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயன்முறை மருத்துவர் எஸ் சந்தோஷ் அவர்கள். தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டம் அறிவோம். தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சிபாய் அவர்கள்.

0: 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5 பருவம், நிறைவாக சிகரம் தொடு. உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8 உலக தர நிர்ணய நாள் குறித்த சிறப்புரை, படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 சக்தி உலா ஐஸ்வர்ய மகுட தாரிணி சென்னை அஞ்சல். 8:45 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி, தொடர்ந்து திரைகானம். 9 செய்திச் சுருக்கம். 9:02 வில்லேஜ் வைப்ஸ் ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 10:30 எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, வாழ்க்கையில் பெறுவதை விட எதை இழக்காமல் இருப்பது முக்கியம். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம். 2:30 உழைப்பவர் அரங்கம். பிற்பகல் 3 ஹலோ ஊட்டி, மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 எதிரும் புதிரும் பொது அறிவு வினா. 5 செய்தி சுருக்கம். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். 5:30 உழவர் மனம். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் தடிமரம் பயன்பாட்டில் வேங்கை மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் 2 பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய மதிலயத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Ashwani, the news read by Shagun Chopra. In Bihar, 13 people died when a boat capsized in the Raghupodiyara area of Vaishali district last night. Vaishali district magistrate Varsha Singh told media persons that 13 people died while 6 were rescued after the boat capsized in the Ganga River in Raghupur. Most of the deceased are minors who were travelling on the boat to attend a feast. Around 15 to 20 people were on board the boat. 7 others have been referred to another hospital for better treatment. Prime Minister Narendra Modi announced an ex gratia of 2 lakh rupees to next of kin of each deceased and 50,000 rupees to each injured. Chief Minister Samrat Chaudhary condoled the loss of the life in the incident and announced an ex gratia of 4 lakh rupees to the kin of each deceased. Prime Minister Narendra Modi and his Canadian counterpart Mark Carney have agreed to build on the positive momentum in bilateral ties and work towards concrete outcomes across key areas of the strategic partnership. These areas include trade, energy, technology, security and people-to-people ties. Both leaders had a warm and productive telephonic conversation. Mr. Modi said in a social media post that India and Canada are together contributing towards a more stable and prosperous world. Meanwhile, Canadian Foreign Minister Anita Anand arrived in New Delhi on a 2-day visit to India last evening. During her visit, she will meet External Affairs Minister Dr. S. Jaishankar and Skill Development and Entrepreneurship Minister Jayant Chaudhary today. The first BIMSTEC Home Ministers meeting concluded in New Delhi with adoption of Delhi Declaration. In the declaration, the BIMSTEC nations have strongly condemned terrorism and violent extremism conducive to terrorism in all its forms and manifestations, including cross-border terrorism. In the declaration, the BIMSTEC nations reiterated their determination to prevent, combat and eliminate terrorism and violent extremism conducive to terrorism in a comprehensive and sustained manner, in accordance with the UN Charter and international law. External Affairs Minister Dr. S. Jaishankar stressed that peace and stability along the border are key to maintaining normal relations between India and China. Speaking at Bloomberg New Economy Forum in New Delhi yesterday, he said that the relationship will have consequences if peace and tranquility in the border areas is disturbed. Finance Minister Nirmala Sitharaman has said the government is open to hearing suggestions on the removal of long-term capital gains tax during consultations for the upcoming union budget. Ms. Sitharaman said this while speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi yesterday. UPI Merchant Discount Rate or MDR on select person-to-merchant transactions will be implemented after Diwali. In a social media post, National Payments Corporation of India said that UPI and Services Steering Committee decided that keeping in mind the festive season, MDR on select person-to-merchant UPI transactions will be implemented immediately post-Diwali. The Ministry of Culture will organize Brihattar Bharat International.

0: National Conference on Bharat's cultural connections across the globe in New Delhi from today. The three-day conference will bring together delegates, ambassadors and scholars from 50 nations to deliberate on India's historical and contemporary cultural connections with the wider world. Prime Minister Narendra Modi will address the gathering through a special video message on the occasion. The Ministry of Panchayati Raj will today organize a dedicated one-day cleanliness and pendency disposal drive as part of the ongoing Special Campaign 6.0. During the drive, the Ministry aims to promote workplace cleanliness, improve the use of office space and expedite the disposal of pending matters. In badminton, Indian shuttlers Tanvi Sharma and Kidambi Srikanth progressed to the second round of the Denmark Open 2026 after securing hard-fought victories in their opening matches. Tanvi defeated Japan's Natsuki Nidaira 2-1 in a thrilling three-game contest. In men's cricket, India will face West Indies in the fourth T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. IST. India leads the five-match series 2-1 after defeating West Indies by 14 runs in third T20I in Indore last Sunday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
3: உண்மையின் பக்கம் நிற்பதே நடுவு நிலைமை. அங்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதம் கிடையாது என்கிறார் காந்தியடிகள். தராசு முதலில் தான் சமமாக நிற்கும், பின் தட்டில் வைக்கப்படும் பொருள் இரும்பாயினும் பொன்னாயினும் மணலாயினும் சர்க்கரையாயினும் வேறு எந்த பொருளாக இருப்பினும் வேறுபாடின்றி எடையை மட்டும் சரியாக காட்டும். அதுபோல இன்னார் இனியார் நண்பர் அயலார் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் என எண்ணாமல் எல்லா நிலைகளிலும் நடுவு நிலைமை என்ற அறவழி நிற்பதே சான்றோர்க்கு அழகு தரும் என்பதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குரல் செப்புகின்றது. விளையாட்டுக்களங்கள் பட்டிமன்றங்கள் அறம் கூறும் அவயங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் மையமாய் நடுநாயகமாய் நின்று தீர்ப்பு வழங்குதல் சான்றோர்களுக்கே உரிய தனி சிறப்பாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என அறிவின் மேன்மையை பறைசாற்றுகின்றார் திருவள்ளுவர். முடியாட்சியில் அரசன் கரத்திருந்த செங்கோல் நடுநிலைத்தன்மையின் குறியீடாகி ஆட்சியின் உயர்வை உணர்த்தியது. செங்கோல் ஆட்சி நடத்திய மன்னர்களையே மக்கள் போற்றி புகழ்ந்தனர். பாரதப் போர் நடைபெற்றபோது பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் நடுநிலை நின்று இரு திறப்படை வீரர்களுக்கும் உணவு வழங்கினான் என்று புறப்பாடல் கூறுகின்றது. சான்றாண்மை உடையவர்கள் எந்த சூழலிலும் தன் நிலையில் மாறுபடார். சங்க காலத்தில் வணிக முறையில் உண்மையும் நேர்மையும் நடுநிலை பண்பும் சிறப்புற்று திகழ்ந்த செய்தியை மிக நுட்பமாக பட்டினப்பாலை என்ற நூல் படம் பிடித்து காட்டுகின்றது. நீண்ட நுகத்தடி என்று சொல்லப்படுகின்ற ஏரின் நடுவில் பொருத்தப்பட்ட பகலானி எவ்வாறு சாயாமல் நேர் நின்று சமப்படுத்துமோ அதுபோல நடுநிலை பண்புடன் வணிகம் செய்ததை பட்டினப்பாலையில் நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதூவும் மிகை கொளாது கொடுப்பதூவும் குறை கொடாது பல பண்டம் பகர்ந்து வீசும் என்ற தொடர்கள் சுட்டக் காணலாம். உள்ளம் நடுநிலையில் செயல்பட உறுதி பெறுமாயின் நாம் சொல்லும் சொற்களிலும் சத்தியம் நிலைத்திருக்கும், நீதி நிலைத்திருக்கும். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள் கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என நடுவுநிலை அறியும் முறையை அறநெறி சாரம் புரிகின்றது. இன்னார் இனியார் வயல்நிலம் களர்நிலம் என வேறுபாடின்றி பொழியும் மழையாய் காய்தலின்றி சமமாய் நோக்கி நடுவுநிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். நடுநிலை குணம் தலைமுறை கடந்த புகழையும் நன்மையையும் தரும். நடுநிலையாளர்களை நாடு அரவணைத்துக் கொள்ளும். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் திருமூலர். நடுநிலை என்ற உயரிய குணத்தால் ஒப்பில்லாதவர்களாய் உயர்ந்து நிற்போம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். அருளிசையின் இன்றைய சிந்தனை: விழுவது இயற்கை, எழுவதே வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தான். நேர்மறையான எண்ணங்கள், அன்பு, இரக்கம் போன்றவை கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக மாறும். அருளிசையின் முதல் பாடல்:

நேயர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்களின் அடுத்த சிந்தனை. மனிதனின் சிறந்த பண்புகளில் முதன்மையானது பொறுமை. பொறுமை கடலினும் பெரிது. ஒரு மனிதனின் உண்மையான வலிமையும் மனதிடமும் அவன் இக்கட்டான சூழலில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதில் அடங்கியுள்ளது. பொறுமை என்பது உயர்ந்த மனநிலை. இந்த மனநிலை என்றும் அமைதியை தரும். என்றும் பொறுமையுடன் வாழ வாழ்த்துக்களுடன் அருளிசையின் அடுத்த பாடல்.

அருளிசையின் அடுத்த சிந்தனை. கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம், எதிர்காலத்தை எண்ணி பயப்படவும் வேண்டாம். நிகழ்காலத்தில் மனதை வைத்து மகிழ்வுடன் வாழ்ந்தால் மனம் உடல் இரண்டுமே நலமாகும். அருளிசையின் அடுத்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். முதல் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16-20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். வானிலை அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: இன்று இரவு 7:30 மணிக்கு வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் தடிமரங்களின் பயன்பாட்டில் வேங்கை மரம் குறித்து நமக்காக நிறைய விஷயங்களை வழங்க இருக்கிறார். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேட்டி பார்த்திபன் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்று இரவு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.
1: தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விவசாயிகளுக்கான பொதுவான ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் பொழுது எக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரோ சிலியம் லிலாசினம் 5 கிலோ வீதம் ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெஃப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் இலைவெளி தெளிக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை வானிலை அறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று புளும்பர்க் பொருளாதார மாநாட்டிற்கு இடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை தாம் சந்தித்து பேசியது குறித்து பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமருடனான சந்திப்பு இருநாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிப்பெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மேலும் கோதாவரி, காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும் வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல் நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை சுமார் 1500 MW மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணிலிருந்து அந்த 12 மணி வரைக்கும் 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16800 MW இருந்துச்சு இதே காலகட்டம். ஆனால் இப்போ வந்து 21700 MW, அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எல்லினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4850 MW வந்து நமக்கு வரல. ₹35 வந்து கேஸ்ல இருந்து ஜெனரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களோட உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர பவர் வந்து 47 ரூபா வரும். இப்ப நம்மளுக்கே வந்து இங்க 800ல இருக்கு நாப்தா பவர். ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்லாம் ஆபரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட் இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து அக்டோபர் 15 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். நம்ம கால்ஃபர் பண்ணிருக்கிறது 3500 MW கிட்ட கால்ஃபர் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1800 MW தான் வாங்குவோம்.
0: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவமையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் சொன்னாங்க. பெண் குழந்தைகளுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நகர் அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
3: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ் ஆர்பிஎல் ஆர்டி எல்லாம் போட்டுட்டு இருக்கு.
0: நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14 லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 உயிரிழந்தனர். 7 மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19 வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழியின நோய் ஆராய்ச்சிக் கூடத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க

0: எஃப்சிஎல்ஏ எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவைக்கு அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: நிலங்களை துண்டாடுதல் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் துறை கௌரவ விரிவுரையாளர் எஸ் வித்யா அவர்கள் கூறும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது வந்து ஆற்றல் திறன்பாடு. ஆற்றல் திறன்பாடு பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆற்றல் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சைட்ல வந்துட்டு விவசாய நிலத்துக்காக அபகரித்தல், அதுக்கப்புறம் வீடுகளை கட்டுதல், இல்ல காட்டேஜை வந்துட்டு பில்ட் பண்ணி வாழ்றது, இதெல்லாமே வந்துட்டு என்னன்னா அதோடைய வாழ்விடத்தை சிதைப்பதற்கான முக்கிய காரணமாக கருதப்படுது. இது எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சூழ்நிலை சமநிலையா இல்லாம இருக்கிறதுனாலதான் வந்துட்டு இந்த பிராக்மெண்டேஷன் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதாவது உயிருள்ள காரணிகள் பயோட்டிக் ஃபேக்டர் மற்றும் உயிரற்ற காரணிகள் ஏபயோட்டிக் ஃபேக்டருக்கு இடையே உள்ள சீரான இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருந்தா மட்டும்தான் எப்படி இருக்கும்னா, உணவு சங்கிலி அதாவது சுற்றுச்சூழல் உணவு சங்கிலி வந்துட்டு சரியாக இருக்கும். ஒருவேளை வந்துட்டு இந்த சூழல் வந்துட்டு மாறி போச்சு அப்படின்னா இந்த உணவு சங்கிலி உடைவதற்கான மிகப்பெரிய அபாயம் வந்துட்டு ஏற்படும். இந்த உணவு சங்கிலி கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஈகோசிஸ்டம் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆயிடும். சுற்றுச்சூழல் வந்து சமநிலையா இருக்காது. சமநிலையா இருக்காத போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய டிசாஸ்டர்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தாவர உண்ணிகளின் பெருக்கம் அதிகமா இருக்கலாம். பெருக்கம் அதிகமா இருந்ததுன்னா காடுகளின் அழிப்பு வந்துட்டு அதிகமா இருக்கும். அதனால சமநிலையை பாதுகாக்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. இதில் என்னெல்லாம் முக்கியமான உயிரினங்கள் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கு, அதாவது உள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரையை பிடித்து உண்ணும் இரைப்பிடி விலங்குகள் அதாவது அபெக்ஸ் பிரெடேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா புலி, சிறுத்தை போன்றவையெல்லாம் என்ன பண்ணும்னா தாவர உண்ணிகளை வந்துட்டு சாப்பிடும். அப்போ தாவர உண்ணிகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு சமநிலையாக அல்லது கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னா, இந்த அபெக்ஸ் பிரெடேட்டர் புலி சிறுத்தை போன்ற இறைப்பிடி விலங்குகள் வந்துட்டு தாவர உண்ணிகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி காடுகளின் தாவர வளத்தை வந்துட்டு சமநிலைப்படுத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யானைகள். யானைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு பேருக்கு இருக்கு, அது என்னன்னா ஈகோசிஸ்டம் இன்ஜினியர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதரால் செய்ய முடியாததை ஒரு யானை அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடும். அதாவது யானைகள் நடமாடும் பாதைகள்ல பார்த்தீங்கன்னா காடுகள்ல புதிய வழிகளை உருவாக்குது இல்லையா. நம்மளால வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு புதிய பாதையை தேட முடியாது. அந்த மாதிரியான வேலைகளை செய்வது யாரு அப்படின்னா யானைகள். புதிய வழிகளை அது உருவாக்கும். அவை வந்துட்டு என்ன பண்ணும்னா, விதைகளை பரப்புவதிலும் நீர் ஆதாரங்களை உருவாக்குவதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யானைகள் தான். இந்த யானைகள் என்ன பண்ணும்னா, அதோடைய உணவு எடுத்துக்கணும் இல்லைங்களா, அந்த உணவு எடுத்துட்டு அது ஒரு இடத்துலயே வந்துட்டு உணவு உண்டு அதே இடத்துல சாணம் போடாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இடத்துல உணவு எடுத்துட்டு அது போகும்போது போகும் பாதையில வந்துட்டு சாணம் விட்டுட்டு போகும்போது அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய விதை வந்துட்டு அது புதிய இடத்துல வந்துட்டு முளைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, புதிய ஒரு காடையே உருவாக்கும் தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த யானைக்கு. காடுகள்ல ஒரு பாதை அமைக்கிறதுக்கும் புதிய காடுகளை உருவாவதற்கும் யானைகளோட பங்கு மிக மிக பெரியது. அதனாலதான் இதை வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா ஈகோசிஸ்டம் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
4: பொதுவான உடல் வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்? ஒவ்வொரு நாளும் உங்கள் உடல் சார்ந்த வலிகளை பத்தி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தேய்மானம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த எலும்போட அந்த சதையோட அந்த ஜவ்வோட பலம் குறையிறது. அந்த பலம் குறையுது அப்படின்னா நீங்கள் வேலை செய்யாமல் சும்மா விட்டாலும் அந்த பலம் குறையும், அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுக்கணும். இப்போ எலும்பு பொறுத்த வரைக்கும் கால்சியம் கால்சியம் கால்சியம்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. கால்சியம் மட்டுமே வந்து எலும்பை வந்து உருவாக்கலை, அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. எலும்புக்கு வந்து 12 வகையான மினரல்ஸ் வேணும், மெயின் மினரல்ஸ். அதே மாதிரி 64 வகையான டிரான்ஸ் மினரல்ஸ் வேணும். இந்த எல்லா மினரல்ஸும் சேர்ந்து தான் அந்த எலும்பை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக உருவாக்குதே தவிர வெறும் கால்சியம் மட்டும் அந்த எலும்பு உருவாக்கலை. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கால்சியத்தை தவிர மற்ற எந்த ஒரு நியூட்ரிஷனையும் எந்த ஒரு மினரலையும் வந்து நம்ம செயற்கையாக உருவாக்கி மனுஷனுக்கு கொடுக்க முடியல, கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த கால்சியம் மட்டும்தான் உள்ளே போய் சைட் எஃபெக்டை வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்குன்ற ஒரு காரணத்தினால கால்சியம் டேப்லெட் கால்சியம் டேப்லெட்னு கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்கேம். கால்சியம் இஸ் எ ஸ்கேம். கால்சியம் டேப்லெட் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எலும்பு இன்னும் வீக் ஆகும். தேய்மானம் இருக்கிற ஒரு பேஷண்ட் கால்சியம் டேப்லெட்டே கொடுத்து பாருங்கள். ஒரு 6 மாதம் கழிச்சு டென்சிட்டி டெஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா, போன் டென்சிட்டி எடுத்திங்கன்னா போன் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். நம்ம உடம்புக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, நேச்சுரல் கால்சியத்தை மட்டும்தான் எடுத்துக்கும். ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் கொடுக்குற கால்சியத்தை உடம்பு எடுத்துக்காது. அப்படி உங்களுக்கு கால்சியம் தான் வேணால் நேச்சுரலாக எடுத்துக்கோங்க, என்னென்ன எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த கால்சியத்தை தவிர மற்ற அந்த 11 மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதை யார் எடுத்துக்கிறது? இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா தான் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். வெறும் கால்சியத்தினால மட்டும் எலும்பு ஸ்ட்ராங் ஆகாது. கால்சியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சதையில் வந்து அந்த மடக்கி நீட்டுற அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணுது இல்லையா, சதை சுருங்கி விரிகிற அந்த தன்மையில் கால்சியம் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அந்த கால்சியம் இல்லைன்னா சதை சரியாக சுருங்கி விரியாது, அதில் வந்து இதாகும். அப்போது சதையில் கால்சியம் இருந்தால் அதை தூக்கி எலும்பில் கொடுக்கும், எலும்பில் கால்சியம் இருந்தால் அதை தூக்கி சதைக்கு கொடுக்கும். இப்படி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்பு. இப்போ நீங்கள் வந்து ரத்தத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க, ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் கால்சியத்தை உடம்பு எடுத்துக்காது. இப்போ தேய்மானம் இன்னும் அதிகமாகும். நிறைய பேர் கொடு சொல்கிற கம்ப்ளைண்ட் தான், சார் நான் கால்சியம் டேப்லெட்டாக எடுத்துகிட்ருக்கேன் ஆனால் எலும்பு வந்து இன்னும் சக்தி வரலன்றாங்க, தேய்மானம் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கால்சியம் மட்டுமே எலும்பு உருவாக்குறது இல்லை, அதுக்குண்டான மற்ற மினரல்ஸ் இருக்குது, மற்ற விட்டமின்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷனாக எடுத்துக்கிட்டு சரியான உடற்பயிற்சி இருந்தால் இந்த தேய்மானம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால் வந்து குறைக்க முடியும், நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். தேங்க்யூ.
4: பொதுவான உடல் வலி ஏற்பட காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: மனதில் ஓடும் எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கும் நேரம். ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு புது கதை சொல்லும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது எண்ணம், ஒரு புது வண்ணம். உங்கள் சிந்தனைக்கு வண்ணம் தீட்டும் நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். தினமும் காலை 10:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ண அலைகளை சிந்திப்போம், பகிர்வோம். நேயர்களே, எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேப்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு மகிழலாம். சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம். உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
6: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள்.
7: நம்மள நிறைய பேர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணுவோம், ரீட்டைல் ஷாப், டெக்ஸ்டைல் ஷாப், ரெஸ்டரண்ட் இல்ல பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன லேபர் ரைட்ஸ் இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ், லீவ் ரூல்ஸ் அண்ட் ஓவர் டைம் பேமெண்ட் என்ன லா கேரண்டி கொடுத்திருக்கு தெரியுமா? அதுக்கு ஆன்சரா தான் தமிழ்நாடு ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1947 கொண்டு வந்திருக்காங்க. கம்பெனி ஓனர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இது ஒரு மஸ்ட் நோன் லானே சொல்லலாம். இன்னைக்கு இதோட கீ லீகல் ப்ரொவிஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த ஆக்ட்ல யாரெல்லாம் அப்ளை ஆகும்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்களை தவிர இது பாக்கி இருக்கிற எல்லா கமர்ஷியல் செக்டர்ஸ்க்குமே, அதாவது ஷாப்ஸ், ஐடி கம்பெனிஸ், பிரைவேட் ஃபிலிம்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த ஆக்ட் அப்ளை ஆகும். லெட்ஸ் லுக் இன் டு தி ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ஓவர் டைம் ரூல்ஸ் என்னன்னு பாக்கலாம். அதாவது டெய்லி லிமிட், நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 hours பர் டே தான் இருக்கணும். வீக்லி 48 hours தாண்டி கூடவே கூடாது. தென் ரெஸ்ட் பிரேக், கண்டினியூஸா யாராவது 4 மணி நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ணா கம்பல்சரி 1 hour பிரேக் தந்தே ஆகணும். நெக்ஸ்ட், ஓவர் டைம் யாராவது பார்த்தாங்கன்னா 8 hours தாண்டி ஒர்க் பண்ணுனா எம்ப்ளாயர் உங்களுக்கு டபுள் தி ஒரிஜினல் வேஜஸ் கொடுத்தே ஆகணும். அதாவது இரட்டை சம்பளமா நீங்க கிளைம் பண்ணலாம். இது உங்களோட சாச்சுடரி ரைட்ஸா இது மூலியமா உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட், நம்ம பேச போற விஷயம் லீவ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வெல்ஃபேர். இந்த ஆக்ட் படி ஒரு ஒர்க்கருக்கு 3 types லீவ் இருக்கு. ஒன்னு வந்து பிரிவிலேஜ் லீவ், அதாவது நீங்க ஏர்ன் பண்ண லீவ், இயருக்கு 12 days. இத 45 டேஸ் வரை அக்யூமுலேட் பண்ணலாம். ஜாப விட்டு நிக்கும் போது என்கேஷும் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துல 12 sick leave எடுக்கலாம். அதாவது நமக்கு உடம்பு சரியில்லாம போனோம், கேஷுவலா நம்ம ஏதாவது வேலை இருந்தா அதுக்குமே 12 லீவ் எடுக்கலாம். வீக் ஆஃப், பண்டிகை விடுமுறைன்னு சொல்லி பர் வீக்கு கம்பல்சரி 1 day ஃபுல் ஆஃப் தரணும். இது தவிர நேஷனல் ஹாலிடேல ஒர்க் பண்ண உங்களுக்கு இரட்டை பேமெண்ட் ஆர் கம்ப் தரணும். அது மட்டும் இல்லாம காம்பன்சேட்டரி லீவ் தந்தே ஆகணும். இது மட்டும் இல்லாம ரீசெண்டா 2021 ரைட் டு செட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு இப்ப நம்ம பாப்போமா. சாலரி எக்ஸிக்யூட்டிவ் இல்ல ஷோரூம் ஸ்டாஃபா நின்றுகிட்டே ஒர்க் வைக்க கூடவே கூடாது. அதாவது நின்றுகிட்டே ஒர்க் பண்ண வைக்கவே கூடாது. சீட்டிங் ஃபெசிலிட்டி கம்பல்சரியா ப்ரொவைட் பண்ணணும்னு. பிசினஸ் ஓனருக்கு என்ன லீகல் டியூட்டிஸ் இருக்குன்னு பாக்கலாமா? அதாவது மேண்டேட்டரியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 30 டேஸ்க்குள்ள தமிழ்நாடு லேபர் டிபார்ட்மெண்டல் ஆன்லைன் போர்ட்டல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கணும். இந்த ஆக்ட் மூலமா சைல்ட் லேபருமே ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுவுமே 14 ஏஜுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க ஒர்க்க செய்யவே கூடாது. இத கம்ப்ளீட்டா இந்த ஆக்ட்ல பேன் பண்ணிருக்காங்க. 14 to 17 ஏஜ் குரூப்ல ரெஸ்ட்ரிக்டட் ஹவர்ஸ் அதுல ஒர்க் பண்ணக்கூடாது. 7 ஹவர்ஸ் பர் டே தான் லிமிட்டே. அது மட்டும் இல்லாம ஃபார்ம் எஃப் இது அட்டண்டன்ஸ் அண்ட் ஃபார்ம் ஜி வேஜஸ் அண்ட் ஃபார்ம் எச் லீவ் மேண்டேட்டரா மெயின்டைன் பண்ணும். லேபர் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ஷன்ல இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. இதோட லீகல் ரெமெடிஸ் எல்லாம் என்னன்னு பாத்திரலாமா? இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஜாப் டெர்மினேஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. அதுவுமே ஜாப்ல இருக்கவங்களுக்கு டெர்மினேஷன் ரைட்ஸ் செக்ஷன் 41ல சொல்லிருக்காங்க. அதாவது நிறைய ஐடி அண்ட் ரீடெயில் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு கரெக்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு சூப்பரான ட்ரிக் சொல்லவா? நிறைய ஐடி அண்ட் ரீடெயில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட எப்பயுமே கேக்குறது நோட்டீஸே இல்லாம இன்ஸ்டன்டா ஃபயர் பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் லீகலா கரெக்டா அப்படின்னு கேக்குறது இது வந்து அப்சல்யூட்லி நோ அப்படின்றது. அதுவும் ஸ்ட்ராங் டெல் நோ. செக்ஷன் 41 படி கண்டினியூஸா 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணா எம்ப்ளாயர் ரீசன் இல்லாம ஆர் 1 மந்த்க்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்காம டிஸ்மிஸ் பண்ண கூடாது.
5: சட்டம் அறிவோம்.
8: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவல்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர் அந்த படகில் பயணித்ததாகவும், அதிக எடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும் மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆழ்கடத்தல், ஆயுதக்கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
9: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
8: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கையம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழிபாடு செய்யவுள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியை அவர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் டிரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஹி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9,000 கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4,300 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1:21 பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
10: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நேரம் 7:25.

நேயர்கள் கேட்க இருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில இணையும் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான காலை வணக்கத்தோட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். விழுவது அவமானம் இல்லைங்க, விழுந்தே கிடப்பதுதான் அவமானம். சோ இன்றைய நாளை இதயத்துல அன்புடனும் முகத்துல ஒரு அழகான புன்னகையுடனும் இனிமையா ஸ்டார்ட் பண்ணலாம். கவலை இல்லாத மனிதர் இந்த உலகத்துல யாருங்க இருக்கா? சோ அதனால நேற்றைய கவலைகள் எல்லாத்தையும் மறந்து புதிய நம்பிக்கையோட மகிழ்ச்சியா இந்த நாளை ஸ்டார்ட் பண்ண வாழ்த்துக்களுடன் குட் மார்னிங் நிலகிரிஸ் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கத்தி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்கள் கேட்டறிந்து கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில அடுத்தது உங்களுக்கான ஒரு தகவல், நகங்கள் சொல்லும் உடல்நல ரகசியங்கள். ஸோ நகங்கள் என்ன உடல்நல ரகசியத்தை சொல்லிடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம நகம் தான் வந்துட்டு உடலோட ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அது வந்து வளர்ந்து நம்ம எவ்வளவுதான் வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நகங்களோட கலர் சேஞ்ச் ஆகுறது இல்லை அந்த வளர்ச்சி அதெல்லாம் பார்த்து நம்ம உடம்புல என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மருத்துவ ரீதியாக சொல்றாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இளஞ்சிவப்பு நகம் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஆரோக்கியமான நகம் அப்படின்னு அர்த்தம். நல்லா கொஞ்சம் அப்படியே ஒரு லைட் பிங்க் கலர்ல இருந்துச்சுனாக்கா ரத்த ஓட்டமெல்லாம் கரெக்டாக இருக்கு, நார்மல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மஞ்சள் நிற நகம். சில பேருக்கு நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹெல்லோஷாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து பூஞ்சை தொற்று இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீண்ட காலமாக இந்த மது பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இப்படி மாறும். சில டைம்ல மஞ்சள் காமாலை வருவதற்கான அறிகுறியாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெளிர் நிற நகம். வெளிர் நிறம் அப்படின்னா அந்த பிங்கிஷ் இல்லாம அப்படியே ஒரு ஒயிட் கலரா தெரியும். அப்படி இருந்துச்சுனாக்கா ரத்த சோகை அனிமையா போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நீல நிற நகம். நீல நிறமா நகம் இருந்துச்சுன்னா உடல்ல வந்து ஆக்சிஜனோட அளவு வந்து குளிர் காரணமாக ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நகத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு நிற கோடு இல்லைன்னா லைட்டா வந்து ஒரு கோடு இருக்க மாதிரி தெரியும். அப்படி இருந்துச்சுனாக்கா ஏதாவது நகத்துல இல்லைனாக்கா அந்த நகத்தோட அந்த சதை பகுதி இருக்குல்ல அங்க அடிபட்டிருக்கும், ஏதாவது குத்தி இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த கோடு வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப டார்க்கா தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சில பேருக்கு நகங்கள் வந்து அப்படியே கரண்டி போல வந்து வளைஞ்சிருக்கும். சில பேர் இந்த கையிலலாம் நகத்தை வெட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆனால் காலில் வந்து வெட்டவே மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப ஹார்டாயிடும் இல்லைன்னா ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா இரும்பு சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிடைமட்ட கோடுகள் இருந்துச்சுன்னா கடுமையான காய்ச்சல் இல்லைன்னா பெரிய ஒரு உடல்நல பாதிப்பு ஏதாவது ஏற்படுறதுக்கு ஒரு அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செங்குத்து கோடுகள், நீட்ட நீட்டமாக வந்து கிறுக்கின மாதிரி கோடு இருக்கும். அதுக்கப்புறம் சில பேரோட நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்கும் போதோ இல்லை கம்பளியை பிளாங்கெட் இழுத்து போத்தும் போது கூட நெயில்ஸ் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா வயதானவங்களுக்கு அது வந்து நார்மலாகவே இருக்கும் அப்படின்றாங்க. ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகமாக இருக்கும். நிறைய விட்டமின்ஸ் இருக்குல்ல, விட்டமின் கே, B1, B2 இந்த மாதிரி விட்டமின்ஸ் கம்மியாக இருந்தால் ஸோ இந்த நகங்கள் வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும், அதுவும் ஒரு காரணம். தண்ணீர் அதிகமாக குடிச்சா நகங்கள் உடையாது. ஸோ அதனால நகங்களோட இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு மருத்துவரை அணுகணும். இந்த மாற்றங்களால் மட்டுமே நமக்கு உடல்நல பாதிப்புகள் வரும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. இதை வந்து ஒரு சின்ன அறிகுறிகள் இது இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கலாம். ஸோ உடலை நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ, அழகை எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி நகங்களையும் பராமரிக்கணும். நிறைய பேர் இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த நெயிலில் பாலிஷ் ரிமூவர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். நகத்தை வந்து அழகாக பராமரித்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அருமையான தகவலோடு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் OTFM 101.8 உடன்.

0: கேட்ட பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஜாவித் அலி மற்றும் மகாலட்சுமி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் மாற்றான் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது.
1: இது
2: குட் மார்னிங் நில்கிரிஸ்.
3: என்னமா
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் ஐந்தாம் பருவம்.

தானும் இளங்குமரனும் குலவதியின் மாளிகைக்குள் அவனோடு செல்வதற்கு முன்னால் முன்னேற்பாடாக வளநாட்டுடையார் வேறொரு காரியம் செய்தார். பின்புறம் வீதியில் தங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஓவியன் மணிமார்பனையும் அவன் மனைவி பதுமையையும் தங்களிடமிருந்து பிரித்து தனியே அனுப்பிவிட்டார். மணிமார்பா, நீயும் உன் மனைவியும் உங்கள் மனம் விரும்பியபடி இன்று மாலை பொழுது வரை இந்த நகரத்தை சுற்றி பார்த்துவிட்டு கப்பலுக்கு நேரே திரும்பி போய்விடலாம். இந்த ரத்தின வணிகருடைய மாளிகையில் எங்களுக்கு சில அவசரமான காரியங்கள் இருக்கின்றன. எங்களோடு வந்தால் நீயும் உன் மனைவியும் இந்த நகரத்தை சுற்றி பார்க்க முடியாமலேயே போய்விடலாம். மேலும் இந்த மாளிகையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியங்களுக்கு எவ்வளவு பொழுதாகும் என்று உறுதியும் சொல்ல முடியாது. கப்பல் தலைவன் இன்று மாலையே பக்கத்தில் இருக்கும் மணிப்பல்லவத்தீவுக்கு புறப்பட்டுவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். நாங்கள் இருவரும் குலபதியின் இந்த மாளிகையிலிருந்து புறப்படுவதற்கு இரவு நடு யாமத்துக்கு மேல் ஆனாலும் ஆகிவிடலாம். ஒருவேளை புத்த பூர்ணிமைக்காக மணிப்பல்லவத்துக்கே நாளைக்கு காலையில் நாங்கள் புறப்பட்டு வந்து சேரும்படியும் ஆகலாம். நீயும் எங்களோடு காத்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நாங்கள் வருவதற்கு தாமதமானாலும் நீ முன்னால் புறப்பட்டு போய்விடுவது நல்லது என்று தன்னிடம் வளநாடுடையார் சொல்லி வேண்டிக் கொண்டபோது ஓவியன் மணிமார்பனுக்கும் தான் அவ்வாறு செய்வதே நல்லது என்று தோன்றியது. மணிநாகபுரத்தின் அழகிய வீதிகளையும் காட்சிகளையும் சுற்றி பார்க்க வேண்டுமென்ற ஆவலோடு அவனும் விடைபெற்றுக் கொண்டு தன் மனைவியோடு சென்றான். முதலில் மாளிகை மாடத்திலிருந்து கீழே இறங்கி வந்த குலபதியோடும் இளங்குமரனோடும் உள்ளே போக தொடங்கியிருந்த வளநாடுடையார் பின்னால் ஓவியனும் அவன் மனைவியும் வந்து கொண்டிருப்பதை நினைவு கூர்ந்தவராக தான் மட்டும் மறுபடி வீதிக்கு திரும்பிச் சென்று இவ்வாறு அவர்களை தங்கள் குழுவிலிருந்து பிரித்து அனுப்பிவிட்டார். அவரது செய்கைக்காக இளங்குமரன் தனக்குள் வருந்தினான். எனினும் தனக்கு புதியவனான குலபதி என்னும் இளைஞனை அருகில் வைத்துக் கொண்டு வளநாடுடையாரை கடிந்து பேசுவது நாகரிகமாய் இருக்காது என்று கருதி இளங்குமரன் தன் வருத்தத்தை மனத்துக்குள்ளேயே புதைத்துக் கொண்டு விட்டான். மனிதர்களையும் அவர்களுடைய உணர்வுகளையும் சமமாக பாவித்து மதிக்க தெரியாதவர்கள் உலக படைப்பையும் படைத்தவனையுமே அவமானப்படுத்துவதாக எண்ணி வேதனைப்படுவது அவன் வழக்கம். பழைய நாட்களில் தனக்கு முன் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் சிறு குழந்தையின் துன்பத்தைப் போல் சொல்லிலும் உணர்வுகளிலும் வெளிப்படுத்தி குமுறியிருப்பான். மனம் முதிர்ந்து பக்குவப்பட்டு விட்டது என்பதற்கு ஒரே பயன் கணந்தோறும் கண்களுக்கு முன் தென்படுகிற உலகத்து துன்பங்களுக்காக இதயத்திலேயே அழுது புலம்புவதுதான். எப்போதும் விடலை பருவத்து பிள்ளையைப் போல மனதினால் குமுறி கண்களால் எதிர்க்க முடிவது இல்லை. ஆனால் கண்களால் அழுகிறவர்களைத்தான் உலகம் துக்கமுடையவர்களாக புரிந்து கொள்கிறது. மனத்தினால் அழுது கொண்டிருப்பவர்களை புரிந்து கொள்ள உலகத்திற்கு நீண்ட காலமாகிறது. இப்படி ஒரு கணமும் ஒவ்வொரு இடத்திலும் கண்முன் தெரியும் உலகத்து துன்பங்களுக்காக மனதினால் அழுது தனக்கே அந்த துன்பம் வந்தாற்போல முடிவு தேடி தவிக்கும் பரந்த சோக அனுபவத்தை இளங்குமரன் பல முறைகள் அடைந்திருக்கிறான். நாலங்காடி பூத சதுக்கத்தில் முதன் முதலாக இதே ஏழை ஓவியனை சந்தித்த போது இவனுக்கு இறங்க வேண்டும் என்று தன் மனம் நெகிழ்ந்ததை இந்த கணத்தில் நினைக்க தோன்றியது இளங்குமரனுக்கு. இளஞ்சி மன்றத்து பொய்கை கரையிலும் உலக அரவியின் நிழலிலும் நிறைந்து கிடந்து உழலும் ஏழைகளையும் நோயாளிகளையும் பார்க்க நேரிடும் போதும் நினைக்க நேரும் போதும் மனதினால் அழுது வருந்தியிருக்கிறான் அவன். இந்திர விழா நிறைவு நாளில் கழார் பெருந்துறை நீராடலின் போது சுரமஞ்சரியை காப்பாற்றி கப்பல் கரப்பு தீவில் அவளிடம் கருணை கொண்ட போதும் திருநாங்கூரில் குருகுல வாசம் செய்து கொண்டிருந்த போது தன்னுடைய பிறந்தநாள் மங்களத்துக்காக அழைத்துச் செல்வதற்கு வந்திருந்த முல்லையிடம் மனம் நெகிழ்ந்து பேச முடியாமல் போன போதும் உங்களுடைய ஞானத்தையும் சான்றாண்மையையும் பார்த்து பெருமைப்பட உங்களை பெற்றவள் இப்போது அருகில் இருக்க வேண்டும் என்று விசாகை பூம்பொழிலில் ஒரு நாள் தன்னிடம் கூறிய போதும் இளங்குமரன் மனம் நிறைய கண்களாய் மாறி கலங்கி அழுதிருக்கிறான். அறிவு முதிர்ந்த வழியில் நடந்து போகிறவனின் ஞான யாத்திரையில் கடைசியாக கால்கள் நிற்கும் இடம் மனதின் அழுகையாகிய இந்த கருணைதான். எல்லார் மேலும் பிரிவும் பாசமும் கொண்டு எல்லோருடைய துக்கத்திற்காகவும் மனதால் அழுது தவிக்கும் இந்த பரந்த தாய் தன்மையே மனிதனுக்கும் அவன் வணங்கும் பரம்பொருளுக்கும் நடுவில் இருப்பதாக சொல்லப்படும் தொலைவை குறைத்து இருவரையும் அருகருகே நெருங்க செய்கிறது. தன்னுடைய மனதின் எல்லையெல்லாம் நிறைந்திருந்த இந்த பரந்த கருணையை அழவைத்து புண்படுத்துவது போல் வளநாடுடையார் மணி நாகபுரத்து வீதியில் ஓவியனை தனியே பிரித்து அனுப்பிய போது இளங்குமரன் பெரிதும் துன்பப்பட்டான். ஓவியனிடம் தனக்குள்ள கருணையை அப்போது வெளிப்படுத்துவதனால் குலபதியும் வளநாடுடையாரும் வருந்த நேரிடுமே என்று எண்ணி அழுது புலம்பும் மனதோடு சிரித்து மகிழும் முகத்தோடும் நின்றான் இளங்குமரன். அந்த நிலையில் குலபதி அவனிடம் தானே பேசலானான். ஐயா, இந்த முத்துமாலை மேலே இருந்து உங்கள் தோளில் விழுந்தபோது காண்பதற்கு அந்த காட்சி எவ்வளவு நன்றாக இருந்தது தெரியுமா?
பொன்னில் செய்து பின்பு மெருகிட்டு புனைந்தார் போன்ற உங்கள் தோள்களிலேயே மறுபடி இதை காண வேண்டும் என்ற ஆசையாய் இருக்கிறது எனக்கு. தயை கூர்ந்து இந்த மாலையை இப்படி கையில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அப்போது அந்த வினாடி வரை வீதியில் வளநாடுடையார் மணிமார்பனிடம் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருந்த இளங்குமரன் குலபதியின் இந்த சொற்களை கேட்டு திரும்பினான். இம்முறை தான் முதன் முதலாய் கூர்ந்து கவனிப்பது போல் அந்த மணிநாகபுரத்து இளைஞனை அவன் நன்றாக பார்த்தான். நீண்டு வளர்ந்திருந்த குடுமையை முடிப்பாக அள்ளி செருகியிருந்த தோற்றம் அந்த நாகநாட்டு இளைஞனின் முகத்துக்கு மிகவும் அழகாயிருந்தது. இளமை அரும்பும் பருவத்து முக அழகு தவிர நீண்டு வடிந்த அளவான செவிகளில் நாகரத்தினங்கள் பதித்த காதணிகளையும் அழகுற அணிந்திருந்தான் அவன். ஆண் மகனாக இருந்தாலும் அவன் சிரிக்கும் பொழுது முத்து உதிர்வது போல நளினமானதொரு கவர்ச்சியும் அந்த முகத்தில் வந்து பொருந்தியது. தோற்றத்தில் அதிக உயரம் இல்லாவிட்டாலும் அவனுக்கு அமைந்த உயரமே அழகனாகத்தான் காண்பித்தது. சில நிழல் மரங்களை பார்த்தால் உடனே அங்கே உட்கார வேண்டும் என்ற ஆசை வருவதைப் போல குலபதியின் முகத்தை ஒருமுறை பார்க்கிறவர்களுக்கு சிறிது நேரம் வேறு காரியங்களை மறந்து அந்த முகத்தை மட்டும் பார்க்கலாம் என்று தோன்ற முடியும் என புரிந்து கொண்டான் இளங்குமரன். தன் முகத்தை இளங்குமரன் பார்த்து கொண்டிருந்த வேளையில் குலபதி சுறுசுறுப்பாக வேறு ஒரு காரியம் செய்தான். இளங்குமரனுடைய கையிலிருந்த முத்துமாலையை அவனது விரல்களின் பிடியிலிருந்து சிரித்துக்கொண்டே மெல்ல விடுவித்து தன் கைகளாலேயே அவனுடைய கழுத்தில் அணிவித்தான். இளங்குமரனால் அந்த பிள்ளையின் செயலை மறுக்க முடியவில்லை. வாருங்கள், இனி நாம் உள்ளே போகலாம் என்று சொல்லிக்கொண்டே அப்போது வளநாடுடையாரும் வீதியிலிருந்து திரும்பி வந்தார். மீண்டும் மூன்று பேருமாக அந்த மாளிகைக்குள் நுழையும் பொழுது வளநாடுடையார் கூறினார்.

நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5வது பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது குட் மார்னிங் நீல் கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். அடுத்ததா குட் மார்னிங் நீல் கிரிஸ் நிகழ்ச்சியில நீங்க கேட்க போற தகவல் வந்து கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமா கடன் வழங்கும் திட்டங்கள் பற்றி தான். இந்த தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையோடு இந்த கடன் வழங்கும் திட்டம் மூலமா விவசாயிகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறு தொழில் முனைவோர் போன்ற பல தரப்பினருக்கு வந்து இந்த கூட்டுறவு கடன்கள் வழங்கப்படுது. பொதுமக்கள் வந்து எளிதாக கடன் பெறுவதையும் அரசின் கடன் திட்டங்களை பற்றிய விழிப்புணர்வையும் அதிகரிக்கிறதுக்கு நோக்கமாக கொண்டு இந்த சிறப்பு கடன் முகாம்கள் வந்து நடத்தப்படுது. ஆண்டிற்கு ₹1.80 லட்சம் கடன் வழங்கும் இலக்கை எட்டும் நோக்கத்துல இந்த முயற்சி வந்து மேற்கொள்ளப்படுது. சோ இந்த முயற்சியில என்ன பண்றாங்க அப்படின்னா, பயிர்கடன் வழங்குறாங்க, நகைக்கடன். பயிர்கடன் அப்படின்னா விவசாயிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்துல பயிர்கடன் வழங்கப்படுது. உரிய காலத்துல கடனை திருப்பி செலுத்துபவர்களுக்கு வட்டி சலுகைகளும் இருக்கு. நகைக்கடன் வந்து தங்க நகைகள் அடமானம் வச்சு உடனடியாக குறைஞ்ச வட்டியில கடன் பெறலாம். மகளிர் சுய உதவிக்குழு கடனும் இருக்கு. நீண்ட கால மற்றும் குறுகிய கால கடன்களும் இருக்கு. சோ இந்த கடன்கள் வந்து வாங்கறதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாராந்திர கடன் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டுறவு வங்கிகள்ல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல நடத்தப்படுது. இந்த விண்ணப்பங்களை எப்படி வாங்கணும் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களை அணுகி இந்த கூட்டுறவு கடன்களை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு ஆப் அப்படின்ற ஒரு செயலி மூலமாகவும் இந்த கூட்டுறவு கடன் சேவைகளை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த கூட்டுறவு கடன்களை வாங்குறது எதுக்காகன்னா, வட்டி வந்து ரொம்ப குறைந்த அளவுல இருக்கும். அரசோட திட்டங்கள் மூலமா இந்த வட்டிகள் குறையறதுக்கும் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனால மக்கள் வந்து இந்த சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் நடைபெறுது இப்ப புதுசா. சோ அதெல்லாம் கலந்துகிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் தொடர்வது
1: சிகரம் தொடு.
2: நேயர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலை வாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: சிகரம் தொடு நிகழ்ச்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ போன வாரம் வரைக்கும் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா பல்வேறு துறைகளில் படிக்கிறது மூலிமா ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் வந்துட்டு என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வாரம் ஸ்பெஷலாக நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஏஐ, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஏஐ தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இல்லாத இடமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஆர்வம் காட்டுற டிப்ளமோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளமோ இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து 10th முடிச்சதுக்கப்புறமேல் டைரெக்டாக வந்து இந்த டிப்ளமோ இன் ஏஐ படிக்கலாம். இந்த டிப்ளமோ இன் ஏஐயில் ஸ்பெஷலாக என்னென்ன படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் பேசிஸ், டீப் லேர்னிங் பேசிக்ஸ், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், வெப் அப்ளிகேஷன் டெவலப்பர் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். இதில் வந்துட்டு மேத்தமேட்டிக்ஸ் பற்றியும் ஸ்டாட்டிக்ஸ் பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ பேசிக்ஸ் பற்றி கொஞ்சம் அதிகமாக படிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது படித்து முடிச்சதுக்கப்புறமேலே என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஏஐ அண்ட் எம்எல் ட்ரெயினி, டேட்டா அனலிஸ்ட் என்ட்ரி லெவல், பைத்தான் டெவலப்பர், சாஃப்ட்வேர் சப்போர்ட் அண்ட் ஜூனியர் டேட்டா ஏஐ ரோல்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிறது. ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இந்த சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஐடி டெக்னாலஜி எக்கோசிஸ்டம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்குது. ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர் அண்ட் ஜூனியர் ஏஐ அண்ட் எம்எல் ட்ரெயினி, ஜூனியர் டேட்டா அனாலிசிஸ்ட், டேட்டா பேசிக்ஸ் அண்ட் எஸ்கியூஎல் சப்போர்ட், வெப் அப்ளிகேஷன் டெவலப்பர், ஐடி டெக்னிக்கல் சப்போர்ட், ஏஐ ப்ராஜெக்ட், அப்புறம் மாடல் சப்போர்ட் ரோல்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே வந்து வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அண்ட் ஐடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜெர்மனியில், கனடா, ஆஸ்திரேலியா, யூகே, யுஏஇ, சிங்கப்பூர், அயர்லாண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குது. இதில் வந்துட்டு எதை பொறுத்து மாறுபடலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட விசா, குவாலிஃபிகேஷன் ரெகனைசேஷன், அப்புறம் அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்யூனிகேஷன் லெவல் பொறுத்து தான் வந்துட்டு இன்டர்வியூலே மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால கம்யூனிகேஷன் லெவல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு மெயினாக வந்து இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். வெளிநாடுகளில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வேலை வாய்ப்பு இருக்கும். ஏன் டிப்ளமோ வந்துட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன

0: అదే మరి బీఏ బీటెక్ ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ అండ్ డేటా సైన్స், బీటెక్ ఆర్టిఃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட நீங்க இதுக்கப்புறம் படிக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ்ல பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேல் பாத்தீங்கன்னா பிஇ முடிச்சதோட இல்லாம எம்இ, எம்டெக், எம்எஸ்சி இதுல கூட நீங்க ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட தரம் உயர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் உங்களோட பதவி உயர்றதுக்கும் வந்துட்டு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா ஆர்வம் காட்டுற டிப்ளமோ எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமா இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிப்ளமா இன் மைனிங் கூட அதோட வேர்சஸ் ஆட்டோமொபைல் வேர்சஸ் ஏஐ இந்த மூணு பிரான்ச்சுமே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா மூணு பிரான்ச்லேயுமே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா டிப்ளமா முடிச்சதுக்கு அப்புறமேலே பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி பிஇ பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட நீங்கள் இதுக்கப்புறம் படிக்கலாம். ஹையர் ஸ்டடீஸில் உங்களோட சேலரி கூடவே இதை பற்றி நான் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் அதிகமாக பண்ணியிருந்தீங்கன்னா உள்நாடு மற்றும் வெளிநாடு அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி அதிகமான வேலை வாய்ப்பு வர்றதுக்கான நிறையா சான்சஸ் இருக்கு. வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள். ஆர்ஆர்பி துணை மருத்துவ ஆட்சேர்ப்பு 2026 அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பணியாளர் பணியிடங்களுக்கு நர்சிங், சூப்பரடென்ட், ஃபார்மசிஸ்ட், மலேரியா இன்ஸ்பெக்டர், ரேடியோகிராஃபர், லேப் அசிஸ்டன்ட் மற்றும் இசிஜி டெக்னீஷியன் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஆர்ஆர் bappply.gov.in என்ற ஆன்லைன் போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 14, 2026 மற்றும் சென்னை பெருநகர நீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியத்தில் மொத்தம் 108 அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி சம்பந்தப்பட்ட பிரிவில் பிஇ மற்றும் பிடெக் அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். பயிற்சி காலம் 1 ஆண்டு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 17, 2026. விண்ணப்பிக்கும் முறை NATS போர்ட்டல் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
3: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்தது உங்களுக்கான ஒரு புதிய தகவல், மகிழ்ச்சியாக வாழ வழிமுறைகள். நீங்க சொல்லலாம் நாங்க மகிழ்ச்சியா தான் இருக்கோம், நீங்க என்ன புதுசா வழிமுறைகள் சொல்ல போறீங்க அப்படின்றது. மகிழ்ச்சி அப்படின்றது நிறைய காசு பண்ண சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லைங்க, நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. ஸோ இப்ப நம்ம இருக்கிற இந்த நவீன யுகத்துல நம்ம பிடிச்ச இடத்துக்கு போகலாம், என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம், அப்படியே காசு பணம் சம்பாதிச்சு ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியம் அப்படின்றது ஒரு டைம் அந்த ஆரோக்கியத்தை நம்ம இழந்துட்டோம்னா எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதை திரும்பி வாங்க முடியாது. ஸோ அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்தா தான் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்மையான மகிழ்ச்சியோட வாழ முடியும். ஸோ அப்படி வந்து ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குறைக்க வேண்டியவை நம்ம வாழ்க்கையில் குறைக்க வேண்டியவை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உப்பு, அடுத்தது முக்கியமான வந்து சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரையை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது மைதா, இந்த பால் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். இது கூட சேர்ந்து வாக்குவாதங்கள், தேவையற்ற சண்டைகள், சில பேர் எது சொன்னாலும் ஒரு பதில் பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். சாப்பிட வேண்டியது வந்து பச்சை காய்கறிகள், பருப்பகைகள், உலர் பழங்கள், இயற்கையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடலாம். மறக்க முயற்சி பண்ணணும் எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வயதை, கடந்த காலத்தை, குறைகளை எப்போ பாரு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறத கண்டிப்பாக விட்டுறணும். நமக்கு வாழ்க்கையில் நண்பர்கள், முக்கியமான உறவினர்களால் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்துடணும். எப்பவுமே கவனம் எது மேலே வச்சிருக்கணும்னா குடும்பங்கள் மீதும், நண்பர்கள் மீதும், நல்ல எண்ணங்கள் மீதும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே வந்து அழகா ஆரோக்கியமா இருக்கும். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும், தவறாம உடற்பயிற்சி செய்யணும், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஆரோக்கியமா மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற புதிய அழகான தகவலோட இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸ்

நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகியவற்றை உறுதி செய்வதில் தரநிலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த நாளின் அடிப்படை நோக்கமாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம், அதாவது ISO, அனைத்துலக தொழில்நுட்ப ஆணையம் IEC, அனைத்துலக தொழில் தொடர்பு ஒன்றியம் ITU ஆகிய நிறுவனங்களின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு உலக தரங்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டவும், பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீர்மைத்தன்மையின் அவசியத்தை உலகளாவிய ரீதியில் வலியுறுத்தவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 14 நாளன்று உலக தர நிர்ணய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தர சோதனை அமைப்புகள், அரசுகள் மற்றும் நுகர்வோர் என பலருக்கும் இதில் பங்கு உண்டு. நாம் ஒரு பொருளை வாங்கும் போது அதன் விலையை பார்க்கிறோம், பயன்படுத்தும் போது அதன் பயனை உணர்கிறோம். ஆனால் அதன் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தர நிலைகளை பற்றி எத்தனை முறை சிந்திக்கிறோம்? தரம் என்பது கண்ணுக்கு புலப்படுகின்ற பொருளின் தன்மை மட்டுமல்ல, பல நேரங்களில் கண்களுக்கு தெரியாமல் நம்மை பாதுகாப்பும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடும் கூட. உலக தர நிர்ணய நாள் அந்த பொறுப்பின் மதிப்பை நினைவூட்டும் நாளாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தின் தரநிலைகள் சர்வதேச நிபுணர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒரு தயாரிப்பை உருவாக்குவது, ஒரு செயல்முறையை நிர்வகிப்பது, ஒரு சேவையை வழங்குவது அல்லது பொருட்களை வழங்குவது என்று தரநிலைகள் பரந்துபட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கியவை. இதேபோன்று உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், வாங்குபவர்கள், வாடிக்கையாளர்கள், வர்த்தக சங்கங்கள், பயனர்கள் அல்லது கட்டுப்பாட்டாளர்கள் போன்ற நபர்களுக்கும் தரநிலைகள் தேவையானதாக இருக்கின்றன. உதாரணமாக, தர மேலாண்மை தரநிலைகள் மிகவும் திறமையாக வேலை செய்யவும் தயாரிப்பு தோல்விகளை குறைக்கவும் உதவுகின்றன. சுற்றுச்சூழல் மேலாண்மை தரநிலைகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும் கழிவுகளை குறைக்கவும் மேலும் நீடித்ததாகவும் இருக்க உதவுகின்றன. பணியிடத்தில் விபத்துகளை குறைக்க உதவும் சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் அவர்கள் முதன்மைப்படுத்தும் நிறுவனங்களின் தேவைகளை அறிந்தவர்கள் தங்கள் நிலையில் வல்லுநர்களின் திறன்களே தரநிலைகள் எனப்படுகின்றன. ஆற்றல் நுகர்வு குறைக்க உதவும் ஆற்றல் மேலாண்மை தரநிலைகளும் உள்ளன. உணவு மாசுபடுவதை தடுக்க உதவும் உணவு பாதுகாப்பு தரநிலைகளும் உள்ளன. முக்கியமான தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் IT பாதுகாப்பு தரநிலைகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் தொழில்நுட்பம், மேலாண்மை மற்றும் உற்பத்தியின் கிட்டத்தட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பன்னாட்டு தரநிலைகளாக 25,613 என்னும் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது. இவ்வமைப்பில் 172 நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்திருப்பதுடன் பன்னாட்டு தரநிலைகளை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வமைப்பின் கீழ் 841 தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் துணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தர மேம்பாட்டை கவனித்துக் கொள்கின்றன. சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இந்தியாவும் உறுப்பினராக சேர்ந்துள்ளது. இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றடிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS ஈடுபட்டுள்ளது. உலக தர நிர்ணய நாள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் நாளாக மட்டுமில்லாமல் உலக நாடுகளுக்கிடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தரம் மற்றும் பொதுவான தரநிலைகளின் அவசியத்தை வலியுறுத்தும் நாளாகவும் விளங்குகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் மின் சாதனங்கள், கைபேசிகள், வாகனங்கள், கட்டுமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் என எண்ணற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளின் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எப்படி இருக்க வேண்டும், அதன் அளவு, தரம், வடிவமைப்பு மற்றும் பயன்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது தரநிலைகளாகும். ISO 9001 தர மேலாண்மை, ISO 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை, ISO 45001 தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம், ISO 22000 உணவு பாதுகாப்பு மேலாண்மை. அதாவது ISO பல்வேறு துறைகளுக்காக பல தரநிலைகளை இவ்வாறு உருவாக்கி வைத்துள்ளது. ஒவ்வொரு தரநிலையையும் தனித்தனியாக அடையாளம் காண்பதற்காக அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணும் வழங்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் நாம் பரவலாக அறிந்து வைத்திருக்கும் ISO 9001 என்பது தர மேலாண்மை அமைப்புக்கான தரநிலையை அடையாளம் காணும் குறியீட்டு எண் ஆகும். இதேபோல்
ISO 14001 என்பது சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் தொழில்சார் பாதுகாப்பு, ஆரோக்கியம், உணவு பாதுகாப்பு என அந்தந்த துறைகளுக்கான தனித்தனியான குறியீட்டு எண்களை உள்ளடக்கியது இந்த தர மேலாண்மை நிறுவனம். நிறுவனங்களின் தர மேலாண்மைக்காக கொடுக்கப்படுவது ISO 9001 சான்றிதழ். இச்சான்றிதழ் பெற்ற நிறுவனங்கள் தங்களின் பெயர் பலகைகளில் இதை பொறித்து தங்கள் நிறுவனங்களின் தரத்தை விளம்பரப்படுத்துவதை நாம் இன்று பரவலாக காண முடிகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைகளும் அதிகமாகவே இருக்கின்றது. இது மிதமிஞ்சி உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. பெரும்பான்மையான தயாரிப்புகளில் போலியானது அசலை விட நம்மை கவர்வதாக இருக்கிறது. அதனால் அசல் எது, போலி எது என்று அதில் பயன்படுத்தியிருக்கும் முத்திரையை பார்த்து நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஆகவேதான் அனைத்து நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடியதான ஒரு தொழில்நுட்ப தரநிலையாக ISO என்பது மாறியுள்ளது. ஒரு தயாரிப்பு, அதன் செயல்முறை, அது எப்படி செயல்பட வேண்டும், அதன் தொழில்நுட்ப தரம் என்ன என்று அதை தயாரிப்பு நிறுவனங்கள் மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த தரநிலை கட்டுப்பாட்டின் உள்நோக்கமாகும். ஏனென்றால் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த முடியாவிட்டாலும் நாம் பயன்படுத்தும் பொருள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தரத்தை அனைவரும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும். சரி, தரநிலை என்றால் என்ன? எளிமையாக கூறினால் ஒரு பொருள் அல்லது சேவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோல் அல்லது விதிமுறையே தரநிலை என்பதாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அவற்றின் சேவைகளுக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும், அதன் வடிவமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது இந்த தரநிலைகளாகும். உதாரணமாக ஒரு மின் சாதனம் தயாரிக்கும் போது அதன் மின் அழுத்தம், பாதுகாப்பு, செயல்திறன் போன்றவற்றிற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அவ்விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த பொருள் நுகர்வோருக்கு பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் அமைகிறது. தரநிலைகளின் முக்கியத்துவம் தரநிலைகள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பதன் மூலம் உணரப்படும். ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு விருப்பமான அளவு தரம் மற்றும் பாதுகாப்பு முறைகளில் பொருட்களை தயாரித்தால் அவற்றை பயன்படுத்துவதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். தரநிலைகள் பொருட்களின் தரத்தை உறுதி செய்கின்றன, நுகர்வோரின் பாதுகாப்பை பாதுகாக்கின்றன, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கின்றன, சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குகின்றன, பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப அமைப்புகளுக்கு இடையே ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றன, புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றன. இதை விளக்குவதானால் ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் மற்றொரு நாட்டிற்கு செல்கிறது என்று கற்பனை செய்வோம். அந்த பொருளின் அளவு, எடை, இணைப்புகள் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகள் ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபட்டு இருந்தால் என்ன ஆகும்? தொழிற்சாலைகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியாக பொருட்களை தயாரிக்க வேண்டியிருக்கும். பழுது பார்ப்பது கடினமாகும். வர்த்தக செலவுகளும் அதிகரிக்கலாம். இதற்கான முக்கியமான தீர்வுகளில் ஒன்றுதான் சர்வதேச தரநிலைகள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இணைந்து பொதுவான தொழில்நுட்ப விதிமுறைகளை உருவாக்குகிறார்கள். இதனால் வெவ்வேறு நாடுகளின் உற்பத்தியாளர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் பொருட்களை பாதுகாக்கவும் திறமையாகவும் பயன்படுத்தவும் முடிகிறது. வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும் இது உதவுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் இது துணை புரிகின்றது. தரநிலைகள் என்பது தொழிற்சாலைகளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் மட்டுமே உரியது அல்ல. நமது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவை உள்ளன. நாம் பயன்படுத்தும் மின்சாதனம், குடிக்கும் குடிநீர், எடுத்து செல்லும் வாகனம், பயன்படுத்தும் மருத்துவ கருவிகள், கட்டப்படும் கட்டிடம் என அனைத்திலும் தரநிலைகளின் பங்கு இருக்கின்றது. இந்தியாவில் தரநிலைகளை

0: உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு பிஐஎஸ் வகிக்கிறது. இது ஐஎஸ்ஓவில் அங்கம் வகிக்கிறது. 1986 கொண்டுவரப்பட்ட பிஐஎஸ் சட்டம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இந்திய தர அமைப்பு சட்டம் கடந்த 2016 மார்ச் மாதம் நமது நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நுகர்வோர் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பிஐஎஸ் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் மிக மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற புதிய துறைகள் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றன. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் அமைய அவற்றிற்கு பொருத்தமான தரநிலைகள் தேவைப்படுகின்றன. எனவே தரம் என்பது ஒரு பொருளின் சிறப்பை மட்டும் குறிக்கவில்லை, அது மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பிக்கை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தோடும் தொடர்புடையது. நிறைவாக உலக தர நிர்ணய நாள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. தரம் என்பது நமது தேர்வு அல்ல, அது நம் நம்பிக்கைக்கான அடித்தளம் மற்றும் நுகர்வோரின் அடிப்படை உரிமையும் ஆகும். ஒரு நல்ல தரநிலை ஒரு பொருளின் தரத்தை மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது. எனவே உலக தர நிர்ணய நாளை கொண்டாடுவதன் நோக்கம் தரநிலைகளை பற்றி பேசுவதோடு சுருங்கிவிடாமல் நாம் பயன்படுத்தும் பொருட்கள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் தரம், பாதுகாப்பு, பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குவதாகவும் விரிவடைய வேண்டும் என்பதே இந்த நாளில் நமக்கான செய்தியாகும்.
1: மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சக்தி உலா. ஐஸ்வர்ய மகுட தாரணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி, சித்திரம்.
1: நான் காலம். தொடக்கமும் முடிவும் இல்லாத பெருவெளியில் இந்த பிரபஞ்சத்தின் முதல் அசைவிலிருந்து நான் இருக்கிறேன். என் பயணத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு அருமையான புராண நிகழ்வைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவர்களை மயக்கி லவணசமுத்திரம் எனும் உப்புக்கடலில் மூர்ச்சையாகும்படி செய்துவிட்டு திரும்பும் போது சிவபெருமானின் பார்வையில் தென்பட ஹரிஹர புத்திரன் அவதரித்தான். குழப்பமடையாதீர்கள், பெண் தெய்வமாக இருக்கும் பராசக்தி ஆணாக மாறும் போது ஹரி என்ற நாராயணனாக இருக்கிறான். அதுபோல நாராயணன் பெண்ணாக மாறும்போது பராசக்தியாக இருக்கிறாள். அவ்வளவுதான். பிறகு என்ன நடந்தது தெரியுமா?
2: லக்ஷ்மி, ஏன் இவ்வளவு கோபமும் வருத்தமும் உன் முகத்தில்?
3: சுவாமி, ஈசனையே மயக்கும் ஆற்றல் உங்கள் மோகினி வடிவத்திற்கு இருக்கிறது. ஆனால் அனைத்து செல்வங்களையும் வழங்கும் எனக்கு உலகையாளும் ஐஸ்வர்ய ஆற்றல் இன்னும் முழுமை பெறவில்லையோ என என் மனம் ஏங்குகிறது.
2: இவ்வளவுதானா? இதற்கா இவ்வளவு வருத்தம்? பூலோகத்தின் காவிரியின் வடகரையில் வில்வ வனங்கள் நிறைந்த வெள்ளூர் என்ற புண்ணிய தலம் இருக்கிறது. அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தவமிருந்தால் உன் எண்ணம் ஈடேறும்.
3: ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடடா, என்ன இது? இத்தனை யுகங்கள் தவமிருந்தும் ஈசனின் அருள் கிடைக்கவில்லையே. சரி, நாமே வில்வ மரமாக மாறி ஈசனுக்கு அர்ச்சனை செய்வோம்.
4: தேவி, லக்ஷ்மி தேவி, நீ கடுமையான தமம் கண்டு மெச்சினோம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தாய், பிறகு நீயே வில்வ மரமாக மாறினாய். மகிழ்ச்சி. என்ன வரம் வேண்டும்?
3: பெருமானே, தேவாதி தேவர் தொழும் இறைவா, தாங்கள் அறியாததா? உலக உயிர்களின் வறுமையை போக்கி அனைத்து விதமான செல்வங்களையும் மங்களங்களையும் தடையின்றி எப்போதும் வழங்கும் சிவலிங்கம் பதித்த ஐஸ்வர்ய மகுடத்தை தங்கள் திருக்கரங்களால் நான் பெறும் பாக்கியம் வேண்டும்.
4: அலைமகளே, உன்னுடைய எண்ணம் உயர்ந்தது. பூலோகத்தில் நீ தவம் இருந்த இந்த வெள்ளூர் தலம் உன் பெயரால் விளங்கட்டும். இதோ ஸ்ரீவத்ச மகுடமான ஐஸ்வர்ய மகுடத்தை உனக்கு சூட்டுகிறேன். உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சுக்கிர தோஷங்கள் நீங்கி தன தானிய சம்பத்துகளும் குறைவில்லாத ஐஸ்வர்யங்களும் கிட்டும்.
1: வாருங்கள், காலமாகிய நான் இப்போது உங்களை வெள்ளூர் அழைத்துச் செல்கிறேன். வெள்ளியலைகள் மோதும் காவிரியின் கரையோரம் மனக்குறை தீர்த்திடும் மகா சூட்சும பேரொளியாய் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை தரிசனம் செய்யலாம்.
5: நிறைய மரங்களும் சிறிதும் பெரிதுமாய் நிறைய வீடுகளும் இருக்கும் அழகான கிராமம் வெள்ளூர். நவராத்திரியில் மகாலட்சுமியை தரிசனம் செய்யும் நாள் அல்லவா? அதனால் இன்று அதிகமான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களில் ஒரு அடி உயரத்தில் நந்திகளின் வரிசையும் அதற்கு மேலே சுவரை கைகளால் தாங்கும் பூத கணங்களின் வரிசையும் பார்க்கிறோம்.
6: சூரியனின் கதிர்கள் பட்டு கொடிமரம் பளபளவென ஜொலிப்பது அழகுதான். ஒரே ஒரு திருச்சுற்றுதான் என்றாலும் கூட எவ்வளவு விஸ்தாரமாயிருக்கிறது பார்த்தீர்களா? இதோ வலது பக்கம் நவகிரக சன்னதி. இப்படி வாருங்கள், இதுதான் திருக்காமேஸ்வரர் சன்னதி. எவ்வளவு அழகாய் வெண்பட்டுடுத்தி மலர் மாலைகள் அணிந்து காட்சி தருகிறார். ஆண்கள் மட்டும் மேல் சட்டை இல்லாமல் சன்னதிக்கு செல்ல வேண்டும்.
5: இதோ பக்கத்திலேயே சிவகாம சுந்தரி சன்னதி. நின்ற திருக்கோலத்தில் சிவப்பு வண்ண வஸ்திரத்தில் அணிகலன்களும் மலர் மாலைகளும் சூடி அழகாய் இருக்கிறாள் இல்லையா? பக்தர்களோடு நாமும் சேர்ந்து அர்ச்சனை செய்வோம்.

0: வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட தரிசனம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி முரளி குருக்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்க போறாங்க.
1: திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் கிராமம். திருச்சியிலேருந்து 32 கிலோமீட்டர்லும் முசிறியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் காவிரிக்கு வடபகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோயில். ஊர் பேர் வெள்ளூர்னு பேரு. சுவாமி பேர் திருக்காமேஸ்வரர். அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. பிரகாரத்தில் மகாலட்சுமி. இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில், சோழர் கால கோயில். இந்த கோயிலில் வந்து மன்மதன் பூஜை பண்ணியிருக்கார். மன்மதனுக்கு உடம்பு கிடைச்ச இடம். ரைதேவ போராடி உயிரை வாங்க முடிஞ்சாலும் அனங்கன் தேஜூருபன் சொல்றது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். மன்மதன் ரைதேவி கண்ணுக்கு மட்டும்தான் தெய்வர். அப்பேற்பட்ட மன்மதனுக்கு இந்த கோயிலில் வந்து தான் திரும்ப உடம்பு கிடைச்சது. மன்மதன் ரதி திரும்ப வந்து சுவாமியை பூஜை பண்ணதுக்கப்புறம் மன்மதனுக்கு திரும்ப உடம்பு கொடுத்தார். அதனால் போகருக்கு அஷ்டமாகித்தி கிடைச்ச சிவபோக சக்கரம் மகாமண்டபத்தில் மேலே வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபாடு பண்ணியிருக்கார் போகர். முசுகுந்தபுரம்னு இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குது. முசுகுந்தபுரத்துலேருந்து அந்த ராஜா வந்து தன்னோட வீரவாளி ராஜ முகத்தையும் ஒரு தடவை போர் புரியும்போது சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால் யாராலையும் வெல்ல முடியாத ஆற்றல் கொடுத்தாருன்னு இந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேர். மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் கிடைச்ச இடம். அப்புறம் அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. 1200 ஆண்டுக்கு பழமையான ஆலயங்கிறதுனால அம்பாள் ரொம்ப பிரசித்தி. நிருதி பாகத்தில் மகாகணதி இருப்பார், வாயு பாகத்தில் மகாலட்சுமி கஜலட்சுமியாக தான் இருப்பாள். நம்ம கோயிலில் கஜலட்சுமி இருக்கா, அந்த இடத்துல வில்லஸ்வரூபமாக மகாலட்சுமி இருக்கிறது இன்னும் சிறப்பு. மகாலட்சுமி வில்லமரத்தடியில் குபேர பாகத்தில் இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு. மகாலட்சுமியும் மகாவிட்டு பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்த இடம். பெருமாள் மோகினி அவதார இடத்தினால ஐயப்பன் பிறந்தாருன்னு ஒரு வரலாறு உண்டு. என்னதான் ஒரு ஆண் வந்து பெண் ரூபம் எடுக்கிறது புருஷலட்சன் கோச்சண்டு மகாலட்சுமி பூலோத்தை நோக்கி வந்து பல சிவாலயங்களில் வழிபாடு பண்ணி ஈஸ்வரன் காட்சி கொடுக்கல. இது வில்வாணி நட்சத்திரம் வில்வக்காடு. இங்கே வந்து மகாலட்சுமி தபம் பண்ணி வில்வ மரமாய மாறி வில்வ மலையாக புழிஞ்சதுக்கப்புறம் சுவாமி காட்சி கொடுத்து மகாலட்சுமி மகாவட்டமும் சேர்த்து வச்சார். அதோடு இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை கொடுத்தார். ஐஸ்வர்ய மகுடங்கிறது ஸ்ரீவட்ச முத்திரைங்கிறது வந்து பெருமாள் மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலி கிராமத்தை ஸ்ரீவட்சம்னு சொல்கிறது. அந்த ஸ்ரீவட்ச முத்திரை மகாலட்சுமியோட கிரீடத்தில் ஐஸ்வர்ய சிவலிங்க வடிவில் இருக்கிறது ஒரு தனி சிறப்புங்க. நமக்கெல்லாம் செல்லத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்வம் கிடைச்ச இடம். அதனால் சுக்கரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை, சுக்கரஹோரேங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6:00. இந்த சுக்கரவாரம் சுக்கரஹோரையில் நம்பாளுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்து 16 செந்தாமரை மலர்கள் சாத்தி அம்பாளை 16 முறை வில்லமரத்தோட வளம் வந்து வணங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க.

0: வில்வமரமாக நின்று இறைவனை பூஜை செய்த மகாலட்சுமி குபேர பாகத்தில் தனி கோயிலில் அமர்ந்தும் தரிசனம் தருகிறாள். இப்போதும் வில்வமரத்திற்குதான் முதலில் அர்ச்சனை செய்கிறார்கள், பிறகுதான் ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு அர்ச்சனை.
1: அந்த கம்பி கதவுகள் வழியாக வரிசையில் நிற்கும் பக்தர்களோடு நாமும் செல்லலாம். அடடா, கருவறையில் பேரழகாய் வீட்டு இருக்கிறாளே மகாலட்சுமி. அமர்ந்த திருக்கோலத்தில் சிரசில் தங்கம் போல பளபளக்கும் சிவலிங்கம் பொறித்த ஐஸ்வர்ய மகுடம், நெற்றி திலகம், புருவங்கள், மூக்குத்தி, காதணிகள், தங்கத்தில் மின்ன நான்கு திருக்கரங்கள், திருமேனி அனைத்தும் தங்க கவசத்தில் தகதகவென மின்னுகிறாளே.
0: அமர்ந்திருக்கும் அவள் பாதத்தின் கீழே வஸ்திரத்தின் அழகான மடிப்பு போல கவசம், பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறது. அவள் பின்புறம் மலர் மாலைகள் வரிசை வரிசையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் சரவிளக்கு தீபங்களின் ஒளியும் அர்ச்சனைக்கான மந்திர ஒளியும் அம்பிகையின் சாநித்தியத்தை அல்லவா நமக்கு சொல்கிறது.
2: அம்பாள் வந்து உட்கார்ந்த கோலத்தில் இருக்காங்க, தவம் பண்ற கோலத்தில் இருக்காங்க. கீழே கூட பத்ம பீடம் கிடையாது, பத்மாசனம் மட்டும் கிடையாது, பத்ம பீடமும் கிடையாது. காலை ரெண்டு காலையும் சமணம் போட்டு உட்கார்ந்த கோலத்தில் இங்கே வந்து அம்பாள் தன்னோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிட்டு சந்தோஷ கோலத்தில் இருக்கிறதுனால இந்த அம்பாளை வந்து பார்க்குறவ எல்லாருக்கும் அம்பாள் வந்து போகன்றது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா காசு பணம் தான் போகணும், காசு பணம் போகம் கிடையாது. நம்ம எங்கே இருக்கோமோ நம்மளை சுற்றி இருக்கவ எல்லாரும் சந்தோஷமான மனநிறைவு கொடுக்கறது தான் போகும். அது அம்பாளுங்க வந்து எல்லாருக்கும் கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம். அதோடு இல்லாமல் இங்கே காலபைரவர் ஞானபைரவர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லா கோயிலேயும் தான் ஒரு பைரவர் இருப்பார். காலபைரவர் சத்துருக்கள் அழிக்கக்கூடியவர், ஞானபைரவர் கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஞானபைரவர் வந்து சுவாமியோட ஆவுடையாரோட மேலே வந்து பான கீழே வந்து ஆவுடையார் மேலே பைரவர் இருப்பார், அது ரொம்ப தனிச்சிறப்பு. சுவாமி வந்து மன்மதா மதன கழிப்பு மருந்துன்னு சொல்ல சொல்ல இவர் ஓலைச்சுவடி எழுந்தது ஐதீகம். போகருக்கு அட்டமா சித்தி கிடைச்ச இடங்கள், போகர் வந்து ஈசான பாகத்தில் கீழே ஒரு மூணு படி இறங்கி போய் பார்த்தோம்னா போகர் தனி சந்நிதியாக இருக்கார்.
3: நவராத்திரியில எப்படி எல்லாம் விசேஷமா?
2: அம்பாளுக்கு ஒன்பது நாளுமே வந்து அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி மூலவர் அவங்க, உற்சவ சிவகாம சுந்தரி அம்பாள் உற்சவ அம்பாள் இருக்காங்க, மகாலட்சுமி தாயார். துர்கையும் மகாலட்சுமிக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், துர்கை வந்து பராசக்தியோட சுரூபம், ஆனால் அவங்க கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து பெருமாள் சுரூபம், ஆனால் இங்கே சிவலிங்கத்தோடு இருக்காங்க. அது ஒரு தனிச்சிறப்பு நம்ம கோயிலில். சுவாமியை வந்து திங்கக்கிழமையில் வழிபாடு பண்ணால் புத்திரசந்தானம் ஏற்படும். இந்த சுவாமிகிட்ட வந்து பதினோரு முறை வில்லும் சுவாமியை சுற்றி வந்து வச்சு சோம வர தண்ணிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணதுக்கப்புறம் காரத்தால் சுவாமிகிட்ட மடியேந்தி கணவன் மணிவே ரெண்டு பேரும் நின்று இங்கே வந்து சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால், இங்கே நிறையா காமேஸ்வரன் இருக்காங்க இந்த ஊரை சுற்றி. சுவாமியை வந்து நிறைய எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணி காமேஸ்வரன்ற பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் மகடம் கிடச்சுன்னா அதிசய திருதி, அதனால் எப்போதுமே மகாலட்சுமிக்காக வருஷத்தில் வந்து ஆறு ஹோமம் மட்டும்தான் நடக்கும். தனிப்பட்ட நபருக்கு ஹோமம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. சுவாமிக்கு அட்சய திருதி அன்னைக்கு கஜபூஜை, கோபூஜை, அஸ்வபூஜை இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு மாபெரும் அன்னதானம் நடக்கும்.
3: இந்த கோவிலுக்கு எப்படி வரணுங்கிற வழி சொல்லும்?
2: திருச்சியிலேருந்து சேலம் பஸ்ஸில் ஏறி முசிறியில் இறங்கி முசிறியிலேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம். முசிறியிலேருந்து கரெக்டாக இங்கேருந்து 8.5 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி திருச்சி நாமக்கல் மெயின் ரோட்டில் இந்த கோயில் வந்து இருக்கிறதுனால குறிப்பிட்ட பஸ்ஸுகள் மட்டும்தான் மெயின் ரோட்டில் நிற்கும். 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரலாம். நடை திறந்திருக்கும் நேரம் காலையில் 8:00 to 12:00, சாயங்காலம் 5:00 to 7:40. வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 6 to 12 கோயில் திறந்திருக்கும். ஆடி வெள்ளி தை வெள்ளிலாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை உள்ள சிவகாம சுந்தரிக்கும் சரி அம்பாளுக்கு சரி சிறப்பு வழிபாடு நிறைய நடக்கும். நவராத்திரி முடிஞ்சு 10 நாள் வந்து அம்பு போடுறது விஜயதசமி அன்னைக்கு சுவாமி அம்பாள் சுற்றி வருவாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுவாமி அம்பாள் பிரகாரமாக வருவாங்க. தொலைபேசி எண் வந்து 98 43 60 60 44 முறை குழுக்கள்னு பேர்.

0: கோயிலில் பக்தர்கள் அதிகம் இருப்பதால் அதிக நேரம் நின்று தரிசனம் செய்ய முடியவில்லை. சன்னதியின் மேலே பாருங்கள் அஷ்டலக்ஷ்மியின் திருவடிவங்கள். கொஞ்ச நேரம் அவள் சன்னதியில் இருந்தாலும் பாவங்கள் கரைந்தே போகும். எல்லோருக்கும் பூவும் தாழம்பூ குங்குமமும் தருகிறார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் தானே. ஆனால் இன்று புதனும் கிடைத்தது. மகாலட்சுமியை வணங்கினால் பொன்னும் கிடைக்கும், சரிதானே?
1: நேர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா.
2: சௌபாகியலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
1: ஐஸ்வர்ய மகுட தாரணி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி சித்திரம். பங்கேற்றார்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன், சாய்சேகர், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
2: சுக்கிரவார பூஜை விசேஷம்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
2: பக்தரின் மனதில் பரவசம் பொங்கும்.
1: அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன்.
2: சௌபாகியலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
1: படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 8:45.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: டி
3: கடி
2: பேச்சு
3: நகைச்சுவை நிகழ்ச்சி.
2: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
4: ஏ ராமசாமி, அவன் இன்னொரு பெட்டிக்குள்ள ஏறி போயிட்டான்டா. நம்மளுக்கு அடி வாங்கி கொடுத்தா அவன சும்மா விடக்கூடாது ராமசாமி. வாடா.
5: ஆமாடா, அவனை புடிச்சா அதே மாதிரி நம்மளும் அடிக்கணும்டா.
4: என்னடா வண்டி வேற மூவ் ஆகுதுல, ஏறா ராமசாமி.
5: ஏறா, இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறா, நீ அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறா.
4: புடிக்கிறடா அவன. டேய், அவன் ஏறி இருக்கிற கம்பார்ட்மெண்ட் டிரைவருக்கு பக்கத்துல தான்டா இருக்குது. அவன் அங்கேயே புடிச்சு அமைக்கலாம். வாடா ராமசாமி.
5: ஆமாடா, நீ அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறா, நான் இதுல ஏறிட்டேன்.
4: இருடா, அப்படியே பின்னாடி நடந்து வரேன்டா ராமசாமி. நானு
5: நடந்து போய் எப்படா புடிப்பீங்க நீங்க? ஓடி போய் புடிங்கடா அவனை.
4: ஏ ட்ரெயின்குள்ளே ஓடுற டேசமணி அண்ணன், போயிட்டு தான் இருக்கிற டேசமணி அண்ணன்.
5: வளங்க வளங்க, திருடன பிடிக்க போறோம். திருடா திருடா திருடா.
6: ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் தான் ஓடிட்டு இருக்கிறீங்களே, அவனை புடிச்சிருங்க. அதுக்குள்ள நான் இங்க இருக்கிற கொஞ்சம் வித்து போடுறேன்டா. ஐயா இந்தாங்க, டீ இந்தாங்க, சுகின் இந்தாங்க, பஜ்ஜி இந்தாங்க, போண்டா இந்தாங்க, டீ இந்தாங்க. ஓடுற ட்ரெயின்ல சாப்பிட்டுட்டே போங்க, சாப்பிட்டுட்டே போங்க.
4: டேசமணி அண்ணன், இங்க நாங்க கஷ்டப்பட்டு இருந்தா நீங்க என்னன்னா அங்க வந்து பிசினஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? அங்க பிசினஸ் எங்கடா போனா? அவன் கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்டா தேடின காரணம் என்ன ராமசாமி?
7: டிக்கெட் டிக்கெட் வந்த அப்புறம் எதுக்கு சார் டிக்கெட்? வித் வெயிட். நோ நோ நோ, வித்வுட் லாக்கிங். டிக்கெட் எங்க? கோச்சுக்காதீங்க சார், நான் டிக்கெட் எடுக்கல. எங்க இருந்து வர்றேன்? நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். மேட்டுப்பாளையத்துல இருந்து வித்வுட்ல வரையா? நோ நோ நோ, ஓடுற ட்ரெயின்ல ஏறணும்னா யாரும் டிக்கெட் கொடுக்கல. இப்ப நான் எடுத்துறேன். ஓடாத ட்ரெயின் உனக்காக செய்ய முடியாது மேன். ஓடுற ட்ரெயின் தான் செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. நீ எங்க இருந்து வர்ற? நான் ஒரிஜினலா மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஓஹோ, மெட்ராஸ்ல இருந்தே டிக்கெட் எடுக்கலையா? நோ நோ நோ, அப்படி இல்ல, நான் எடுத்தேன். எப்படி நம்புறது? மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ₹9 டிக்கெட், அதையே நீ எடுக்கலன்னா மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம் காஸ்ட்லி டிக்கெட், அதை எப்படி நீ எடுத்துருப்ப? மெட்ராஸ் டு ஊட்டி, அது மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 1/2, 2/3, 3/2 கழிச்சா டோட்டலி ₹2,500 ஃபைன் வரும்
8: சார். நாம் ட்ரெயின்ல வந்த ஃப்ளைட்ல வந்த
7: கட்டியா 6 உள்ள இருக்கியா நீ?
8: நோ,
7: எடு மேன்,
8: மானத்தை வாங்கணும்.
7: எவ்வளவு இருக்கு?
8: நான் வீட்டை விட்டு அவசரமா
7: ஓடி வந்தா நான் எண்ணிக்கிறேன்.
8: 2000 தான் இருக்கு எனக்கு.
7: இந்த ₹50 வெச்சுக்க
8: சார். இது ரொம்ப அநியாயம் இல்ல
7: கான்ஸ்டபிள்.
5: நீ தான் சொன்ன இல்லடா டிரைவருக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்னு. இது ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்ரா, வாடா அந்த கம்பார்ட்மெண்ட்க்கு போவோம்.
4: டேய் புடிச்சடா ராமசாமி. நானே புறடா, எங்க வந்து என்னடா நீ காரியம் பண்ண? டேய்
5: ஆமாடா, எங்கடா வந்த? எங்களே மாட்டி விட்டு ஓடுறியா?
4: ஆட்ரா இவன. டேய்
9: பேக் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு செத்தப்போட பேசிட்டு இரு. நான் உன எழுப்பி குளிப்பாட்டி கூட்டு வந்துடுறேன்.
10: என்னது, குளிப்பாட்டியா?
9: இல்லடா, ஒரு ஷாக் கொடுக்கலான்னு இருக்காங்க.
10: டேய் சந்திரு, நீ எங்கடா இங்க? டேய் நானும் அவனும் கட்டில லொங்கு லொங்கு தூக்கிட்டு வந்தமே, அதுல தூங்கிட்டு இருந்தது நீ இல்லையா?
9: ஐயோ, என் சித்தப்பா தூக்கிட்டு நீங்கதானா?
10: அடிக்காதரா. நீயா? அப்ப இது யாரா?
9: இதாண்டா சித்தப்பா. சித்தப்பா கண்ணுல படம் முன்னாடி போங்கடா.
10: நான் வேணா போய் ஒரு சாரி கேட்டு வந்த.
9: சாரியா? அடிச்சு சொல்லிக்கிட்டு சாரி வரையா? போங்கடா.
10: முதல்ல மூஞ்சிய பாப்போம். ஏண்டா எங்க வந்து யாருகிட்ட? அட கர்மமே.
9: ஐயோ
10: தலை அங்க இருக்கு, நிமித்தவன தூக்க. ஏண்டா எவ்வளவு தைரியம்.
5: ஏண்டா எதுக்குடா போட்டு அவரே அடிச்சிட்டு இருக்கீங்க? அவரு
4: நேசமணி, இவர் தான் திருடி போன மாதிரி தெரியறாரு.
5: இவன் மூட்டை வச்சிருக்கான், அவனும் மூட்டை வச்சிருந்தான்.
4: அதேதான் நேசமணி. என்ன
5: ஆட கரகத்தங்களா? ஏண்டா நீங்க அடிச்ச அடியில அழுதுட்டு உட்காந்துருக்கிறப்பல. ஏனுங்க ஐயா, எந்திரிங்க எந்திரிங்க. ஆருங்க இது, நீங்க யாருங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? ஏண்டா ராமசாமி குப்புசாமி, இவரு உங்களுக்கு அடையாளம் தெரியலையா?
4: அடையாளம் தெரியுறதுக்கு அவரு அவ்வளவு பெரிய ஆள் அவரு.
5: ஏண்டா நானும் குப்புசாமி வரும்போது வாசல பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்து இருந்தாரு இல்லடா இவரு. அது கூடவா உனக்கு தெரியல?
0: ஐயோ பிச்சைக்காரர், நீங்களா அந்த திருடன்? என்னால நம்பவே முடியலையே, என்ன பிச்சைக்காரர் இப்படி
4: பண்ணிட்டீங்க?
6: வீணா போனதுங்களா? இந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. திருநவை அவனோட, அவனை கண்டுபிடிங்கடா. இவனை போட்டு அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க.
4: போற நேசமணி அண்ணோ, நீக்க மாட்டேன், நீக்க மாட்டேன் தம்பி, நீக்க மாட்டேன். ஐயோ போயிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது.
0: இங்கேயும் வந்துட்டான அவன். எங்கவன், எங்கவன்?
4: ஏனுங்க, என்னாச்சு? நீக்க மாட்டேங்குது தம்பி, நீக்க மாட்டேங்குது.
0: ஓ ட்ரெயினை திருடிட்டா, நீங்க வண்டியை நிறுத்த பாக்குறீங்களா?
4: வீணா போனவன ட்ரெயின் எப்படி திருட முடியும்? நகை அடிச்சிருக்கா இவர்ட்டி, எதை திருடி இருக்காங்க போல இருக்குதுரா.
0: ஓ திருடிட்டா அப்ப ட்ரெயினை நிறுத்த பாக்குறீங்க நீங்க? இருங்க, உங்களுக்கு நான் சும்மா விடுவேனா? உங்களை பார்த்தா என்ற தாத்தா மாதிரியே இருக்குது. நான் ட்ரெயினை நிறுத்துறேன்.
4: யாரா நிறுத்துங்கப்பா, யாரா நிறுத்துங்கப்பா. ஐயா கவலை வளர்த்தீங்க, நாங்க இருக்கிறோம்ல, நாங்க வந்து நிறுத்தமாக்கும், அவனை பிடிக்கிறமாக்கும். நீக்க மாட்டேங்குது தம்பி, நீக்க மாட்டேங்குது. ஐயா நீங்க டென்ஷன் எல்லாம் மூக்காருங்க.
0: குப்புசாமி, நீ அந்த செயினை புடிச்சுல, நான் இந்த செயினை புடிச்சுக்கிறேன்.
4: நிறுத்துறேன்டா
0: நான் சங்கிலியா புடிச்சிருக்கிறேன்டா குப்புசாமி.

0: 아유요. 아유, 아유, 아리까리냐, 아유, 아유요.
1: 아리까리, 아리까리.
2: 넘버 난디봐.
1: 매도 아리까리.
2: 나다 바비. 아리 넘버라 양보를 드리겠다네.
0: என்ன உன்னை எதுக்கு அடிக்கிறாங்க?
2: இந்த செயினை புடிச்சிருந்ததுக்கு தானே அசுமணி என்ன?
0: அட பாவி, ட்ரெயின் செயினை புடிச்சு இழுடான்னு சொன்னாக்கா பர்த்துல படுத்திருக்கிறவங்களோட கழுத்துல இருக்க செயினை புடிச்சு இழுத்திருக்கிறீடா.
3: கையும் கழுவுமா பிடிச்சு இன்ஸ்பெக்டர் ஒப்படைச்சிட வேண்டியதான். ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா.
4: ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா, அடிச்சு பல்லலாம்.
3: இந்த கிட்டப்புல என்னைய கண்டுபிடிக்கவே முடியாது.
4: இந்த பாடி சூட அப்படியே பேக் பண்ணி வெளியில பாத்துக்கலாம்.
3: பாத்துக்கலாம்.
4: என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கிட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சூடா பாடி சூடா அந்த கிட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா?
5: நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்ட உன்ன ஃபாலோ பண்ண.
3: ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா? தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளிவிடு.
6: வண்டி நின்னுடுச்சுரா.
3: நின்னுடுச்சா?
0: நிறுத்திட்டா ராம்சாமி, வெற்றி வெற்றி. என்ன வந்தாடிங்க? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு திருடனை புடிச்சிட்டு வரேன். இந்தா வந்துட்டேன்டா.
7: நீக்கல தம்பி, நீக்கல தம்பி.
0: ஐயா ட்ரெயின் ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு என்ன நிக்கல?
7: ஐயா தம்பி, யாராவது நிறுத்துங்க தம்பி, நிக்க மாட்டேங்க தம்பி.
0: இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயினை நிறுத்திருக்கோம், என்னங்க நிக்கல?
7: என்ற ராமசாமி ஆச்சங்க, அந்த வயசான ரேடா இன்னும் அழுதுட்டு இருக்க, திருட நின்னு காணடா.
0: டே அவர் அழுதுட்டு இருக்காரா, வாடா இங்க.
7: இருடா, நான் வந்து அவர் சரியா வர்றா.
0: ஏண்டா உள்ள என்றாவணி தொலைஞ்சிங்க? அந்த ஆள் எதுக்கு அழுதுட்டு இருக்கான்?
7: இதை நேசமணி இப்ப கேக்குற நேசமணி என்ன
0: ஏனும் பெரியவரே, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அவ இத வண்டி நிறுத்திட்டாங்களே உங்களுக்காக.
7: தம்பி நிக்கல தம்பி.
0: என்ன நிக்கல
7: தம்பி? ரொம்ப நேரமா ரெஸ்ட் ரூம்ல தண்ணி திறந்து விட்டா நிக்க மாட்டேன் தம்பி. தண்ணி சும்மா போயிட்டு இருக்கு தம்பி. என்ன தம்பி பண்றது, ட்ரெயின் வேற நின்றுச்சு தம்பி.
0: ஓ தாத்தா, முதல்ல சொல்ல மாட்டியா தண்ணி தான் நிக்கலன்னு? பாரு, நாங்க ட்ரெயின் எல்லாம் நிறுத்திட்டோம், நீ நிக்கல நிக்கலன்னு சொன்னதும்.
5: ஐயா நல்லா பாருங்க, தெரியுதா?
8: தெரியல.
5: நானே கொஞ்சம் சின்னதான் போட்டேன், இப்ப பாருங்க. இப்ப தெரியுதா?
8: தெரியல.
5: சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப தெரியுதா?
8: தெரியல.
5: கொஞ்சம் முத்தன கேஸ்தான் போல இருக்கு. இப்ப வாச்சும் தெரியுதா?
8: தெரியல.
5: இப்ப தெரியுதா?
8: தெரியல.
5: இப்ப தெரியுதா?
8: தெரியல.
5: இப்ப தெரியுதா?
8: தெரியல.
5: இப்போ
8: தெரியல.
5: இப்ப வாச்சும் தெரியுதா?
8: தெரியல.
5: நான் தெரியுதா?
8: தெரியுது.
5: என் கோட்டு தெரியுதா?
8: தெரியுது.
5: என் சட்டை தெரியுதா?
8: தெரியுது.
5: என் வாட்ச் தெரியுதா?
8: தெரியுது.
5: இந்த பேனா தெரியுதா? இதெல்லாம் தெரியுதா? அது ஏன் தெரியல?
8: எப்படி தெரியும்? படிச்சிருந்தாலே தெரியும். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்ல.
5: நீ தெரியல தெரியலன்னு சொன்னது அந்த தெரியலையா? தாய்மொழியாம் தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆனா அதுவே உனக்கு தெரியல. நீ எல்லாம் 18 பட்டிக்கு நாட்டாமையா இருந்து தீர்ப்பு வேற
7: சொன்னியா? வெற்றி வெற்றி வெற்றி. ராமசாமி அதிர்ச்சியில உறஞ்சு நிக்கிறாரா? யாருக்கும் போன போட்டுக்கிறா? அதுக்குள்ள திருடுதுங்கடா.

0: அவங்க.
1: ட்ரைடன் நிறுத்தினது நீங்க ரெண்டு பேர் தானே?
0: ஆமாங்க, நாங்க ரெண்டு பேர் தாங்க.
2: என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு, போலீஸா நிக்குது, எது கூத்துக்கிட்டு நடக்குதா?
3: கூத்து நடத்துறவன் சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேட் போலீஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டா கூத்து நடத்துவான்? யாரோ தீவிரவாதி தப்பிச்சிட்டானா, அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க.
2: தீவிரவாதியா?
3: ஆமாயா.
2: அவன் அங்கேயா இருக்கியா?
4: அவங்க தேடிக்கிட்டு இருக்க தீவிரவாதியா தெரியுமா? நான் தான்.
2: யோ, அவனுங்களை அங்க தேட விட்டுபிட்டு என் பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: அவனுக்கு எப்படி என்ன பிடிக்க போறானுன்னு பாத்துட்டு
2: இந்திரா.
4: சத்தம் போடாத.
2: சத்தம் போடாம உனக்கு முத்தமாடா தர முடியும். போடா.
4: இதுல பாதி பாடியில ஏத்தி மத்தியானம் 12 மணி ட்ரெயின்ல ரெண்டு பேரும் குதிக்கிறோம்.
5: என்ன சொன்னா
2: காதுல சொன்னானா? ஐயா, அவன் பூ பூன்னு 4 தடவை ஊதிட்டு செத்தாயா?
5: தூக்குங்கட அவன ஸ்டேஷனுக்கு.
1: ரைடர் நிறுத்தினது நீங்க ரெண்டு பேர் தானே?
0: ஆமாங்க, நாங்க ரெண்டு பேர் தாங்க. எப்பங்க போட்டோ எல்லாம் எடுத்தீங்க? எப்ப பேட்டி எடுக்க போறீங்க?
1: திருடனையும் புடிச்சாச்சு, சாட்சிக்கு உங்க ரெண்டு பேரையும் புடிச்சாச்சு. வாங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு.
6: எது சாட்சியா, மனசாட்சி எல்லாம் பேசுறீங்களே?
0: ஐயா வேணா, எங்களோட பிசினஸ் பாருங்க, ரெண்டு கடிய சாப்பிட உங்க மனசு மாறிடுமாக்கும்.
6: மனசு மாறி அந்த கடிய சாப்பிட்டு நமக்கு தண்டனையை ஜாஸ்தி பண்ணிட போறாங்க. சுமாரா நேசமணி, நான் காப்பாத்துங்க சொல்லி.
1: உங்களை காப்பாத்துறதே என்ற பொழப்பா போச்சுடா. வரங்கிடா, பொழப்பு நடத்த வந்த இடத்துல பொழப்பு பொழப்பு தான். ஏண்டா, உங்க ரெண்டு பேத்தையும் கல்யாண மண்டபத்தை கூட்டிட்டு போனா அங்க என்னன்னா கோழி துண்டை வச்சு போட்டுக்கிட்டு அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குனீங்க. சரி, அங்க இருந்து சினிமா தியேட்டருக்குள்ள கொண்டு வந்தோம்னா அங்க ரெண்டு கோஷ்டி கடையில பிரச்சனையை உண்டாக்கிட்டு அங்க பொழப்ப கெடுத்தீங்க. இப்ப என்னன்னா இங்க வந்து திருடனை குடிக்கிறேன்னு சொல்லி ட்ரெயினை புடிச்சு நிறுத்தி சங்கிலிய புடிச்சாருத்து இந்த கோமாளித்தனம் எல்லாம் பண்ணி சேட்டையெல்லாம் பண்ணி இங்கேயும் என்ற பொழப்ப கெடுத்தீங்க. வரவங்க போறவங்க எல்லாம் என்ன கூப்பிட்டு சொல்லிட்டு போறாங்க? அந்த பசங்களை பாத்துருக்க சொல்லுங்க, நீங்க பாத்துருங்க பாத்துருங்கன்னு. என்றா இது கருமம்? முடிஞ்சா வேலை செஞ்சு உழைக்கிறதுக்கு பாருங்கடா, இல்லனா உருப்படுறதுக்கு வழிய பாருங்கடா. நானும் எவ்வளவுதான்டா அடி வாங்குறது போற இடத்துல எல்லாம். என்ற மூஞ்சிலேயே முடிக்காதீங்கடா. போங்கடா ரெண்டு பேரும். என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்கடா. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்கடா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் சந்திக்கலாமுங்க. நன்றிங்க.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றோர்
2: நேசமணியாக ஜி சரவணன்,
1: சரோஜாவாக வி கவிதா, ராமசாமியாக கே கார்முதில், குப்புசாமியாக ஆர் ஜெய் ராகவேந்திரா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி ஆர் ஜெய் ராகவேந்திரா.
3: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன.

0: தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுக்கு இருநாட்டு எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்து பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் பிளஸ் 2 பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக் அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 2000 கனடியாக உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதர்பான் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வெல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நேரம் 9:02.

0: நேயர்கள் கேட்க இருப்பது ரெட்ரோ ராகங்கள் வில்லேஜ் வைப்ஸ்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில கிராமத்து பாடல்களை தான் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். கிராமத்து பாடல்கள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையோடும் பண்பாடோடும் உழைப்போடும் கலந்த ஒரு மிக முக்கியமான கலை வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமத்து பாடல்கள் வந்து எந்த வகையான ஒரு இலக்கண வரம்புகள் இல்லாமலும் ஒரு எழுத்து வடிவம் இல்லாமலும் வாய்மொழி மூலமாகவே தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டு வருது. இதை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கிராமத்து பாடல்களை தான் இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இந்த ஒரு மணி நேரம் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். சோ அந்த வரிசையில ரெட்ரோ ராகங்கள் கிராமத்து பாடல்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருவது வீரத்தாளாட்டு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால். இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க? ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள். மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெய்ஞானிகள். இவங்களை பற்றிலாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இப்போ டாக்டர் எட்வர்டு பேஷ் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மனிதர்களை ஏழு வகையாக பிரிக்கலாம்ங்கிறார். மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை ஏழு விதமாக வகைப்படுத்துகிறார் அவர். சரி, அது என்ன ஏழு வகை? முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க. சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயே திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார், அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பற்றி நாம் பேசிக்கிறது உண்டு. இவங்கள்லாம் இந்த வகை, அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை. சரி, ரெண்டாவது வகை என்னென்னா சஞ்சலப்படுகிறவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கலக்கம், குழப்பம், இப்படியே காலம் தள்ளிகிட்டு இருப்பாங்க. பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்கள்லாம் இந்த வகை. மூணாவது வகை என்னென்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க. இளைஞர்கள், கவிஞர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள், அது என்னை வா வான்னு கூப்பிடுது, எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து வானத்தில் பறந்து போவேன், அந்த செல்ல நிலாவை கொஞ்சிவிட்டு வருவேன், இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும், இப்போ கஞ்சிக்கு வழியை பாருப்பா அப்படின்னா அதை காதில் வாங்க மாட்டாங்க. நாம் ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க. இப்படி ஒரு ரகம். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும்? இப்படி ஒரு வகை. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போகுதும்பாங்க. இவங்கள்லாம் அந்த ரகம். ஆறாவது வகை மனிதர்கள் எப்போவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு, அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆறாவது வகை. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்கள்லாம் மகாத்மாக்கள். தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்ல. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால் சும்மா இருக்க முடியறதில்ல. ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான வகை. எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர். எப்போவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர்கிட்ட போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார். ஒரு மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிடணும்ல, சாப்பிடவே இல்லை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டேன், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், டாக்டர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டீங்க அப்படின்னதுக்கு, நான் வாழணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னார். இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர். இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும். எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
0: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: மண்ணின் வாசமும் மனதின் நேசமும் இசையில் கலந்த பாடல்களாக இது வில்லேஜ் வைப்ஸ்.
1: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில கிராமத்து பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிராமத்து பாடல்கள்ல பல வகைகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாலாட்டு பாடல்கள், குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற பாடல்கள். அதுக்கப்புறம் சிறுவர் சிறுமியர் விளையாடும் பொழுது, இல்லைன்னா இந்த கபடி விளையாடுகள் அந்த மாதிரி விளையாட்டுகளின் போது கூட பாடல்கள் பாடிட்டு தான் விளையாடுவாங்க. அடுத்தது தொழில் பாடல்கள், இந்த வயல்வெளிகளிலும் கடினமான வேலைகள் செய்யும் பொழுதும் களைப்பு தெரியாமல் இருக்க பாட்டு பாடுவாங்க. ஏற்ற பாடல்னா கினஸ்ல இருந்து தண்ணீர் எடுக்கும் பொழுது பாடுறது, நடுகை பாடல் வந்து நாற்று நடும்போது பாடுறது, அதுக்கப்புறம் காதல் திருமணம் சார்ந்த விழாக்கள்ல பாடுறது, வழிபாட்டு பாடல்கள், இதையும் தாண்டி ஒரு இறப்புல கூட ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. இந்த மாதிரி கிராமத்து பாடல்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாத்துலயுமே கலந்துருக்கு. சோ அந்த வரிசையில அடுத்தது கரிசக்காட்டு புவி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு மகிழலாம்.

0: மனதில் ஓடும் எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கும் நேரம். ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு புது கதை சொல்லும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது எண்ணம், ஒரு புது வண்ணம். உங்கள் சிந்தனைக்கு வண்ணம் தீட்டும் நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். தினமும் காலை 10:30 உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 எண்ண அலைகளை சிந்திப்போம், பகிர்வோம். நேயர்களே, எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேப்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு மகிழலாம்.
1: ஊட்டிஎஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: மச்சான்.
1: ஏல மறக்க பொட்டி, நீ தாளத்தை போடுற. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா தின் தின் திண்டா தும் து திண்டா தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் என் புல்லாங்குழலு. நீ ஏன் வாய பாத்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தா?

0: கேட்ட பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் சித்ரா மற்றும் மனோரமா இணைந்து பாடிய பாடல் நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒட்டியம் 101.8 நேரம் 9:30. நேயர்கள் கேட்க இருப்பது உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். காய்கறிகளின் விலை கிலோ ஒன்றுக்கு. கத்தரி 34 ரூபாய்க்கும், வெண்டை 48 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டரகம் 30 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 40 ரூபாய்க்கும், அவரை 90 ரூபாய்க்கும், புடலங்காய் 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 28 ரூபாய்க்கும், பாகற்காய் 58 ரூபாய்க்கும், கொத்தவரை 45 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 25 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 60 முதல் 70 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 60 ரூபாய்க்கும், தேங்காய் 75 ரூபாய்க்கும், மாங்காய் 100 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனை கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 55 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 20 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 50 ரூபாய்க்கும், பட்டாணி 140 முதல் 160 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 230 முதல் 250 ரூபாய்க்கும், இஞ்சி 170 முதல் 190 ரூபாய்க்கும், பீன்ஸ் வகைகளில் புஷ் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 முதல் 140 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 30 ரூபாய்க்கும், குடிமிளகாய் 70 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 120 முதல் 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 50 ரூபாய்க்கும், புதினா 60 முதல் 70 ரூபாய்க்கும், கீரை வகைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரை போன்றவை 60 முதல் 70 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 120 முதல் 140 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 முதல் 53 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 முதல் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை நிலவரம். எலுமிச்சம்பழம் 210 முதல் 230 ரூபாய்க்கும், கொய்யா 80 முதல் 94 ரூபாய்க்கும், பப்பாளி 55 முதல் 66 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 170 முதல் 190 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 110 ரூபாய்க்கும், வாழைப்பழ வகைகளில் பூவன் 55 ரூபாய்க்கும், ரஸ்தாலி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 50 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 180 முதல் 200 ரூபாய்க்கும், ஆரஞ்ச் 80 முதல் 94 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80 முதல் 94 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 முதல் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை கேட்டீர்கள்.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: மண்ணின் வாசமும் மனதின் நேசமும் இசையில் கலந்த பாடல்களாக இது வில்லேஜ் வைப்ஸ்.
1: ரெட்ரோ ராகங்கள்ல கிராமத்து பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிராமத்து பாடல்கள் அப்படின்றது ரொம்பவே எளிமையா இருக்கும், படிக்காதவங்க கூட புரிஞ்சுக்கிற வகைகள் அன்றாட பேச்சு வழக்கு சொற்கள் கலந்திருக்கும். இயற்கை வர்ணனைகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த வயல், காடு, அதுக்கப்புறம் மலை, ஆறு, இந்த பறவைகள், விலங்குகள் பற்றிய வர்ணனைகள்லாம் இயல்பாகவே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கும். உழைப்போட பெருமையை ரொம்பவே அழகா எடுத்து சொல்லும் வேர்வை சிந்தி உழைக்கும் இந்த உழைப்பாளிகளோட அந்த வழியையும் அவங்க உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் ஒரு அன்றாட பேச்சு வழக்கில் ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கால மக்களோட இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை, உறவுகளோட மேன்மை, விருந்தோம்பல் போன்ற பல பண்பாடுகளை இந்த கிராமத்து பாடல்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வரிசையிலே அடுத்த பாடலாக கலகலப்பு திரைப்படத்திலிருந்து

0: டயல் பண்ணி டயல் பண்ணி போர் அடிச்சு போச்சா? இனி டைப் பண்ணா போதும், உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உலாவரும் தென்றல். இது உங்கள் விருப்பம் இசையாகும் நேரம்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
2: வீட்ல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
3: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
4: எதுக்கு இத்தனை எப்படி
3: இல்ல எப்படிப்பா
4: அப்படி இப்போ
2: ஆமாங்க. இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
3: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க.
5: எனக்கு அப்படி போடு போடுங்க.
3: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
5: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
3: பெருசா போய்கிட்டு இருக்கு.
0: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
6: பாய்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.

கேட்ட பாடல் தேவாசியமைப்பில் வசுதேவன் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல் எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள், கிராமத்து பாடல்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எத்தனையோ வகையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்போம், ஆனால் நம்ம மனதுக்கு ரொம்பவே நெருக்கமாகவும் ஒரு உயிரோட்டத்தோட கலந்துருக்கிறது அப்படின்னா அது கிராமத்து பாடல்கள் தாங்க. கிராமத்து பாடல்கள் அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க எழுதினது இல்லைங்க, அது மக்களே சேர்ந்து உருவாக்குனது. ஸோ இந்த கிராமத்து பாடல்களை கேட்கும் பொழுது இதில் வந்து பொய் இருக்காது, ஒரு பகட் இருக்காது, வாழ்க்கையில் நடக்கிற உண்மையை அப்படியே சொல்லும். இதை கேட்கும் பொழுது நம்மளுடைய ஊர், நம்மளுடைய வயல், நம்மளுடைய பாட்டி தாத்தா இதெல்லாமே நம்ம நினைக்க வரும். இந்த மாதிரி அழகான நினைவுகளை கொண்டு வர இந்த கிராமத்து பாடல்களை கேட்டுருக்கேன். இந்த நேரத்தில் தொடரும் பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது. குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம். உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
4: நேயர்கள், இதுவரை ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில கிராமத்து பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ பாடல் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது நம்ம கால்கள் தானா ஆடணும். அப்படி ஒரு சக்தி எந்த பாட்டுக்கு இருக்கு

அடுத்தவன் வரட்டு புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்ன.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. நேயர்களை கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என்சிஆர்டி வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 10:30. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, வாழ்க்கையில் பெறுவதை விட எதை இழக்காமல் இருப்பது முக்கியம். நேர்களை, இந்த தலைப்பையொட்டிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு ஷேர் பண்ணலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-90-101-8, 9342-90-101-8, 8300-109-101-8 தொலைபேசி எண், 0423 என்ற இணைப்பெண்ணோடு 2966-7-81 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு ஷேர் பண்ணலாம். தலைப்பை மீண்டும் அறிவிக்கிறோம். வாழ்க்கையில் பெறுவதை விட எதை இழக்காமல் இருப்பது முக்கியம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
1: அதாவது வாழ்க்கையில நம்ம எதை பெறதை விட எதை எழக்கூடாதுங்கிறதான கேட்டிருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: அதாவது மேடம், உலகத்துல வந்து நம்ம நல்ல பேர் வாங்கணும், நல்லா புண்ணியம் பண்ணி 4 பேருக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சிறப்பான முறையில நம்ம நல்லவன்னு பேர் எடுக்கணும். ஆனா அது எல்லாராலையும் நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா உதவி செய்யணும்னு நம்ம நினைச்சா கூட நமக்கு வசதி இடம் கொடுக்காது சிலருக்கு. இல்ல, நான் இப்ப வந்து ரத்த தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், உடல் தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சில விஷயங்கள் வந்து நம்மளால முடியாம இருக்கலாம், இயலாம இருக்கலாம் பல நேரங்கள்ல. ஆனால் நல்ல பேர் நம்ம சேர்க்கிறோமோ சேர்க்கலையோ, இருக்கிற பேரை இழந்துடக்கூடாது மேடம். இழந்துட்டா அதை நம்ம திருப்பி பிடிக்க முடியாது.
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்ப்பா. தங்கப்பா,
0: வாழ்க்கையில் பெறுவதை விட எதை இழக்காமல் இருப்பது முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: வாழ்க்கையில் எதையும் இழக்காமல்
0: பெறுவதை, இதை பெறதை விட நம்ம இதை இழக்காம இருக்கிறதே முக்கியம் அப்படின்னு நீங்க என்ன விஷயத்த நினைக்கிறீங்க?
2: நாம வந்து உயிர் இழக்காம இருக்கணும், நம்ம சந்தோஷமா நோய் நொடி இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிறது எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம், காசு பணம், நம்மள ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம்.
0: சூப்பர், ஓகே. ஆரோக்கியத்தை இழக்காம இருக்கணும்னு
2: நினைக்கிறேன். ஆரோக்கியத்தை இழக்காம இருக்கணும், அது நல்ல நல்லபடியா நல்ல பேர் வாங்கிட்டே நல்லா இருக்கணும். ஒருத்தர்கிட்ட பெத்த பேரும் வாங்காம.
0: ஆமா, நம்ம முதல் நேயர் கூட அதுதான் சொன்னாரு, நல்ல பேர் வந்து இழக்காம.
2: அது கெட்ட பேர் வாங்காம நாம 4 பேர்த்துக்கு ஆரோக்கியமா இருந்தாலே, 4 பேர்த்துக்கிட்ட எதையும் பேசாம கெட்ட பேர் வாங்காம இருந்தாலே நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம். அதே
0: சரி, ஓகேமா, தேங்க்யூ.
2: நன்றிப்பா.
0: ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ,
3: வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன்.
3: அதாவது வாழ்க்கையில வந்து பெறலாம், எதுவும் பெறலாம்னா கூட நம்ம வந்து எதை இழக்க கூடாது அப்படின்னு சொன்னாக்க, நேர்மையை இழக்க கூடாது. அதே மாதிரியே நம்ம வந்து நல்லா நல்லா வழியில போறது வந்து, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்க நல்லா போய் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்தை முதல்ல இழக்க கூடாது. அந்த மாதிரி இழக்காம நம்ம இருந்தோம்னா நல்லா இருக்கும். அதே மாதிரியே வந்து எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்குறத அதை வந்து நம்ம அதை வந்து தக்க வச்சுக்கணும். அதை இழந்துடவே கூடாது. எப்படி தவறான ஒரு செயலை செஞ்சு அதை வந்து இழந்துடக்கூடாது.
0: ஓகே, முதல் நேயரும் இதைதான் சொன்னாரு. சரி, ஓகே, அதோட வழிமுறையா நீங்க எல்லாரும் வரீங்க. ஓகே.
3: ஆமா, அது மாதிரி வந்து எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து அந்த சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட்டு நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்தையும் இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தையும் கெடுக்க இது பண்ணக்கூடாது. அதை வந்து எப்படி எப்படி நம்ம பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்கணும். அதே மாதிரியே நம்ம மரியாதையே நல்லா இழக்கக்கூடாது. எங்கேயுமே எந்த இடத்துலயுமே மரியாதை இழந்துடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா வாழ்க்கை வந்து எப்பயுமே சிறப்பா இருக்கும். நல்ல பேரையும் நம்ம இழந்துடக்கூடாது. நல்ல பேர் இருக்கும்போது அதை தக்க வச்சுக்கும். காலம்பூரா நம்ம இறந்தாலும் மறைஞ்சா நம்ம மறைஞ்சாலும் நம்ம வந்து நல்லா வாழ்ந்தாலும் அத வந்து நம்ம பேர்
4: எப்பவுமே நினைச்சிருக்கணும்ன்ற மாதிரி.
3: ஆமா, எப்ப போனாலுமே நம்மளை பத்தி பேசணும், அவங்க நல்லா வாழ்ந்தாரு, அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டா எதையுமே இழக்காம நம்ம இருந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்.
4: ஓகே, ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு. ஹலோ, வணக்கம். ஓகே, லைன்ல வந்தாங்க, கால் கட் ஆயிடுச்சு. நேர்களை இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி 10:30 மணி முதல் 11 மணி வரை எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு ஸ்டே டியூன்ட்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில். இன்னைக்கு வாழ்க்கையில் பெறுவதை விட எதை இழக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக்லயும் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில பேஸ்புக்ல திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் சாகுல் அமீத்ராஜா அப்படிங்கிறவரு, வாழ்க்கையில் எவ்வளவோ சாதனைகளை பெறுவதை விட நிம்மதியையும் நம்பிக்கையையும் மனிதநேயத்தையும் இழக்காமல் இருப்பதுதான் மிகவும் முக்கியம். ஏனென்றால் பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், பொருட்களை மீண்டும் வாங்கலாம், ஆனால் இழந்த மன நிம்மதியையும் உடைந்த நம்பிக்கையையும் மீட்டெடுப்பது அவ்வளவு எளிதல்ல. வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பது எதை பெறுகிறோம் என்பதில் மட்டுமல்ல, எதை இழக்காமல் வாழ்கிறோம் என்பதிலும் தான் இருக்கிறது அப்படின்னு சுப்ரா மெசேஜ் அனுப்பியிருக்கார். அவங்களுக்கு நன்றிகள். அடுத்து நம்ம நேயர் கூட லைன்ல ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்துங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவன்சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் செல்வராஜ் சார். சொல்லுங்க சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து?
1: என்ன பொறுத்த வரைக்குமே நாணயம், நம்பிக்கை, வாக்கு சுத்தமா இருக்கணும் மேடம். ஏன்னா நான் அப்படித்தான் இருக்கிறேன் மேடம். அதாவது சொன்ன டைமுக்கு ஒருத்தர் கிட்ட பணமே வாங்கினாலும் சொன்ன டைமுக்கு கொண்டே கொடுத்துருவேன் மேடம்.
0: நான்
1: அப்படித்தான் வாங்க. வாக்கு முக்கியம், நேர்மை முக்கியம் மேடம்.
0: அதை இழக்கக்கூடாது.
1: ஆமா, சொன்ன சொல்லுக்கு கரெக்டா நடந்துக்கணும். எங்களுக்கு 1000 திருச்சனை வரும், 1000 கஷ்டம் வரும். ஒருத்தர் கிட்ட ஒண்ணு கடன் வாங்கினா அவங்க அதை நம்பி அவங்க ஏதோ ஒன்னு செய்வாங்க பண்ணுவாங்க. அவங்க இதை நம்பிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல கொடுக்க முடியாது பண்ற பண்ற பணிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மனசு எப்படி மாட்டேன்னா எல்லாம் உழைச்சு சாப்பிடுவாங்க. அதனால நேர்மை நேர்மை வாக்கு ரெண்டும் சுத்தமா இருக்கு, நாணயம் மூணும் சுத்தமா இருக்கணும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்க கருத்துக்கு. அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். ஊட்டி எஃப்எம் என்ன? வணக்கம். யாருங்க?
2: அவன் ஈரோடு மாவட்டம் காந்திப்பாளி புதுந்து பாட்டப்பட்டு பேசுறேன்.
0: சொல்லுங்க சார். வாழ்க்கையில் பெறுவதை விட எதை இழக்காமல் இருக்க வேண்டும்
2: உழைப்பு, அதாவது நல்ல ஒரு உறுதி,
0: மன உறுதி
2: கண்டிப்பா வேணுமா? மன உறுதி எதை இழந்தாலும் மன உறுதி மட்டும்
0: இழக்கூடாது. ரொம்ப நன்றி சார் உங்க கருத்து.
2: எதை இழந்தாலும் இது வழியில மன உறுதி மட்டும் இழந்தோம்னா அமைக்காது, சிரமம்.
0: ஓகே, உங்க கருத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ. நேர்களை அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் புவனகிரி சுமதி பாபு அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு நேயர் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து நேரத்தை இழக்கக்கூடாது, நேரத்தை இழந்தால் திரும்பி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருமூலஸ்தனம் வீரசுந்தரி அப்படிங்கிறவங்க, தன்னம்பிக்கை தன்மானம் இதை இரண்டையும் இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனா மணிகண்டன் தென் பொன்முடி அவர் வந்து தன்மானத்தை இழக்காமல் இருப்பது உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் நேயர் செங்கல்பட்டு மாவட்டம் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நேயர் வாட்ஸ்அப்பில் அவருடைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கார். அதாவது வாழ்க்கையில் நாம் இழக்கக்கூடாது என்பதில் முதன்மையானது பொறுமை, அடுத்தது வந்து நம்பிக்கை, அடுத்து சுய கௌரவம், அடுத்து சுற்றத்தையும் நட்பையும் இழக்கக்கூடாது, அடுத்து ஆரோக்கியத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி அவருக்கு. அடுத்ததாக நம்ம நேயர் ஒருத்தட்டு பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கே இருந்துங்க?
3: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். வாழ்க்கையில் எதை இழக்க கூடாது அப்படிங்க நினைக்கிறீங்க?
3: வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம பெறக்கூடியது வந்து இந்த பணமோ நகையோ சொத்தோ, நம்ம உழைச்சி ஒரு முறை இருந்துட்டா அதை நம்ம மீண்டும் உழைச்சி சம்பாதிக்கலாம். ஆனா இந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா ஒரு முறை இழந்துட்டா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நம்மளால அதை மீண்டும் பெறவே முடியாது. அதுல முதன்மையா முக்கியமா இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நட்பெயரும் நன்னடத்தையும் ஒழுக்கம் தான். பல வருடங்களா கேட்டு வைத்து இந்த செல்வங்களை எல்லாம் ஒரு தவறான செயல்கள் நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுங்களா
0: எல்லாமே போயிடும்,
3: எல்லாமே போயிடும். அதை நம்ம மீட்டெடுக்க முடியாது. அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தற்காலிக லாபத்துக்காக நாம நமது நிரந்தர மதிப்புகளை இழக்க கூடாது.
0: ஓகே, நம்மளுடைய
3: குறுக்கு வழியில நம்ம பணம் புகழ் பெறணும் அப்படிங்கறதுல நம்மளுடைய நேர்மை சுயமரியாதை
0: மனசுல
3: வந்து அடகு வச்சு இழந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம கவனமா
0: இருக்கணும் இல்லையா? சரி, ஓகே, நன்றி கருத்துக்கு. அடுத்து வாட்ஸ்அப்ல குடும்பங்கொண்டான் ராமகிருஷ்ணன், அவர் வந்து எவ்வளவு பணம் அல்லது புகழ் கிடைத்தாலும் நிம்மதியான தூக்கமும் மன அமைதியும் இல்லை என்றால் வாழ்க்கை நரகமாகிவிடும். ஒருமுறை இழந்தால் மீண்டும் பெற முடியாத மிக முக்கியமான விஷயம் நம்முடைய குணமும் செய்யமரியாதையும் ஆகும். ஆகவே வாழ்க்கையில் முன்னேறுவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் நம்முடைய அடையாளத்தையும் நல்ல குணங்களையும் அன்பானவர்களையும் இழந்து விடாமல் இருப்பதுதான் அப்படின்னு சுப்ரா சொல்லியிருக்கார். அவருக்கும் நன்றி. அடுத்து நிறைய பேர் அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கருத்துக்களை. ஒரு நல்ல தலைப்பை திரும்ப ஊட்டி பண்படைக்கு வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் பெறுவதை விட தன்மானம், நம்பிக்கை, சுயமரியாதை இவற்றை நாம் எப்பொழுதும் இழக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு கனியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கனக ரத்னம் அப்படிங்கிற ஒரு நேயர் மெசேஜ் அனுப்பியிருக்கார். அவருக்கும் எங்களுடைய நன்றி. நேயர்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். எண்ணங்களின் வண்ணங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர், சொல்லுங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணலாம்.
1: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இழக்கவே கூடாதது அப்படிங்கறது ஃப்ரெண்ட்ஷிப் தான் மேம்.
0: ஓகே,
1: எந்த ஒரு சமயத்திலயுமே நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட வந்து அவங்க கிட்ட இருந்து அதாவது நம்ம வந்து வார்த்தைகளாலேயோ அல்லது நம்ம காயப்படுத்தியோ அவங்கள விழுந்துடக்கூடாது. அப்புறமா மேம், நம்மளுடைய சம்பாதிச்சு வச்சிருக்கிற நல்ல பெயர் அது ஒருபோதும் இழக்க கூடாது மேம். சொல்லுவாங்க, ஆமா ஆமா, ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் அந்த கெட்ட பேர் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கெட்ட பேர் டக்குன்னு வாங்கிடலாம், நல்ல பேர் இழந்துட்டோம்னா திரும்ப பெறுவது ரொம்ப கடினம் மேம். அப்புறமா மூணாவது விஷயம், நம்ம என்ன சொல்றதுன்னா, நிறைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்களை வாழ்க்கையில சம்பாதிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ அந்த ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னா அது கண்ணாடி போல டக்குனு கீழே போட்டா உடஞ்சிடும், அது வரவே மறுபடியும் ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி நம்ம சேர்த்து வச்சிருக்க கூடிய அந்த பணத்தை கூட நம்ம எழுந்துட்டோம்னா பெற முடியும் மேம். ஆனா நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிட்டாலோ அல்லது நம்ம சேர்த்து வச்சிருக்கிற நல்ல பெயர் அப்படிங்கறத இழந்துட்டாலோ அது மறுபடியும் வரவே வராது மேம்.
0: அதனால
1: இந்த ரெண்டுத்திலயும் நம்ம பார்த்து அவதானமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ. ஹலோ டிஎஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது வாழ்க்கையில பெற்றதை விட தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு தன்மானம். இந்த தன்மானங்கிற உணர்வு தான் நம்ம வாழ்க்கையில உள்ள மற்ற விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும்.
0: என்ன
2: கேட்டா, இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம வசதிகள் மட்டும்தான் வாழ்க்கைன்னு அதை நோக்கியே பயணிச்சு விட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையை அனுபவிக்க போறோம் அனுபவிக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்குமே தவிர, இந்த வாழ்க்கையை அனுபவிச்ச பாடு இல்ல, கடைசியில வாழ்க்கை தேர்ந்து போயிடுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது உணர்வுகள் வாழ்க்கையினோட மிகப்பெரிய விஷயம். அத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்குமே தவிர, இதை இன்னும் புரிஞ்ச பாடு இல்ல சார். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி சார் உங்க கருத்துக்கு. ஹலோ, வணக்கம்.
3: அழகான காலை வணக்கம். நம்ம இழக்க கூடாது வந்து நட்பு ஒன்று சிஸ்டர், குடும்பம், சொந்த பந்தங்கள், நம்மளுடைய நாவடைமை, எல்லாத்தையும் நம்ம இழக்க

0: வேணாலும் இழக்கலாம் மேடம், தங்களுடைய தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது, இழக்க கூடாது மேடம்.
1: ஓகே, எந்த சூழ்நிலையிலும்.
0: ஆமா, அதை இழந்துட்டோம்னா நம்ம வந்து இறந்த மனிதனுக்கு சமம் அப்படிங்கறதே என்னுடைய கருத்து.
1: ஓகே, ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம் மேடம்.
1: யார் இங்க இருந்துங்க?
2: மசனகுடி கனக சபாபதி. நலம் தானா மேடம்?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க சார்.
2: வாழ்க்கையில வந்து இழக்க கூடாதது ரெண்டு விஷயம் இருக்கும் மேடம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையை நம்ம இழந்துடக்கூடாது.
1: ஓகே,
2: நம்மளால முடியும்னு முயற்சி பண்ணணும். இரண்டாவதா பார்த்தா நல்ல நண்பர்களை இழந்துடக்கூடாது. ஏன்னா நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதே கால கஷ்டம், அதை கிடைக்கிறது வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். அதுதாங்க என்னோட கருத்து.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார்.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. ஹலோ வணக்கம். ஹலோ.
3: ஹலோ வணக்கம் மேம்.
1: ஆ சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கேன் சாந்தா, சொல்லுங்க.
3: நிம்மதியா இருக்க கூடாது மேம் வாழ்க்கையில.
1: அதுதான் உங்களுடைய கருத்து.
3: அதுதான் என்னோட கருத்து மேம். நிம்மதியா இருந்தா வாழ்க்கை வாழ்ந்தே பிரயோஜனமே இல்லைங்க மேம்.
1: பிரயோஜனமே இல்லைங்கறீங்க.
3: ஆமாங்க மேம். பணம் காசு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டாலும் நிம்மதியா இருந்தா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. மனசு தளர்ந்து போயிடும் அதுலயே. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும்ன்றது.
1: ஓகே, ரொம்ப நன்றி உங்க கருத்துக்கு. ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
4: தூத்துக்குடி ஐயன்ராஜ் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க சார்.
4: மேடம், ஒருத்தர் நம்ம மேல வச்சுக்கிட்ட மதிப்பு மரியாதை அப்புறம் நிம்மதி மூணு இழந்துட கூடாது மேடம்.
1: ஓகே,
4: ஒருத்தர் நம்ம நேர்மையை கண்ணியமா நடந்துகிட்டா அந்த மதிப்பு மரியாதை நிம்மதி எதுவுமே போகாது மேடம்.
1: எதுவுமே போகாது இல்லையா? ஓகே, ரொம்ப நன்றி உங்க
4: கருத்துக்கு.
1: நேர்களே, அதோட ஃபேஸ்புக்கில் சத்யநாராயணன் கோவையிலேருந்து தன்மானம் தான் இழக்கக்கூடாது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கார். அந்தோனி ராஜ் சென்னையிலேருந்து மரியாதை மற்றும் செல்வத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கார். அதோட வாட்ஸ்அப்பில் அனிதா, அவங்க வந்து தன்மானத்தை மட்டும் இழக்கக்கூடாது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நேர்களை, இன்னைக்கு நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோ என் நிறைவு காலர்கிட்ட கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் மேடம். குன்னூர்ல இருந்து மதன் மோகன்.
1: சொல்லுங்க சார்.
5: தன்மானத்தை இழக்கக்கூடாது மேடம்.
1: தன்மானத்தை இழக்கக்கூடாது. ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்க கருத்துக்கு.
5: நன்றி மேடம்.
1: நேயர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில எதை இழக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் ஒரே மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க. இதுல இருந்து எல்லாருடைய கருத்துக்களும் சேமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க நிறைய நேயர்கள். அவங்களுடைய கரெக்டான அந்த இன்வால்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியில் நிறைய கொடுத்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப சந்தோஷமாக, ஆர்வமாக, உற்சாகமாக வந்து பேசினாங்க. நன்றி எல்லாருக்கும், நேயர்கள் எல்லாருக்கும். இத்துடன் இந்த எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
6: பதினோரு மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
7: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று குஷ்மாண்டா தேவியின் ஆற்றல் மக்கள் அனைவரின் வாழ்விலும் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள திரு தர்மலிங்கம் லிங்கேஸ்வரன், திரு பாலதண்டாயுதம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். நீண்டகால மூலதன ஆதாய வரியை நீக்குவது குறித்த பரிந்துரைகளை அரசு வரவேற்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய இந்திய கலாச்சார தொடர்புகள் குறித்த மூன்று நாள் மாநாடு தில்லியில் இன்று தொடங்குகிறது. கிருஷ்ணா நதியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சம்பா தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. சென்னையில்

ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்து 1,08,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டம் சதார்பன் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள், வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர், ரக்ஷிதா ஸ்ரீ, தன்யா ஹேமந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:03.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, எந்த தினத்தில் உலக பருத்தி தினம் கடைபிடிக்கப்படுகிறது? சரியான பதில் அக்டோபர் 7. விவசாயிகளுக்கு வருமானம், மக்களுக்கு ஆடை, உலக அளவில் வர்த்தகம் என பல வழிகளிலும் பருத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகின் ஜவுளி தேவையில் 27% பருத்தி பூர்த்தி செய்கிறது. 10 கோடி குடும்பங்களின் வாழ்வாதாரமாக பருத்தி துணி உள்ளது. பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வலியுறுத்தி ஐநா சார்பில் அக்டோபர் 7 உலக பருத்தி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகின் பருத்தி விளைச்சலில் டாப் 3 இடங்களில் இந்தியா, அமெரிக்கா, சீனா உள்ளன. நன்மைக்கான பருத்தி வர்த்தகம் மாற்றம் கூட்டாண்மை வழி வளத்தை கட்டமைத்தல் என்பது இந்த ஆண்டு மைய கருத்து. இன்றைய கேள்வி, ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் கப்பல் கட்டுமான நிறுவனம் சார்பில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கடற்படை உதவி கப்பல் பெயர் என்ன? கேள்வி மீண்டும் ஒரு முறை. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் கப்பல் கட்டுமான நிறுவனம் சார்பில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கடற்படை உதவி கப்பல் பெயர் என்ன?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நேரம் 11:05. நேர்கள் இணைந்திருப்பது உலாவரும் தென்றல். உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய விருப்பப்பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300191018 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய பெயர், உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டீங்கன்னா அந்த பாடலை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தென்றலோடு கலந்து உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க வரும் முதல் பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேயர் ராமகிருஷ்ணன் குடும்பம் கொண்டான்.

இந்த பாடல் கலைக்குமார் பாடல் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல். சிம்மராசி திரைப்படத்தில் இருந்தொழித்தது. நேர்கள் இணைந்திருப்பது உலாவரும் தென்றல். இந்த நிகழ்ச்சியில நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் தெரியப்படுத்தலாம். வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300191018. அடுத்ததா பேஸ்புக் வழியாக அசாம்ல இருந்து ஹிட்டன்ரா தாஸ் அப்படின்றவரை எனக்காக ஏதாவது ஒரு பாடல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு கூட சேர்ந்து எடப்பாடி பூலம்பட்டி தங்கவேல் அப்படின்றவரு சொக்கத்தங்கம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்காகவும் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்காகவும் அடுத்த பாடல்

0: கேட்ட பாடல் தேவாயசியமைப்பில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 இசையால் உங்கள் மனதை வருடிக் கொண்டிருப்பது உலாவரும் தென்றல். இது உங்கள் விருப்பம் இசையாகும் நேரம்.

0: பாடல் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் இணைந்து பாடிய பாடல் சில்லின ஒரு காதல் திரைப்படத்தில் இருந்து ஒலித்தது.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
2: வீட்ல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
3: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
4: எதுக்கு இத்தனை எப்படி
3: இல்ல எப்படிப்பா
4: அப்படி இப்போ
2: ஆமாங்க. இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
3: ஓகேமா, இப்போ உங்களுக்கு பிடித்த பாடல் கேளுங்கள்.
5: எனக்கு அப்படி போடு போடுங்க.
3: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
5: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
3: லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
2: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
6: பாய்ஸ் ஸ்டார்ட்ங்க பிரெண்ட்ஸ்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உலாவரும் தின்றல். இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாகவும் முகநூல் வழியாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018. அடுத்ததாக ஃபேஸ்புக் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கருணாநிதி அப்படின்றவர் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காரு. அவருக்காகவும் ஓடிஎஃப்எம் நேர்கள் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமைட்டு

0: கேட்ட பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ மற்றும் ஜானகி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் இருந்தொழித்தது. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சி கருமண்டபம் வீரமணி, மணப்பாறை சந்திரசேகன், பார்த்திபன் ஆகியோர் இவங்க நண்பன் படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கேட்ட பாடல் கார்கி பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

உலாவரும் தென்றலின் அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காரு. அந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

கேட்ட பாடல் வைரமுத்து பாடல் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையமைப்பில் உன்னிமீனன் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல் ஜோடி திரைப்படத்தில் இருந்தது. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் வாட்ஸ்அப் வழியாக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சி பாலசுப்ரமணியம், திரைப்படம் கர்ணா.

0: வைரமுத்து பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கர்ணா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
0: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
0: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள். நேர்கள் இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அடுத்ததா ஜார்க்கண்ட் பகுதியிலிருந்து பசிம் சிங் சாய் பாஷா அப்படின்றவர் ஏதாவது ஒரு நல்ல பாடலா போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் யாருக்காக கேட்டிருக்காரு அப்படின்னா சிவா, பிரேம், கபில், சிவ்னா, சங்கீதா, லிபி, தீபாளி இவங்களுக்காக கேட்டிருக்காரு. அடுத்ததா ஊட்டியிலிருந்து பாப்பாத்தி, நித்யா, சௌமியா இவங்க மௌனராகம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. எல்லாருக்காகவும் இந்த பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கேட்ட பாடல் வாலி பாடல் வரிகள் இளையராஜாவோட இசையமைப்புல ஜானகி குழுவினர் இணைந்து பாடிய பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேயர்கள், இதுவரைக்கும் உலாவரும் தென்றல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் ரொம்பவே அருமையா ஆர்வத்தோடு பாடல்களை கேட்டீங்க. பாடல்களை அனுப்பின அனைத்து நேயர்களுக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல எல்லா நிகழ்ச்சிகளும் ஆர்வத்துடன் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை விருப்பம் தெரிவித்த நேயர் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாசர்பட்டி பாலசுப்ரமணியம். அவர் விருப்பம் தெரிவித்த திரைப்படம் கில்லி.

பாவிஜய் பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையமைப்பில் கில்லி திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடலுடன் உலாவரும் தென்ற நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ ஊட்டி, 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 எதிரும் புதிரும் பொது அறிவு வினா, 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், தொடர்ந்து 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல், 5:30 உழவர் மனம், 6:10 விளக்கேற்றும் வேளை, நவராத்திரி சிறப்பு தொட நிகழ்ச்சி, 6:40 பெட்டதகமலும் படுகுமுடி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், தடிமரம் பயன்பாட்டில் வேங்கை மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் 2ம் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம்.

0: 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வை னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வை னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தங்க மாட்டேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட முதல் சிநேகிதி லைன்ல வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க மேடம். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மகா மேம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: அதாவது மேடம், கோதுமை மாவு போண்டா, கோதுமை மாவு இனிப்பு போண்டா.
1: ஓகே,
2: கோதுமை சம்பா கோதுமை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/4 கிலோவை ஊற வச்சு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அரைச்சு கெட்டியா அரைக்கணும், தண்ணியா அரைக்க கூடாது, கெட்டியா அரைச்சுக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தேங்காய் பால் ஒரு அரை மூடி, ஒரு தேங்காயில ஒரு மூடி தேங்காய நல்லா ஆட்டி முதல் பால் எடுத்துக்கணும். ரொம்ப ரெண்டாவது பால் எல்லாம் வேண்டாம், தண்ணியா டாய் போயிருப்போம்டா. அதனால ஒரு பால் எடுத்து வச்சுக்கோ. இந்த கோதுமை அரைக்கும் போதே அந்த பாலை ஊத்தி கூட அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு ஏலக்காய் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காய் அல்லது 3 ஏலக்காய் போட்டு வெறும் சட்டியில வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதை அரைச்சிட்டு அப்புறம் வாழைப்பழம் வந்து செவ்வாழைப்பழம் போடுறதுனாலதான் நல்லா இருக்கும். செவ்வாழைப்பழம் ஒரு பழம் போடுங்க, ஒரு பழம் போட்டு அதையும் கடைசியா ஆட்டி தோண்டும் போது, நைஸ் ஆட்டி தோண்டும் போது அதை ஆட்டி வச்சுக்க, அதையும் ஆட்டி எடுத்துக்கோங்க.

0: எடுத்துட்டு கரும்பு சர்க்கரைய வந்து நல்லா தண்ணியில கரைச்சிட்டு அந்த வடி கட்டிட்டு பாவு காய்ச்சுங்க, கெட்டிய பாவு காய்ச்சுங்க, கெட்டி பாவு எடுத்து அந்த பாவிலேயே கூட இந்த மாவெல்லாம் ஊத்தி நல்ல ஒரு பரட்டு பரட்டுனா எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கும். எல்லாம் ஒன்னா சேர்ந்த வரை ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு சிட்டி உப்பு போட்டு அதை வந்து அதை நல்லா உருட்டி சின்ன சின்ன போண்டா ரொம்ப போட்டு பிணைய கூடாது. ஒரு அப்படியே ஒரு ஒரு லெவலா பிணைஞ்சிட்டு ஏன்னா ரொம்ப கைப்பட்டுதுன்னா கெட்டி ஆயிரும். அப்படியே போட்டு இது பண்ணிட்டு போண்டாவை அப்படி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல எடுத்து போண்டா எண்ணெயில போட்டு எடுத்தீங்கன்னா அப்பா சிலேபி மாதிரி இருக்கும், பயங்கர டேஸ்டா இருக்கும். வாழைப்பழம் வாசம் கம கமன்னு அடிக்கும் போண்டாக்குள்ள.
1: சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு ரெசிபி சொல்லிருக்கீங்க. இப்பவே எங்களுக்கும் செஞ்சு சாப்பிடணும் போல ஆயிடுச்சு. பயங்கரமா ரொம்ப தெளி தெளிவா செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மேம்.
0: தேங்க்யூம்மா.
1: ஓகே மேம், தேங்க்யூ. நேர்களை, இதே போன்று உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், அழகு குறிப்புகள், நல்ல விஷயங்கள், நல்ல கவிதைகள் இதெல்லாத்தையும் எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாத நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணலாம். இப்ப இன்னொரு சமையல் குறிப்பு உங்களுக்காக, சப்பாத்தி மென்மையாக இருக்கு, அதாவது சாஃப்டா வரணும் அப்படின்னா மாவு பிசைந்த பிறகு ஒரு 15-20 minutes வந்து மூடி வச்சிடணும், அப்ப சப்பாத்தி சாஃப்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நேயர். அவங்க வந்து தீபா குன்னூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இட்லி மாவு நன்றாக புளிக்க வேண்டும் என்றால் மாவு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அவல் சேர்த்தால் இட்லி சாஃப்டாகவும் நல்ல ஃபர்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க கீர்த்தி குன்னூர்லேருந்து. ஓகே நேயர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள் ODFM 101.8.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
3: பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்பை போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஸ்நேகிதியே. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் முதல் நேயர் ரொம்ப அருமையாக ஒரு சமையல் குறிப்பு சொன்னாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிந்த குறிப்புகளை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்கள். இப்போ வந்து பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு குறிப்புகள் ஒரு சிலவற்றை இப்போ நான் சொல்ல போகிறேன். பயணத்தின் போது விழிப்புணர்வு வந்து ரொம்பவே தேவைங்க. நடந்து செல்லும் போதோ அல்லது பொது போக்குவரத்தில் பயணிக்கும் போதோ மொபைல் ஃபோன் பார்ப்பதை தவிர்த்து உங்களை சுற்றி நடக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். பயண விவரங்களை பகிர்தல், ஆட்டோ அல்லது கேப் மூலமாக பயணிக்கும் போது வாகனத்தின் எண் மற்றும் உங்களோட லைவ் லொகேஷனை குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க. இருண்ட வழிகளை தவிர்த்தல், ரொம்பவே இருட்டாக இருக்கிற வழிகளில் வந்து இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத வெளிச்சம் குறைவான தெருக்கள்லையோ இருட்டான வழிகள்லையோ நடக்கிறத தவிர்த்துட்டு நல்ல வெளிச்சமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நடக்கலாம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், அவசர உதவி எண்கள் உங்கள் மொபைலில் 1091 பெண்களுக்கான உதவி எண் மற்றும் 112 அவசர உதவி எண் ஆகியவற்றை ஸ்பீட் டயல் இந்த ஒரு இதில் சேமித்து வச்சுக்கோங்க. பாதுகாப்பு செயலிகள், சேஃப்டி ஆப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தமிழக அரசோட காவலன் ஆப், இந்த மாதிரி பாதுகாப்பான செயலிகளை உங்கள் மொபைலில் பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆபத்தான நேரத்தில் இதை அடுத்துனா காவல்துறைக்கு உங்களோட இருப்பிடம் தெரிஞ்சிடும், உடனே அவங்க வந்து அவங்களை வந்து சேஃப்டி ஜோனில் கொண்டு போயிடுவாங்க. அதோட இருப்பிட பகிர்வு, தனியாக வெளியில் செல்லும்போது மொபைலில் ஜிபிஎஸ்ஸை ஆன் செஞ்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது. நேர்களை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பாதுகாப்பான விஷயங்களை வந்து பெண்கள் நிச்சயமாக எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு விஷயங்களில் இந்த விழிப்புணர்வுகள்லாம் தேவை. முக்கியமாக இந்த அவசர உதவி எண், இந்த பாதுகாப்பு செயலிகள் இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
2: வீட்ல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
3: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
4: எதுக்கு இத்தனை எப்படி
3: இல்ல எப்படிப்பா
4: அப்படி இப்போ
2: ஆமாங்க. இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
3: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க.
5: எனக்கு அப்படி போடு போடுங்க.
3: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
5: நானு எங்க அப்பா.

0: என் தம்பி, என் தங்க,
1: லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
2: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
3: சோஷியல் மீடியாவில் பெண்கள் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன சேஃப்டியான வழிகள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் ஒரு சில குறிப்புகள். தனிப்பட்ட விவரங்கள், உங்கள் முகவரி, மொபைல் எண், வேலை செய்யும் இடம், இந்த மாதிரி விவரங்களை சமூக வலைத்தளங்களில் பொதுப்படையாக பகிரக்கூடாது. சமூக வலைத்தளங்களில் முகம் தெரியாத, உங்களுக்கு தெரியாத அந்நிய நபர்களின் கணக்குகளிலிருந்து வரும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்களை ஏற்கக்கூடாது. உங்கள் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடும்போது ப்ரைவசி செட்டிங்ஸை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நேர்களை, இந்த மாதிரி சோசியல் மீடியாலும் சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பெண்களை வந்து பெண்கள் நிச்சயமாக கடைபிடிக்கணும். இதை பற்றின நிறைய விஷயங்களை வந்து பெண்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ODFM 101.8 உடன்.

வெல்கம் பேக் டு த ஷோ ஸ்நேகிதியே. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை, நல்ல குறிப்புகளை, சமையல் குறிப்புகளை, சமையல் ரெசிபி, இதெல்லாத்தையும் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வரிசையில் படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நித்யா மொழிக்குறை பகுதியிலேருந்து படித்ததில் பிடித்ததுன்னு ஒரு கவிதை வரிகளை அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. ஒரு நிம்மதி தேடி எந்த உறவிலும் இணையாதீர்கள், அது ஒன்று சலித்து போகும், இல்லை பிரிந்து போகும். உன்னை நேசி, உன் தனிமையை விரும்பு, அது நிரந்தர நிம்மதி தரும். வருவோரை ஏற்றுக்கொள், விலகுவோரை வழி அனுப்பு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடித்தது, எனக்கு பிடித்த வரிகள் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. தேங்க்யூ நித்யா. நேர்களை, இதே மாதிரி உங்களுக்கும் தெரிந்த கவிதைகள், கவிதை வரிகள், பிடித்த கவிதை வரிகள், படித்ததில் பிடித்தது, நல்ல விஷயங்கள், இதெல்லாத்தையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியில். ஸ்டேடியூன் ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவில் இருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், சமையல் எரிவாயு இணைப்புகள், சுகாதாரம், கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் பங்களிப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்ததை திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா பங்கு நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். நிலையான உற்பத்திக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்போது மொபைல் போன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துள்ளதுடன் ஏற்றுமதியும் செய்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இயக்கத்தின் கீழ் 28 கோடி பேருக்கு நோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 92% பேருக்கு காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 78% பேருக்கு மட்டுமே காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2012 முதல் 2024 ஆண்டு வரை நாட்டில் காசநோய் அறிகுறிகள் 21% குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை ஒழிக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நேரிட்ட படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விபத்து மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படகு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று தெலோரா சிறப்பு பொருளாதார முதலீடு மண்டலம் குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த முதலீட்டு மண்டலத்தை உள்ளடக்கிய ஸ்மார்ட் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கம்பத் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் சிட்டியில் சாலைகள், குடிநீர் வசதி, மின்சாரம், இணையதள வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இங்கு அமைக்கப்படவுள்ளது. நவீன உற்பத்தி மையமாக தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இங்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் நகரமான தொலேரா தற்போது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் எடுத்துக்காட்டாக நவீன உற்பத்தி நகரமாக மேம்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா, தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு காப்பீடு நிதி உதவி வழங்கி பாதுகாக்க இத்திட்டம் உதவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிறைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர்காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெற விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் வளர்ச்சியில் எல்லைப் பகுதிகளின் சிறப்புமிகு பங்களிப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் செலா சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2024 மார்ச் 9 நாட்டிற்கு அர்ப்பணித்த நிலையில் எல்லை சாலை மேம்பாட்டு அமைப்பின் முக்கிய கட்டமைப்பாக இந்த சுரங்கம் திகழ்கிறது. தவாங் பகுதியின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் செலா சுரங்கம் சிறப்புமிகு நவீன பொறியியல் தொழில்நுட்ப வடிவமைப்புகளுடன் 13,000 அடி உயரத்தில் கிழக்கு இமய பகுதியின் கடினமான நிலப்பரப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கம் பெரும் பனிப்பொழிவிலும் கடினமான வானிலை பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் பயணிக்கவும் ராணுவ தளவாடங்கள் தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு செல்லவும் வழிவகை செய்வதோடு பதற்றமான எல்லைப் பகுதிகளில் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் சுகாதாரம், கல்வி, அத்தியாவசிய சேவைகள், சந்தை வாய்ப்புகளுக்கு பயனளிப்பதோடு சுற்றுலா பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் இது திகழ்கிறது. பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்குமான இணைப்பாக செலா சுரங்கம் திகழ்வதுடன் திறன்மிகு பொறியியல் தொழில்நுட்பம், மேம்படுத்தப்பட்ட இணைப்பு, எல்லைப் பகுதிகளை வலுப்படுத்தும் தேசத்தின் அர்ப்பணிப்பிற்கு செலா சுரங்கம் சான்றாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,108 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் சோழிங்கநல்லூரில் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 9 குடிநீர் ஆதாரங்களை மையமாக கொண்டு சீரான குடிநீர் வழங்க 98 கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 3 தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10-12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், 12ஆம் வகுப்புகளுக்கான செயல்முறை தேர்வுகள் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 17ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார்.
2: ஹையர் செகண்டரி கிளாஸ் 12 வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 18 வரைக்கும் பிராக்டிகல் எக்ஸாம்ஸும் நடைபெறுதுங்க. 10ஆம் வகுப்பு SSLCக்கு பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ரிசல்ட் வந்து வினாத்தாள்கள்லாம் ப்ராப்பரா அதெல்லாம் எவாலுவேட் செய்து டென்டேட்டிவா உத்தேசமாக +2க்கும் +1க்கும் 7/5/2027 வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்.
1: தமிழ்நாட்டில் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மின்தடை ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரையிலான உச்சக்கட்ட நேர மின் பயன்பாட்டிற்காக தேவைப்படும் 21,000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். நம் மாநிலத்தின் சொந்த உற்பத்தி மின்சாரம் வெறும் 5,300 மெகாவாட் என்று சுட்டிக்காட்டிய அவர், செப்டம்பர் மாதத்தில் மின் தேவை அதிகமாக இருந்ததால் மின் நிலையங்களை சீரமைக்க இயலவில்லை என்றார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அரசு செயற்கை மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் குறை கூறினார். மின்வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ள நிலையில் எந்த மாநிலமும் 1 யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யவில்லை என்றார். தாய்சேய் நலம் காத்தல், பேறுகால மரணம், சிசு மரணம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றுதல் போன்ற உன்னத நோக்கங்களுடன் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மாநில வீட்டுவசித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை துவக்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 1,336 அங்கன்வாடி மையங்களில் இவ்விழா கொண்டாடப்பட்டது என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது கிலோ 20 முதல் 25 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2,000 ஏக்கர் பரப்பளவில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் சீதோஷ்ண நிலையின் காரணமாக உற்பத்தி அதிகரித்து விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள சென்னை, கோவை, ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விலை சரிவினை ஈடுகட்டும் வகையில் அருகில் உள்ள பெங்களூரு, மைசூரு போன்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி

0: செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும், மற்றொரு போட்டியில் ருத்ரபர்ண பாண்டா, ஸ்வேதபர்ண பாண்டா இணையும் இன்று விளையாடுகிறது. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 1:55. திரைக்கானம் 12B திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: In badminton, Tanvi Sharma and Kidambi Srikant progressed to the second round of the Denmark Open 2026 after securing hard-fought victories in their opening matches. Benchmark domestic equity indices were trading around 0.5% down in afternoon session today. Sensex fell 351 points to 72,682, while Nifty lost 125 points to 22,598 when reports last came in. In the broader market at the National Stock Exchange, mid-cap 100 index dipped marginally, while small-cap 100 index declined 0.2% a short while ago. And now, before we end the bulletin, the headlines once again. India proposes developing joint India-ASEAN research agenda focused on maritime security and emerging technologies. External Affairs Minister Dr. S. Jaishankar says, world is moving towards new international order with wide range of countries playing greater role in global affairs. Wholesale price index inflation rises to 11.39% in September this year. IMD forecasts heavy rainfall over Jammu Kashmir, Ladakh, Tamil Nadu and Puducherry for today. And in cricket, India to take on West Indies in 4th T20 International in Hyderabad today. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാണിലി നിലയം ODFM 101.8 നേരം 2:15.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
4: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
5: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி தோடர் பாடல்கள் கேட்கலாம்.

0: தான்.
1: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேர்கள் இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் தோடர் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
4: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
3: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
5: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
3: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: உழைப்பவர் அரங்கம். இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் பிளஸ்ஸிங் மகளிர் சுய உதவி குழுவினர் வழங்கும் சுயதொழில் தகவல்கள்.
1: என் பேர் வயலட் ராணி, குன்னூர்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து பிளஸ்ஸிங் எஸ்எஜி வச்சு சுயஉதவி குழு நடத்திட்டு இருக்கிறோம். நான் 2025 வருஷமாக இது நடந்துட்டுருக்குது. இதில் ஏகப்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம். இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் நல்ல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, சாக்லேட் போடுற ட்ரைனிங்கு, உள்ளன் ஐட்டம்ஸு, எம்ப்ராய்டிங்கு, பின்ன மிஷின் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். பேங்க் லோனும் நிறையா எங்களுக்கு இது வரைக்கும் 60,000 இப்போ 20 லட்சம் முட்டில் நாங்க வாங்கிருக்கோம். இப்போ நாங்க நல்லாவே நாங்க எல்லாம் பராமரிச்சுட்டு இருக்கிறோம். இத பத்தியும் ஒரு சிலர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையும் கூட கொஞ்சம் இருக்கு. ஆனா அதையும் நாங்க தாண்டி இந்த பிளஸ்ஸிங் எஸ்ஏஜில இருந்து நல்லா இது வரைக்கும் ஏஜ் ஆனாலும் கூட நாங்க எதுவும் விடுறது இல்ல, எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்புறமா வந்துட்டு குழந்தைங்களையும் பாத்துக்கிறோம், வீலையும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போயிட்டு எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவாங்க. சென்னைக்கு கூப்பிடுவாங்க, சேலம் அங்கெல்லாம் நாங்க போயிருக்கிறோம். எல்லா இடத்துலயும் போய் எல்லாத்துக்கும் நாங்க எடுத்து சொல்லியிருக்கோம், நீங்க வந்து இந்த மாதிரி சுய உதவிக்குள்ள சேருங்க, நாங்க வந்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறோம். ஏன் வீட்டுல வந்து வீட்டுக்காரே பாடுபடணும், அதனால நீங்களும் சேர்ந்து எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி குழந்தைங்களை அதுலயே படிக்க வைக்கிறாங்க. பேங்க் லோன் வாங்கி அது கட்டுறோம். இப்ப நாங்க கடை வச்சு இது வரைக்கும் கடையிலயும் கடை வச்சு கடையிலயும் நடத்திட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டங்களும் ஒண்ணுமே இல்லை. பண்ணி குழு நடத்தி 25 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. அதனால நாங்க வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இந்த குழு நடத்தும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப எங்க கிட்ட ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த 5 பேர்த்தையும் வச்சு நான் மெயின்டெனன்ஸ் பண்ணி, நான் தலைவி, இன்னொருத்தர் விக்டோரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க வந்து ஊக்குனர், நான் பிரதிநிதியா, நான் ஊக்குனர், அவங்க பிரதிநிதியா இருந்தாங்க. அப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். வறுமையில ரொம்ப வீடெல்லாம் கட்டிட்டு, எங்க வீட்டுக்கார ஆர்மியில இருந்தாரு, அவரும் வந்துட்டு ரொம்ப ஜம்மு காஷ்மீர்ல இருந்த தொட்டு பணம் எல்லாம் எங்களுக்கு அந்த டைமுக்கு வந்து சேராது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த குழுல சேர்ந்து இப்ப வீடு கட்டின புதுசு. இப்ப நாங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு அடமானம் வச்சு அதை வந்து மீக்கிறது கூட எங்களால முடியல. இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பேங்க்ல ரொம்ப தாசி ஆயிருச்சு. அப்ப எங்க வீட்டுக்காரர் அப்பெல்லாம் ஆர்மியில சம்பளம் கம்மியா தான் இருக்கும். அதை வச்சு ஏன்னா எங்க ஒரு மகன் படிச்சுட்டு இருந்தா, குட்ஸப்பேட்டில தான் வேலை செய்யிட்டு இருந்தாப்ல. அப்புறம் என் ரெண்டு பொண்ணுங்க, ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா, ஒருத்தி வந்து படிச்சுட்டு இருக்கிறா. வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நான் எங்க வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நான் இப்படி சுய உதவிக்கு ஒரு குழுல சேர்ந்து நம்ம எல்லா கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு போத்தா சரின்னு அவரும் சொன்னாரு. இப்ப நானும் 5 பேர்த்த எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை சேர்த்து குழு நடத்தி நான் பேங்க்ல போய் சேவிங்ஸ் எல்லாம் கட்டி, பேங்க் மேனேஜர் அப்ப கனரா பேங்க்ல தான் இருந்தேன். அப்ப அங்க இருந்து முதல்ல எனக்கு லோன் கொடுத்தது 60,000 கொடுத்தாங்க. அப்ப எங்க குழுல 5 நம்பர்ஸ் சொன்னாங்க, அக்கா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்க வந்து இந்த காசை நீங்களே எடுத்துக்கோங்க, நம்ம வேணா கட்டிக்கலாம், நீங்க வேற வீட்டு பத்திரத்தை வேற அடமானம் வச்சிருக்கீங்கன்னா. அது வந்து வெறும் நாங்க 70,000 தான் வாங்கினோம். அந்த பத்திரத்தை மீக்கும் போது 1.5 லட்சம் ஆயி போச்சு. என்னடா பண்றதுன்ட்டு மறுபடியும் நானு அப்பதான் இருந்துட்டு அவங்க சொன்னாங்க, சரிங்கக்கா நாங்க சேவிங்ஸ் எல்லாம் கொடுக்கறோம், அதெல்லாம் போட்டு நீங்க பணம் எடுத்து மறக்கவே முடியாது. இதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வெளியே ஆடிட்டே சொல்லல, மனசுல வச்சு அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அதனாலதான் எல்லாருமே இப்பவும் கூட எங்க வீட்டுல வேண்டாம் இந்த பிளஸ்ஸிங் எஸ்எஸ்ஜி, நீ ஏன் சும்மா அழைச்சிட்டு இருக்கிற, வேண்டாம் வேணாம்னு. ஆனா நான் மறக்கவே இதை வச்சு நான் என் குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணி இவ்வளவு நாளா தாட்டிட்டு வந்தேன். சாக்லேட் போடுறேன், அப்புறம் வந்துட்டு மில்லட் செய்யறேன், அப்புறம் மிஷின் தைக்குவேன். நான் வயசானா கூட எல்லாம் நான் செய்வேன். என் மருமகள் கூட சொல்லியிருக்கேன், நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்பவும் நிறைய பேர்த்த சேர்த்து அவங்களுக்கு ஒரு குழு லோன் எல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ண வச்சிட்டு இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்குது, இப்பவும் நடக்குது, நடந்துட்டே இருக்குது.
2: பெண் சுதந்திரத்தை பற்றி சில வரிகள். எண்ணி துணிய கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் கூறுகிறார். மதிப்புக்குரிய வர்களே, என் இனிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, என்னுடன் கைகோர்த்து பணிபுரிபவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்து 200 கால அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற மகாத்மா காந்தி, நேதாஜி, பகத்சிங் போன்ற பல தலைவர்கள் பாடுபட்டார்கள். தமிழகத்தில் இருந்து பாரதியார், வாவு சிதம்பரனார், வேலு நாச்சியார், திருப்பூர் குமரன் ஆகியோரின் தியாகமும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவர்களின் ஒவ்வொருவருடைய தியாகத்தால் கிடைத்த இந்த சுதந்திரத்தை பாதுகாக்கும் பொறுப்பு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் கையில் உள்ளது. அடிமை என்பது கீழ்த்தரம், சுதந்திரம் என்பது வாழ்வின் ஒளி. இருண்ட குணங்களாகிய வேற்றுமை, பிரிவு, கோபங்கள், அன்பு செலுத்தாமல் வெறுப்பது போன்ற தகாதவற்றை நாம் ஒவ்வொருவரும் விலக்கி மகிழ்ச்சி, சந்தோஷம், உதவி செய்தல், மனம் தளர்ந்து சோர்ந்து போன குறைகளோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு வாழ்வில் தரத்தை உயர்த்தவும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பொன்மொழிக்கேற்ப ஒன்றுபட்டு செயலாற்றி வாழ்வின் மேன்மையடைய வெளிப்படுத்த அனைவரும் முயற்சி செய்வோம் என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் வந்து அந்த காலத்துல வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எய்து என்ற பாரதியார் சொன்ன இது இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இப்போ இந்த நாகரிக காலத்தில் பெண்கள் வந்து யாருமே வீட்டில் இருக்கிறது இல்ல. எல்லாருமே தங்கள் கைத்தொழிலை செஞ்சு அவங்களுக்கு வேண்டியத அவங்க வீட்டுக்காரருடைய உழைப்பை வந்து எதிர்பார்க்காம, அவங்க கிட்ட ஒரு 10 பைசா கூட எதிர்பார்க்காம தங்களே வாழ்க்கையை நடத்தி குடும்பத்தை பராமரித்து வருகிறாங்க. இந்த காலத்தில் பெண்கள் வந்து எவ்வளவோ முன்னேறி வருகிறார்கள் என்பது எங்களோட கருத்து.
3: அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பெயர் ஸ்டெல்லா, நீலகிரி மாவட்டம் குன்னூர் SAG பிளஸிங் குரூப்ல இருந்து பேசுறோம். நாங்க வந்து குழுவா சேர்ந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாமே நாங்க குழுவா சேர்ந்துதான் ஒவ்வொரு கைவினை பொருட்களை செஞ்சிட்டு இருந்தோம். நிறைய குழுக்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு ஐட்டம் பத்தியும் குறிப்பிக்கப்பானா நீலகிரி மாவட்டத்தில் நம்மளுக்கு முக்கியமானது வந்து உள்ளன். நம்மளுடைய மழைக்காலத்துக்கு ஏற்ற விதமான உள்ளன் ஸ்வெட்டர்ஸ், உள்ளன்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை நாங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்களும் பண்ணி தனியா நாங்க சேல் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு வந்து எல்லா கைவினை பொருட்களிலையும் எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து நிட்டிங்கும், மெஷின் நிட்டிங், ஹேண்ட் நிட்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஸ்கிரீன் பிரிண்டிங். விசேஷமா நான் ரொம்ப வந்து பண்றது வந்து பொம்மை தயாரிக்கிறது, டெடி பியர் சொல்லிட்டு நாங்க இது மூலம் நான் வந்து கனரா பேங்க்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். ஒரு 10-15 இடத்துக்கு ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைங்களுக்கு அதை கத்து கொடுத்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு எப்படி பண்ணணும், இதை பண்ணி நம்ம வீட்டுல மட்டும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு கடைக்கடையா போய் ஆர்டர் எடுப்போம். எடுத்து நாங்க நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பொம்மை தயாரிக்கிறதுல என்னென்ன இருக்கோ அத்தனையும் நான் பண்ணுவேன். எனக்கு அது நான் ட்ரைனிங் எடுத்து அந்த சர்டிபிகேட் வாங்கி நான் வந்து என்ன போலவே மத்தவங்களும் சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய பிளஸிங் SAG மூலமா நிறைய பொருட்களை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணி எல்லா இடத்துக்கு சேலும் பண்றோம். குறிப்பா பாக்க போனீங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய SAG மூலமா நிறைய இது எக்ஸிபிஷன்ஸ் போடுறாங்க. போட்டு எல்லா எக்ஸிபிஷன்ஸ்க்கும் எங்களை கால் பண்றாங்க. நாங்க சென்னை, மதுரை, பெங்களூர், ராமேஸ்வரம் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்துல எல்லா இடங்களுக்கும் காலேஜ் லெவல்ல அவங்களுக்கும் போய் நாங்க சும்மா வந்து எக்ஸிபிஷனுக்கு மட்டும் போறதில்ல, அங்க போய் மக்களை நாங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்கறோம். நான் எல்லா சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணிருக்கறனால நான் வந்து இப்ப எனக்கு வந்து நீங்க சர்டிபிகேட்டோட பண்ணி கொடுங்கன்றவங்களுக்கு நாங்க பண்ணி தரோம். குறிப்பா பொம்மை தயாரிக்கிறதுல வந்து கொஞ்சம் நல்லாவே எங்களுக்கு நல்லாவே முன்னேற்றம் இருந்தது. இப்ப வந்து என்னன்னா நிறைய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால எங்களால பண்ண முடியறதில்ல. இப்ப நாங்க எங்க குழுவுல வாங்குற அந்த லோன் மூலமா நிறைய மெட்டீரியல்ஸ் வெளியிருந்துதான் வாங்குறோம். இதை வந்து அரசாங்கம் எங்களுக்கு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஏதாவது அதன் மூலியமா எங்க குழு மூலியமா நீங்க அந்த மெட்டீரியல்ஸ்

0: அங்கருக்கு அதாவது உதவி பண்ண இன்னும் கூட இதை வந்து அங்க மேற்கொண்டு பெருக்கி நிறைய முன்னேற்றம் செய்வோம். ஏன்னா நிறைய பிள்ளைங்க பெரிய லேடிஸ் கூட வயசானவங்க வீட்டுல சும்மா இருக்காங்க. நாங்க பிள்ளைங்களை விடுறது இல்ல, சும்மா வீட்டுல இருக்க கூடாது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே, கணவரை வேலைக்கு அனுப்பின உடனே வீட்டுல இருந்தே நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லித்தான் நாங்க எங்க குழு மூலமா வீடு வீடா கூட போயிருக்கிறோம். எங்க தலைவி உப தலைவி நாங்க மெம்பர்ஸ் எல்லாமே போய் அவங்கள சும்மா விடுறது இல்ல, வீட்டிலயே வச்சு அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுக்கறோம். இப்ப எங்களுக்கு நீலகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு சேல் ஆயிட்டு இருக்குது. குறிப்பா எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் இப்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய ஐட்டம்ஸ், எல்லா ஐட்டம்ஸும். அதுக்கு மக்களை ஒரு 25 பிள்ளைங்களை வச்சு ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஃபாரின்ல என்னென்ன யூஸ் பண்றாங்களோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. அவங்க என்னென்ன எனக்கு கேக்குறாங்களோ மந்த்லி மந்த்லி ஒவ்வொரு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அது பிரகாரம் நான் பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே வருமானம் கிடைக்குது. பிள்ளைங்களுக்கு நாங்க ஒரு பீஸுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கறக்கா வேண்டி ஒவ்வொரு இடத்திலயும் குறிப்பிட்ட 3-4 இடம் நீலகிரி மாவட்டத்துல வச்சிருக்கோம். அவங்களுக்கு நிறைய தொழில் செஞ்சு அந்த தொழில் மூலம் அவங்க முன்னேறணும், அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் தொடர்ந்து பண்ணுவோம். இப்ப ரீசெண்டா நாங்க வந்து இந்த குஷன் பில்லோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதை நிறைய பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அது எங்களுக்கு நிறைய சேலுக்கு வந்திருக்குது. பொம்மை தயாரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப முன்னிலையா இருக்குது. மற்ற எல்லாவற்றையும் நாங்க செய்யறோம். இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா எங்க பிளஸிங் எஸ்ஐஜில இருந்து தலைவி உப தலைவி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அதோடு இல்லாம பேங்க்ல வந்து எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு வந்து எங்களுக்கு லோன் கொடுக்கறாங்க. ஏன்னா நாங்க ஒரு மாசமும் தவறாம இந்த லோனை கட்டுறோம். பிள்ளைங்களிட இருந்து வாங்கி கட்டி அந்த பணத்தை வாங்கி நாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறோம். கனரா பேங்க்ல வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 பேங்க்ல எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா இன்னுமே நாங்க இந்த நீலகிரி மாவட்டம் இல்லாம எந்த மாவட்டத்தையும் எங்களை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும்னு எங்களை வந்து கூப்பிட்டாங்கன்னா நாங்க தைரியமா செஞ்சு கொடுப்போம். பெண்கள் முடங்கி வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, வெளியே வந்து அவங்களும் தன்னுடைய கணவருடைய வருமானத்தை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய காரியங்களை பெண்களுக்காக வேண்டி நாங்க முன்னேற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கவர்மெண்ட் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னும் எங்களுக்கு பொருளாதார வசதி வந்து கொஞ்சம் கம்மி. அதோட நீலகிரி மாவட்டத்துல எங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி போடுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகுத்து கொடுத்தாங்கன்னா, இடம் இல்லாம இருக்கிறோம் நாங்க, வாடகை கட்ட முடியறது இல்ல எங்களுக்கு. அதனால நாங்களுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா ஒரு இடம் கிடைச்சி நல்ல ஒரு இது பண்ண நீலகிரி மாவட்டத்துல பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பண்ணி பிள்ளைங்களை வச்சு நம்ம நல்லா முன்னேற வைக்கலாம். நம்ம மட்டும் முன்னேற கூடாது, மற்றவங்களும் முன்னேறணும், குடும்பமும் நல்லா தலைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப முயற்சி பண்றோம். இதுல என்னுடைய பொறுப்பு 100%. நான் ரொம்ப முயற்சி எடுத்து பிள்ளைங்களுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
1: குன்னூர் ஜில்லால இருந்து வந்திருக்கேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பேரு மகேஸ்வரி, நான் குன்னூர்ல இருந்து வந்திருக்கேங்க. நான் வந்து இந்த மேடம் கூட சேர்ந்து இந்த குழு மூலியம் இவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க பேங்க் மூலியம் என்னோட குடும்ப கஷ்டத்தை பாத்துட்டு, அதாவது என்ன, எனக்கு 3 குழந்தைங்க, நான் பேரண்ட்ஸ் இல்லாம தான் வளர்ந்தேன். என்னோட லைஃபே வேற மாதிரி, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் என்னோடது. அதனால நான் இப்ப எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாதாரண கூலி தொழிலாளியா தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவங்க குடும்பத்தை ஒரு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. எனக்கு நாங்க கஷ்டப்படுறது பாத்துட்டு மேடம் வந்து எங்களை பாத்துட்டு நான் என்ன கூட இந்த மாதிரி இந்த குழுல சேர்ந்துக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஹேண்ட் நெட்டிங், பின்ன டெய்லர், இந்த குஷன் நெட்டிங், அப்புறம் டால் மேக்கிங், பின்ன சாக்லேட் மேக்கிங், பின்ன இந்த மாதிரி நிறைய எனக்கு வர்க் சொல்லி கொடுத்தாங்க. ஒன்னும் அறியாத இருந்த எனக்கு இப்ப ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் சீக்கிரமா வீட்டு வேலையை முடிஞ்சிட்டு இவங்க கொடுக்கற ஹேண்டிங் நான் பண்ணிட்டு சீக்கிரமா அது வெளியில சேல்ஸுக்கும் நான் கொடுக்கறேங்க. அதனால எனக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க. பேங்க்லயும் கூப்பிட்டு லோன் கொடுக்கும்போது என்னையும் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க படிக்கிறக்கும் வீட்டு காரியங்கள் கவனிக்கிறக்கும் எனக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. மேல்கொண்டு என்னை போல கஷ்டப்படுறவங்களுக்கும் நானும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு வேண்டி என்ன தெரிஞ்சதை நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. இன்னும் நான் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் போன்ல இதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது இந்த குழந்தைங்க ஸ்வெட்டர் குஷன் இதெல்லாம் பண்ணி போட்டோ எடுத்து போட்டு இந்த மாதிரி எனக்கு பண்ண தெரியும், தெரியணும்னா எனக்கு அவங்களுக்கு வேண்ட இந்த மெட்டீரியல் எல்லாம் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்பவும். அதாவது இது வரைக்கும் எங்களுக்கு இந்த இவங்களோட சேர்ந்து இதெல்லாம் பண்றதுக்கு உதவி பண்ண இன்னும் அதிகமா அந்த குழு வளரணும். ஒன்னு மரியாத மகள் இன்னும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டாடி உதவி செய்யணும் என்று சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஆக்ரேகம் இருக்கு. கவர்மெண்ட் இன்னும் அதிகமா மக்களுக்கு பெண்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: சுதந்திர தினம் பற்றிய சில கவிதை வரிகள். விண்ணில் பறக்கும் தேசிய கொடி, வீரர்கள் தந்த விடுதலை கொடி, சிவப்பு நிறத்தில் தியாகம் உண்டு, வெள்ளை நிறத்தில் அமைதி உண்டு, பச்சை நிறத்தில் செழுமை உண்டு, நடுவில் அசோக சக்கரம் உண்டு, காந்தி நேதாஜி பாரதி கண்ட கனவு, இன்று நம் கையில் சுதந்திர நினைவு, ஒற்றுமை காப்போம் நாம் எல்லோரும், ஜெய்.

0: ஸ்கின்.
1: நான் வந்து சமையல் குறிப்பு சொல்கிறேங்க. அதாவது அதிரசம் நான் நல்லா பண்ணுவேன். அதிரசம் வந்து பச்சரிசி ஊற போட்டு நல்லா நெகிண்டு மிஷினில் அரைச்சி ஜலிச்சு எடுத்துட்டு, அப்புறம் அந்த சர்க்கரை பாணி, அதாவது அந்த மண்ட வெள்ளம்னு சொல்லுவாங்க, அதை நான் காய்ச்சி அந்த மாவில் பண்ணிட்டு, அப்புறம் சுக்கு, மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு கலக்கி ஒரு நைட்டு நல்லா வச்சிருவேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாழை இலையும் அடுத்த நாள் காலையில் எண்ணெய் ஒரு லிட்டர் நல்லா சூடு பண்ணிட்டு வாழை இலையில தட்டி நடுவில் ஒரு ஹோல்ஸ் பண்ணி நல்லா காஞ்ச எண்ணெயில் அதை தட்டி எடுத்து போட்டு நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு மூணு டைம் போட்டு எடுத்து சுட்டு வச்சிருவேன். அதே போல் உன்னியப்பவும் நான் நல்லா பண்ணுவேன். உன்னியப்பனை ஒரு நாளுக்கு முன்னாலேயே பச்சரிசி ஊற போட்டு நல்லா ஆட்டிட்டு, அப்புறம் அதில் நான் பழம் சேர்ப்பேன். ஒரு ரெண்டு பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன சின்னதாக தேங்காய் கீத்து நறுக்கிட்டு துண்டு துண்டாக அது நெய்யில் வறுத்து போடலாம். மாவில் கொட்டிட்டு அதே மாதிரி ஏலக்காய் பவுட்ரு அதெல்லாம் போட்டு ஒரு நாளுக்கு முன்னாடியே கலக்கி வச்சிருவேன் நான். இப்போ அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பணியார சட்டியில் நெய் வேணாலும் நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் எண்ணெய் தேங்காய் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாவு ஒவ்வொரு கரண்டியாக ஒவ்வொரு அச்சில் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து பாத்திரத்து போல் சூடாக ஆறுனதுக்கப்புறம் மக்களுக்கு யூஸ் பண்ண சாப்பிட கொடுப்பேன். இது நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். வெளியிலையும் வந்து ஆர்டர் எடுத்தும் நான் பண்ணியிருக்கேங்க.
2: மறுபடியும் ஸ்டெல்லா தான் பேசுறேன். நாங்க வந்து இப்போ ஹேண்ட்வொர்க்ஸ்ல மட்டும் நாங்க எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டுல சமையல்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரொம்ப அதிகமா நான் நல்லா பண்றது ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பிரியாணி. பிரியாணி செய்யறது வந்து நான் நிறைய பேர்த்துட்டு கேட்டு தெரிஞ்சு யூடியூப் எல்லாம் பார்த்து பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு அதெல்லாமே சரியா வராது, நானாகவே செய்வேன். இப்ப நான் வந்து ஒரு கிலோ பிரியாணி நம்ம செய்யறோம்னா அதுக்குள்ள குறிப்புகள் நான் சொல்றேன். இப்போ ஒரு கிலோ பிரியாணி நம்ம செய்யறோம், ஒரு கிலோ சிக்கன், ஒரு கிலோ அரிசி நம்ம பிரியாணி செய்யறோம்னா ஒரு கிலோவுக்கு 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 4, கொஞ்சம் காரம் வேணும்ன்றவங்க அதிகமா நம்ம காரம் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் கொஞ்சம். நான் எந்த கலரும் சேர்த்த மாட்டேன், எந்த பிளேவர் அதுல சேர்த்த மாட்டேன். இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டாலும் சரி, வெளியே இருக்கவங்களுக்கு நிறைய என்னோட பிரியாணி கொடுத்துருக்கேன். எல்லாமே சொல்லுவாங்க, இதுக்கு எங்க விசேஷமா எங்க பையன் சொல்லுவான், இது வந்து கடை பிரியாணி மாதிரி, ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருக்குது மம்மின்னு. ரொம்ப பிரியாணி வந்து விரும்பி அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் செஞ்சு செஞ்சு எனக்கு நல்ல பழக்கம் ஆயிருச்சு. ஒரு பிரியாணி செய்யற குறிப்பு மட்டும் நான் சொல்றேன். முதல்ல நம்ம இப்போ ஒரு கிலோ அரிசி எடுக்கிறோம்னா நம்ம எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி. பொன்னி அரிசிலயும் கூட செய்யலாம், பிடி அந்த ரைஸ்லயும் செய்யலாம். சீரக சம்பா ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோமா, முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா அரிசியை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு ரெண்டு தண்ணியில கழுவிட்டு ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு பெரிய நான் வந்து பெரும்பாலுமே நான் தம்ல தான் பிரியாணி செய்வேன், குக்கர்ல எனக்கு செய்ய தெரியாது. குக்கர் பிரியாணி நாங்க யாரும் விரும்பவும் மாட்டோம். நான் ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து கொஞ்சம் வெறும் ஆயில் தான் ஊற்றி, ஆயில் ஊத்திட்டு அந்த ஸ்பைசிஸ் எல்லாமே, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, பட்டை, ஜாதிபத்ரி, அன்னாசி முட்டு, அப்புறம் நான் குறிப்பா ஜாதிக்காய் வந்து கொஞ்சம் தட்டி போடுவேன். இதெல்லாம் நம்ம எண்ணெய் ஊத்திட்டு அந்த எண்ணெயில முதல்ல அது போட்டு பொரிஞ்ச உடனே பிரியாணி எல்லாம் கண்டிப்பா போடுவேன். போட்டு பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் நல்லா நம்ம ஸ்லைஸ் வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நல்லா அதுல போட்டு நம்மளுக்கு மெயின் பிரியாணி டேஸ்ட் வர்றதே அந்த ஆயில்ல வந்து அந்த வெங்காயம் ப்ரௌன் கலரா வரைக்கும் அது ஃப்ரை ஆகணும். அதை நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் கலர் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுல போடுவேன். போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி தக்காளி நல்லா போட்டுட்டு தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஆகும்போது உப்பு போடணும். முதலே உப்பு போடக்கூடாது. என்னோட பிரியாணிக்கு நான் செய்யற டேஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் அது நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லே வந்துடும். நல்லா ஆயில் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம சிக்கன்னா சிக்கன் வந்து நம்ம வேக வைக்க மாட்டோம், தனியாக கழுவி அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர் மட்டும் போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த சிக்கனை ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அதுதான் கணக்கு. இப்போ நம்ம 4 டம்ளர்னா அந்த 4 டம்ளர் நம்ம கணக்கு போட்டுக்கணும். ஆனால் 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் அந்த மாதிரி அளவெடுத்து தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா இதான உடனே நம்ம சிக்கன் நம்ம இது பண்ணி வச்சிருக்கணும்ல, அது தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம சில்லுன்ற தண்ணியில் போடக்கூடாது. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம சிக்கன் போட்டுட்டு கொத்தமல்லியும் புதினாவும் அதில் கட் பண்ணி போட்டுருவேன். மற்றபடி வேற எதுவுமே நான் அதில் சேர்த்தவே மாட்டேன். எல்லாமே சொல்லுவாங்க காஷ்மீர் மிளகா தூள் போடலாம், அப்புறம் கலர் பவுடர் போடலான், அதெல்லாம் நான் போடவே மாட்டேன். என்னோட பிரியாணி வந்து நல்லா ப்ரௌனிஷா வரும். இப்போ நம்ம நல்லா அந்த சிக்கன் நல்லா இதை கொஞ்சம் கொதிச்சு வரும்போதே அரிசி நம்ம கழுவி முதலே வச்சிருக்கோம், மறுபடியும் அதை கழுவக்கூடாது. தண்ணி நல்லா வடிகட்டிக்கணும். வடிகட்டி அந்த அரிசியை அதுல போட்டுட்டு நம்ம வந்து சிம்ல வச்சிடணும். அந்த பாத்திரம் வந்து நம்ம ஹைல வைக்க கூடாது, சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சு நீங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்துட்டு ஒரு கலர்னா நம்ம தண்ணி பாதி அளவுக்கு வத்தி இருக்கும். அப்ப நான் என்ன செய்வேன்னா ஒரு தோசைக்கல் அதுக்குன்னு வச்சிருக்கேன், அந்த தோசைக்கல் எடுத்து அந்த கேஸ் மேல வச்சு நம்ம பிரியாணி சட்டி தூக்கி அதுல வச்சிருவேன். வச்சு நல்லா மேல மூடி போட்டு மறுபடியும் ஒரு ரொம்ப கலர மாட்டேன், உடஞ்சிரும் அரிசி எல்லான்ட்டு சும்மா ஒரு பெரிய அன்னக்கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டு மேல மூடி போட்டு அந்த மூடிக்கு மேல ஒரு தண்ணி வச்சிருவேன். தண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பிரியாணிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் போதும். மறுபடியும் நம்ம கலரி அந்த சிம்லேயே தோசைக்கல் சூட்லேயே வச்சு திருப்பி எடுத்துட்டோம்னா நல்லா பொல பொல பொலன்னு உதிரியாக பிரியாணி வந்துடும். வேணும்னா நம்ம வந்து முந்திரி திராட்சையெல்லாம் போடுவாங்க, நான் போட மாட்டேன். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு எனக்கு ஒரே ஒரு டேஸ்ட் என்னென்னா எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக புளிஞ்சு போட மாட்டேன். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அப்படியே கட் பண்ணி அதில் போட்டு ஒரு கலக்கி மூடி வச்சிருவேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கு. இதுதான் பிரியாணியுடைய மெத்தடு. என்னோட வீட்டை பொறுத்தளவுக்கும் மற்றவங்க பொறுத்தளவுக்கும் நல்லா ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.

இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் பிளஸ்ஸிங் சுய உதவி குழுவினர் வழங்கிய சுய தொழில் தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

வருகிறது. நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், விருதுநகர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, திருப்பூண்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், புதுச்சேரி, திருச்செந்தூர், பாலமோர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, காரைக்கால், குலசேகரப்பட்டினம், சென்னை புழல், காயல்பட்டினம், ஆம்பழத்துறையாறு, மணல்மேடு, திருக்குவளை, மணலி புதுநகரம், தலைஞாயிறு, ஸ்ரீபெரும்புதூர், மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பாகூர், மயிலாடுதுறை, ஆணைக்கிடங்கு, வைப்பாறு, மரக்காணம், தங்குச்சிமடம், புவனகிரி, தண்டையார்பேட்டை, அம்பத்தூர், காட்டுமன்னார் கோவில், பொன்னேரி, தக்கலை, மயிலாடுதுறை, பூவிருந்தவல்லி, கடலூர், அண்ணாமலை நகர், செம்பரம்பாக்கம், வானமாதேவி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, கரூர், பரமத்தி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரள கடற்பகுதிகளை ஒட்டி கடற்மட்டத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில், இலங்கை கடற்பரப்பில் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் ஒன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்ப மழை பற்றியது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. திருவாரூர், கடலூர், புதுச்சேரி, தஞ்சாவூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன்

0: பலத்த மழை பொழிவிற்கு கூட மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்ற சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. சென்னையில் வெப்பநிலை அதிக அளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தவிக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தவிக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவிக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8. நேரம் 3:02.

நேர்களை, இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில மனித வனவிலங்கு மோதல் மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடு குறித்து முதுமலை வனவிலங்கு புலிகள் காப்பக துணை இயக்குநர் எம் ஜி கணேசன் ஐஎஃப்எஸ் அவர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது.

0: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு.
1: வீட்ல எஃப்எம் கேட்டிருப்போம், அந்த எஃப்எம்ஏ உங்க வீட்டுக்கு வந்தா
2: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி
3: எதுக்கு இத்தனை எப்படி
2: இல்ல எப்படி பா
3: அப்படி இப்போ.
1: ஆமாங்க, இனி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் காலை 10 மணிக்கு இல்லம் தேடி உங்களுடன் ஊட்டி எஃப்எம். இல்லம் தேடி உங்கள் நெஞ்சம் நாடி.
2: ஓகேமா, இப்ப உங்களுக்கு பிடித்த பாடல் கேளுங்க.
4: எனக்கு அப்படி போடு போடுங்க.
2: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்?
4: நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க.
2: லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
5: உங்க வீட்டுக்கு உங்களை தேடி நாங்க வரோம். ஷேர் பண்ண நீங்க ரெடியா?
6: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. கேட்போம்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
0: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
0: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: நேர்களை, இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே அந்த கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பிரகாரம், அதாவது நிறைய நேரத்தில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்க நம்மளும் மட்டும் கிடையாது, அருகே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா இந்த பகுதிகளில் இருந்து நம்ம அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். குறிப்பாக வனவிலங்குகள் மலைப்பகுதியில் அதிகமாக இருக்குது. அந்த வனவிலங்குகள் மனித மோதல், அதை பற்றியும் பேசுவோம். அதாவது மனித வனவிலங்கு மோதல், அதோடு சேர்த்து ஒருங்கிணைந்த அந்த செயல்பாடு எப்படி இருக்கணும், மக்களோடு இணைந்து செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடு, இவைகளையெல்லாம் பற்றி பேசுவதற்காக நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் முதுமலை வனவிலங்கு புலிகள் காப்பக துணை இயக்குனர் எம்ஜி கணேசன் ஐஎஃப்எஸ் அவர்கள். அவரோடு நம்ம பேசலாம், நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சார்
0: நிலையத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி.
1: எனக்கும் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல.
0: நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம அதாவது நிகழ்ச்சியில் மறுபடியும் இணைகிறீங்க. இடையில் நீங்கள் ஒரு மாதம் இரண்டு மாதமெல்லாம் நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தீங்க. நீங்கள் நம்ம கேள்விப்படக்கூடிய அந்த

0: அதாவது நம்ம நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, கேரளா கர்நாடகா பகுதியிலையும் இந்த மனித வனவிலங்குகள் அதாவது மோதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அதை நம்ம பேசாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கே தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விதத்தில் பார்த்தா எல்லாமே வந்து இப்போது அதாவது வீதிகளில் நடமாட ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
1: இந்த மனித வனவிலங்கு மோதலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலன்னு இல்லை, இந்தியாவில் நிறைய பகுதியும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்கணும்னா, விலங்குகள் எந்த அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமானதோ அதே அளவுக்கு நம்ம மக்கள் தொகையும் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு ஒரு மனிதனுக்கும் தேவையான இடவசதி, அதற்கான தேவையான அடிப்படை வசதிகள் தேவைப்படுறப்போ

0: முந்தி வந்து ஃபாரஸ்ட்டுக்கும் மக்கள் வாழ்ந்த பகுதிக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மக்கள் வாழ்ந்தாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு அவங்க போனாலே 5-6 கிலோமீட்டர் நடந்து போய் தான் போய் சேரணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை, இட வசதி இல்லாதப்போ அவங்க ஃபாரஸ்ட்டோட பவுண்ட்ரியை நோக்கி நெருங்கிட்டாங்க. இது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற வெகுவான இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் கூடலூர்லேருந்து நம்ம நீலகிரி இப்படியே நீங்கள் வெஸ்டர்ன் காட்ஸோட எல்லா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்லேயும் போனீங்கன்னா பார்க்க முடியும். பந்திப்பூரும் அப்படி தான். இப்போ ரீசெண்டாக நிறைய ஹியூமன் டெத்து டைகர்னால் நடந்ததும் டைகர் வந்து டைகர் உள்ளே இருக்க வேண்டிய டைகர் ரிசர்வில் இருக்க வேண்டிய டைகரே டைகர் வெளியே இருக்கு இப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைகருக்கும் இடம் இல்லை, மக்களுக்கும் தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ எல்லாரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகிட்டாங்க.
1: இந்த விதத்தில் சொல்லும்போது இப்படி யோசிக்கிறாங்க, இந்த ஈகோ சிஸ்டம் ஒரு வந்து சரியா அது சஸ்டெயின் ஆகலையா அப்படின்ட்டு.
0: அது நீங்கள் அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இப்போ எப்படின்னா ஒரு டைகர் இருக்குன்னா அதுக்கு குறையாமல் ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டர்லேருந்து ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடம் பகுதி அதுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் அது தன்னோட எரியை தேடுறதோ தனக்கான ப்ரீடிங் பண்ணுறதோ தான் குட்டியை வளர்க்குறதோ தான் தூங்குறதுக்கோ தன்னோட எதிரிட்டிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோ ஒரு இட வசதி வேணும். நாம் எப்படி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும்னு ஒரு வீடை எப்படி நம்ம கட்டுறோமோ அந்த மாதிரி அது நினச்சிக்கிட்டு அந்த இடத்த யூஸ் பண்ணும். இப்போ அது சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆறப்ப என்ன ஆகும்? ஸோ உயிரினங்கள் சாப்பிட்றது கிடைக்காது. அப்போ என்ன பண்ணும்? தான் வாழணும்னா அந்த உயிரினம் தன்னோட கெப்பாசிட்டிக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி வர்ற பகுதிகள் தான் ஹியூமன் இருக்கிற இடமா இருக்கு. ஒன்று ரெண்டு என்னென்னா மக்களும் இப்போ அனிமலும் பிரித்து பார்க்குற மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. முந்தி இருந்த அந்த கேப்பு இப்போ நெருங்கிடுச்சு. ஸோ அப்போது தனக்கு தேவையான அந்த ஈக்காலஜிக்கல் ப்ராசஸில் என்ன போகும், ஒரு மாதத்துக்கு 5 மான் அடிக்கணும்னா அந்த 5 மானை சாப்பிட்றதுக்கான இட வசதி இருந்தால் அது வெளியே வராது. இப்போது மக்களும் நெருங்கி இருக்காங்க, அனிமலும் தன்னோட பகுதி சுருங்கனால அது வெளியே வந்து எடுத்தால் தான் இங்கே எடுக்கணும்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். ஒரு காலத்தில் நீங்கள் ஊட்டியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி தாரெல்லாம் இப்போ மலை முடுகில் இருக்குது. அந்த அனிமல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே பார்க்க முடியும். பட் நிறைய ஹண்டிங் பண்ணனால அதோட பாப்புலேஷன் இப்போ கடைசி வெஸ்டர்ன் காட்ஸோட டாப்பில் போய் நிற்கிது. அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலும் தனக்கான இடத்த அந்த ப்ராசஸில் இருந்ததை விட்டுட்டு தனக்கு கிடைக்காம போக போக என்ன ஆகுது, வேறு இடத்த நோக்கி போகும். இப்போது புல்ல சாப்பிட்ற ஊன் உண்ணிகள் தனியாக இருக்குது, தாவர உண்ணிகள். தாவர உண்ணிகளை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் போய் தாவரங்களை எடுக்கிறதுக்கு வழி இருக்கும். பட் ஊன் உண்ணிகளுக்கு அந்த வழியே இல்லை. தனக்கு எங்கெல்லாம் ஈஸியாக ப்ரே கிடைக்கும், தனக்கான உணவு கிடைக்குமோ அதை நோக்கி வந்தே தீரும். அதில் முதல் பகுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லெப்பர்டு பார்க்க முடியும். சிறுத்தையை வந்து நீங்கள் டைகர் மாதிரியெல்லாம் கிடையாது, அது எங்கே வேணாலும் வாழ்கிற தகுதி இருக்கிற அனிமல். அந்த மாதிரி அது அடாப்ட் ஆகிடுச்சு. அதனால தான் அடிக்கடி நம்ம தெருவுலையோ சரி எங்கே வேணாலும் பார்க்க முடியும். என்னைக்கு அதுக்கு தேவையான உணவு கிடைக்கிறது கம்மியாச்சோ வனவிலங்குகளோ, அது கடைசி என்னாச்சு, தெருநாய்களோ நம்ம வளர்ப்பு நாய்களையோ எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. இதுதான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் தன்னோட ஈகோசிஸ்டம் பாதிக்கப்பட்டது எது, நாம் ஆக்குப்பை பண்ணுறோம். தன்னோட வாழ்விடத்தை அது இழக்கிறப்போ வேறு வழி இல்லாமல் அந்த வாழ்விடத்தை நோக்கி, ஏன்னா அதுக்கும் அதோட மெமரி இருக்கும், தான் வாழ்ந்த இடங்கிற ஒரு இதோடு தான் அதை சுற்றிட்டுருக்கோம். அப்போது வந்து அந்த இடத்த நோக்கி வரும். அது ஒரு காலத்தில் மக்கள் இல்லாத பகுதியாக இருந்துச்சு, இப்போ மக்களோடு அந்த இடம் இருக்கிறனால தெருவுக்கே வந்துருச்சுங்கிற அந்த சூழலை நம்ம பதிவு பண்ண வேண்டிய கட்டணம்.
1: இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலில் விளக்கத்தில் இருந்தே இன்னொரு கேள்வி என்னென்ன தோணுது அப்படின்னா, மான்களோட எண்ணிக்கையும் நிறையா அதிகரிச்சிட்ருக்குது அப்படின்றது தான். அப்போது உணவு பற்றாக்குறை அப்படின்ற
0: நீங்கள் எஸ் கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்ல பாயிண்ட்டு மான்கள் இப்போது ஒரு ஒரு அனிமலும் தனக்கான ஒரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிச்சுன்னா, தான் இப்போ ஒரு வேட்டையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த வேட்டைக்கு தேவையான எனர்ஜியை லாஸ் பண்ணுறப்போ அதுக்கு தேவையான அளவு உணவை எடுத்துக்கணும். ஒரு மானுக்கு அது வேட்டையாட தன்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை விட பெருசாக இருக்கிற ஒரு காட்டு மாடோட குட்டியோ ஒரு சாம்பாருங்கிற அந்த அனிமலையோ அடிச்சிச்சின்னா அது ஒரு 10 நாள் வச்சு சாப்பிடும். ஒரு மானை அடித்தா 2-3 நாள் முடிஞ்சிடும். அப்போது அது 3 தடவை ஹண்டிங் பண்ணணும். அது ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மான்கள் இன்னைக்கு இல்லைனாலும் அதோட அபரி ஒரு குட்டி ஒரு இது வந்து 2 வருஷம் குட்டி போட்டே இருக்கும். 1 வருஷத்தில் 2 டைம் இல்லை 1-2 வருஷத்தில் அதோட பாப்புலேஷன் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஆனால் டைகர் வந்து தன்னோட எனர்ஜி ஸ்பின் பண்ணுறப்போ தெளிவாக யோசிக்கும். தான் வந்து பயன்படுத்த போகிற எனர்ஜி அடுத்த 10 நாளைக்கு அந்த ஏரியா வச்சு சாப்பிட முடியுமா? ஒவ்வொரு அனிமலும் இப்போ நீங்கள் எலிஃபெண்ட்டை சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலிஃபெண்ட்டை தாவர உண்ணியில் சொல்கிறேன், ஹை ரிஸ்க்கு ஹை கெயின், லோ ரிஸ்க்கு லோ கெயின், ஹை ரிஸ்க்கு லோ கெயின், லோ ரிஸ்க்கு ஹை கெயின். அனிமல் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், லோ ரிஸ்க்கு ஹை கெயின் கிடைக்குமான்னு பார்க்கும். அது காட்டுக்குள்ளே கிடைக்கும். இப்போ காடே
1: நிறைய இருக்கும்போது எதுக்கு
0: அப்படின்னு பார்க்கணும். இப்போ காட்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அதுக்கு தேவையான தாவரங்கள் கிடைக்கல. புல்லோ அதில் ஃபுல்லாக இன்வேசிவ் ஸ்பீஸ் சொல்லுவோம், அயல்நாட்டு தாவரங்கள் வளர்ந்துருச்சு தனக்கான ஹேபிடேட் இல்லைங்கிறப்போ அதுக்கு ஹை ரிஸ்க் எடுத்து ஹை கெயின் எடுக்கணும். அப்போ அது எங்கே கிடைக்கும், மக்கள் வளர்க்குற தாவரங்கள் என்ன, நம்ம கரும்பு இருக்குது, சோளம் இருக்குது, அது வந்து ரிஸ்க் எடுத்து வரும். தனக்கு இன்றைக்கி இந்த சாப்பாடை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா திருப்தியாக எனர்ஜி கிடைக்கும்னா அந்த ரிஸ்க் எடுக்கும், அதான் ஹை ரிஸ்க்கு ஹை கெயின் எடுக்கிறது. ஸோ இது எலிஃபெண்ட்டுக்கு இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு ஊனுண்ணியும் பார்க்கும், தான் ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி தனக்கு சஃபிஷியண்டாக இருக்குமா, தன்னோட குட்டிக்கு அது இன்னொரு 10 நாள் கொடுக்கும், இப்படி தான் பார்க்கும். ஸோ மான்களை எப்படியோ அது எல்லா விதமான அனிமலையும் அதை சாப்பிட்றது ரெடியாக இருந்தோம், எதுவுமே கிடைக்கலனாலும் தனக்கு எதிரியாக இருக்கிற எந்த அனிமலும், இப்போ முள்ளெலியை சொல்கிறோம் இல்லையா நம்ம, இந்த போர்க்கு பயன், அது கடையே அது சாப்பிடவே முடியாது, எந்த அனிமலும் கிடைக்கலாம் அதையும் ஹண்ட் பண்ண போகும். ஸோ அனிமல் தன்னோட பிரேயை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்,
1: பசி எடுக்கிறது
0: அந்த இதெல்லாம் கிடைக்கல, கடைசி ஆப்ஷன் இனி இதுக்கு மேலே முடியாதான்னா அதையும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ தன்னோட தகுதி என்ன, எங்கே நம்ம எப்படி சாப்பிட்டா சரியாக இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தான் அதை ஸ்பெண்ட் பண்ணும் எனர்ஜியை. ஸோ அப்படி தான் அது ஸ்பெண்ட் பண்ணுது. இப்போ ரோட்டுக்கு வர்றதெல்லாம் அதோட முந்த காலத்தில் அது ஹேபிடேட், நீங்கள் மாசனகுடியில் போகிறப்போ கூட பார்க்க முடியும் டைகர் நார்மலாக அந்த ரோட்டு பகுதி வந்து போகிறதுன்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். பட் அது ஒரிஜினலாக டைகர் வாழ்ந்த பகுதி, அந்த வழியாக மக்களோட போக்குவரத்து அதிகமானால இப்போ அதிகமாக அது ரோட்டுக்கு வர மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அது ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் காரிடரில் தன்னோட வாழ்ந்த பகுதி. கோர் டைகரிசோலேருந்து பஃபர் டைகரிசோல் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, அது இங்கேருந்து மூவ் ஆகும் வரும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்கிற விஷயங்கள் இதுதான். அதனால தான் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அதிகமாக வனவிலங்குகள் இருக்கிற பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது இதனால தான். ஏன்னா மக்கள் தெரிஞ்சோ தெரியாமல் திருப்பி போக போக என்னாகும், அந்த பகுதியும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற அந்த கொஞ்சம் பகுதி தான் இந்த அனிமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து அங்கே வாழுது. இதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம மொத்த ஈக்கோசிஸ்டமே அடிவாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, ஹியூமனோட ஈக்கோசிஸ்டம் அடிவாங்க. நாம் ரெகுலராக போக வேண்டிய இடம், நாம் ரெகுலராக செய்ய வேண்டிய வேலைகள் அதெல்லாம் பாதிப்படையும், அந்த ப்ராசஸே அடிவாங்க ஆரம்பிச்சிடும். அது ஊட்டியில் நல்லாவே பார்க்க முடியுது.
1: நிறைய இடத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு, அதாவது தவறான நம்பிக்கையா சரியான நம்பிக்கையா அப்படின்றது ஒரு சில கேள்விகள் அதுலேயும் இருக்குது. இப்போ நீங்கள் அதாவது மனுஷனுக்காகத்தான் எல்லாமே இருக்குது, ஒரு மனுஷ வனவிலங்கோட உயிரை விட மனிதனோட உயிரை விட வனவிலங்கோட உயிர் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்வியாக தான் படுது. அதே நேரத்தில் மக்கள் செய்கிற தவறுதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில இடங்களில் வாழ்வாதாரம், அவங்களுக்கு வாழ வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, இதெல்லாம் பார்க்கும்போது மனிதன் முக்கியமா விலங்குகள் முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க.
0: நீங்கள் சரியான கேள்வியை சரியான டயத்தில் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு இதுக்கு ஒரு சரியான பதில் நானே சொல்லிடுறேன். நீலகிரி வரையாடுன்னு ஒரு இனம் இருக்குது
1: தமிழ்நாட்டின்,
0: தமிழ்நாட்டில் மாநில விலங்கு. கவர்மெண்ட் ஏன் அந்த விலங்கை மாநில விலங்காக வச்சாங்க? ஏன் எத்தனையோ இருக்குது, டைகர் இருக்குது, யானை இருக்குது, சிறுத்தை இருக்குது, அந்த விலங்கை நம்ம வைக்க காரணம் என்ன? அது ஒரு ஆடு, எல்லாரும் ஆட்டினோம் மலையாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சங்க இலக்கிய புத்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பல வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சாதாரணமாக ஒரு டிசிஷன் எடுக்கலை. இந்த அனிமல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓ இதனால் இது செய்யப்பட்டதுன்னு தெரியும். அரசாங்கம் பழைய சங்க இலக்கிய புத்தகங்களை படித்ததில் வரையாடுகள் இருக்கிற அத்தனை பதியும் செழிப்பான பகுதிகள். இந்த அனிமலை நம்ம ஸ்டேட் அனிமலாக டிக்ளேர் பண்ணுறப்போ அது என்டேஞ்சர் கேட்டகரி, அதாவது அழிவுக்கே வந்துடுச்சு. சரி, அழிவுக்கு வந்தால் என்ன இருக்குது,
1: அப்புறம் பின்னால் அது கேட்காம விட்டுருவணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த நிகழ்வை ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெஸ்டர்ன் நேஷ்னல் பார்க்கில் உள்ள முக்குருத்தியில் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு பேர் பார்த்தோம், ஃபஸ்ட்டு டைம் போகும்போது. அப்புறம் ஒரு வருஷத்தில் மறுபடியும் போய் பார்க்கும்போது ஒரு 4-5. தேர்ட் இயர் நம்ம போய் பார்க்கும்போது பகலில் இதே மாதிரி தான், ஒரு லேட்டாக எல்லாருக்குமே அந்த பர்மிஷன் நீங்கள் கொடுக்கறதில்ல, ஸ்பெஷல் பர்மிஷனோடு நம்ம போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து ஒரு 200 ஆடுகள் பக்கம் அங்கே அப்படியே பார்க்கும்போது, அதாவது மனத நிறைவோ அது அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்போ அதே இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும்.
0: இப்போது நீங்கள் சொன்ன அந்த ஆடுகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச இந்த வெஸ்டர்ன்கட் கூடலூரில் ஆரம்பித்து நீங்கள் அப்படியே ஊட்டி தாண்டி நம்ம கொடைக்கானல் எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மலையோட அடிவாரத்துக்கே வர்றப்ப அனிமல்

0: இந்த ஏரியாவில் கடைசியாக ஹண்டிங் செஞ்சு வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டது 1985. அங்கே ஆடு வந்து ஒரே டயத்தில் 200-300 ஆடு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆடு கூட பார்க்க முடியாது. அப்போ அந்த பகுதியை இழந்துட்டோம். அந்த பகுதியை இழக்க காரணம் என்னென்னா, கிளென்மார்கனுக்கு கீழே ஃபுல்லாக நம்ம மக்களோட நடமாட்டமும் டிஎஸ்டேட்டும் ஆக்குப்பை பண்ணோன்னா அந்த அனிமல் போக வழி இல்லை. கடைசியாக வேட்டையாடப்பட்டது அங்கே தான். நான் இதை வந்து ரெக்கார்டிக்கலாக எடுக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்த இடம் இப்போ அதுக்கு உகந்ததாக இல்லை. இந்த அனிமல் ஏன் முக்கியங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த சோலா கிராஸ்லேண்டுன்னு சொல்லுவோம், புல்வெளிகள், அந்த புல்வெளிகளை யார் மெயின்டைன் பண்ணணும்? இயற்கையாக மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் நாம் ஒரு வீட்டில் ஒரு புல்வெளியை வளர்த்தோம்னா
1: அங்கே போகாதிருந்தாலே அது மெயின்டைன் ஆகிடும்.
0: அதையும் அதுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுதுங்கிறதான். இப்போ நம்ம ஒரு வீட்டில் புல்வெளி வச்சோம்னா நாங்கள் போய் டெய்லி அதை சிக்கேச்சரை வச்சோ அறிவாலை வச்சு சரி பண்ணி விட்டோம்னா மற்ற புல்லும் வளர்ந்து அசிங்கமாக போயிடும், அது புல்வெளியே இல்லாமல் போயிடும் கொஞ்சம் நாள் கழிச்சு. ஸோ அவ்வளோ பெரிய மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா இருக்கிற சோலா கிராஸ்லேண்டை மரப்பகுதியாக மாற்ற விடாமல் புல்வெளியாகவே வைத்திருக்கிறதுக்கு ஒரு இனம் தேவை. அதுவும் மோர் தென் 1500 மீட்டருக்கு மேலே வாழ்கிற பகுதியில் இந்த அனிமல் மட்டும்தான் வாழும். இந்த அனிமல் அந்த புல்வெளிகளை மேய்ச்சி புல்வெளிகளை காடுகளாக மாற்றாமல், அதாவது மர வகைகள், நார்மலாக இயற்கையோட இதில் வந்து புல்வெளிகள் தான் முதல் பேரன் லேண்டாக இருக்கும், அப்புறம் புல்வெளிகள் வரும், அப்புறம் மரம் செடி கொடிகள் வந்து அப்புறம் பெரிய காடுகளாக மாறும். இதுதான் ப்ராசஸ். இந்த புல்வெளிகள் வந்து மலைகளை மலை பெய்கிறப்போ அந்த தண்ணியை ஸ்பாஞ்சு மாதிரி பல 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிடிச்சி வச்சு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். இதுதான் அதோட முக்கியமான வேலை. இந்த புல்வெளிகளை புல்வெளியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். 80 ஸ்கொயர் கிலோமீட்டரில் அருவாலை கொடுத்து போய் புல்வெளியை புல்வெளியாக மெயின்டைன் பண்ண சொல்லி நம்ம வைக்க முடியுமா?
1: நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய 80 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இது பார்சன்ஸ் வேலி. நாங்கள் போன இடம் பார்சன்ஸ்.
0: அதை நான் என்டையராக முக்குருத்தி நேஷனல் பார்க் மட்டுமே என்னோட பகுதியில் இருக்கிறத சொல்கிறேன். அந்த 80 ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியில் இருக்கிற ரிவர், நீங்கள் பைக்காராவும் அங்கேருந்து ஆரம்பிக்குது, அப்பர் பவானியும் அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த வாட்டர் எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சோலா கிராஸ்லேண்ட்லேருந்து தான். நீங்கள் இப்போ சம்மர் டைமில் போகிறப்போ எப்போல்லாம் மழை டைமில் தண்ணி விழுந்ததோ அதெல்லாம் வேரில் பிடிச்சி வச்சுருக்கோம். சம்மரில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அது ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரிலீஸ் பண்ணுற தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஆகும், சின்னது பெரிய ஸ்ட்ரீம் ஆகி கடைசி டேம் சைடு வந்து டேம்லேருந்து தண்ணி வெளியே போகும். இந்த புல்வெளி இந்த அனிமல் ஷேக் ஆச்சுன்னா நீங்கள் திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ தண்ணி போகாது. அதாவது எங்கே நான் சொல்கிறேன், 1500 மீட்டர் மீன்சி லெவலில் இருக்க முக்குத்தி நேசம் பார்க்குற இந்த நம்ம ஸ்டேட் அனிமல் அடி வாங்கிச்சுன்னா, இல்லை பாப்புலேஷன் கம்மியாகிடுச்சுன்னா அந்த புற்கள் மெயின்டைன் பண்ண முடியாது, புற்கள் மரமாக மாறப்படும், அந்த தண்ணி கெப்பாசிட்டி பிடிச்சிக்கிறது கம்மியாகும். அப்போ எங்கே தண்ணி பிரச்சனை வரும்? இன்றைக்கி ஊட்டியிலேயே 4 நாளைக்கு 1 தடவை தான் தண்ணி வர நிலைமை வந்துடுச்சு. அதுவும் இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்ச சீசனாக இருந்தாலும் இன்றைக்கே 4 நாளைக்கு 1 தடவை தண்ணி கிடைக்குதுன்னா நீங்கள் இந்த நிலவரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த அனிமல் இல்லாமல் போனால்
1: ரொம்ப கஷ்டமான.
0: இன்றைக்கி இந்த ஊட்டியில் போர் போடுறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா தண்ணி இருக்கிற இடமே இந்த இடம் தான். இங்கே போரை போட்டு உறிஞ்சிட்டோம்னா கீழே இருக்கிற 1000,000,000 மக்களுக்கு கிடைக்காது. ஸோ இது நாம் விட்டுட்டு போகிற சொத்து என்ன, நம்ம இப்போ சந்ததியினருக்கு வேணும்னா இந்த அனிமலை பாதுகாத்தால் மட்டும்தான் முடியும். இது ஒரு அனிமலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னது. யானையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி தான். எங்களால் முடிஞ்சது என்னமோ ஒரு 10 ஹெக்டரு 100 ஹெக்டரு 2000 ஹெக்டர்னு நம்ம பிளான்டேஷன் பண்ண முடியும். என்டையர் காடுகளை உருவாக்க இந்த மனுஷனால் இல்லை, யாராலையும் முடியாது. அதை உருவாக்குற தகுதி இருக்கிற ஒரே ஆள் யானை தான். ஏன்னா தான் சாப்பிட்றதோட 50% வந்து விதைகளை தன்னோட கழிவு மூலியமாக பிளான்டேஷன் பண்ணிகிட்டே போகிற ஒரே ஜீவன் அவர் தான். அவர் அதனால தான் அவர் சொல்லுவோம் ஃபாரஸ்ட் இன்ஜினியர்னு சொல்லுவோம். அவரை இவர் தான் எல்லாமே பண்ணுவார். தேவையில்லாத மரத்தை உடைப்பார், ஹெல்த்தியாக இருக்கிற மரங்களை உருவாக்குவார், இருக்கிற கழிவுகளை எல்லாத்தையும் நீக்குவார், எது தேவையோ தேவையில்லையோ எல்லாத்தையும் பிரித்து பக்காவாக கொண்டு போகிற ஒரு அனிமல் யாருன்னா எலிஃபெண்ட் தான். இப்போது அந்த எலிஃபெண்ட்டுக்கும் பிரச்சனை தான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு காலத்தில் நம்ம எத்தனையோ அனிமல் அன்னம் பறவைகள் எத்தனையோ கதையில் படிச்சிருக்கோம், இது வரைக்கும் நானும் நேராக பார்த்ததில்லை. இதே கதை தான் எல்லா அனிமலுக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்க்குறத செகண்டரியாக வச்சுக்கலாம், பட் அது ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு போயிருக்கு இயற்கையில். அந்த இயற்கையில் செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் இன்றைக்கி செய்ய ஆள் இல்லை. தண்ணி யார் சேமித்து வைப்பா? நம்ம குடத்தில் தான் சேமித்து வைக்க முடியும். 80 ஸ்கொயர் கிலோமீட்டரில் சேமித்து வைக்க ஆள் வேணுமே, அந்த புல்வெளிகளை மெயின்டைன் பண்ண ஆள் வேணுமே, வாய்ப்பே இல்லை. இந்த அனிமல் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த ஹை எலிவேஷனில் எந்த அனிமலும் வாழாது. வரும் சீசனுக்கு 1-5 நாள் வரும், 10 நாள் திருப்பி கீழே போயிடும். ஆனால் தன்னோட வாழ்நாள் முழுவதும் தன்னோட குடும்பத்தோட குட்டிகளை ஈன்று அங்கேயே வாழ்கிற ஒரு தகுதி இருக்கிற அனிமல் இது ஒன்று தான். இப்போ இதே நம்ம இழந்தோம், எங்களோட சந்ததியினரில் அடுத்து

0: எத்தனை சந்ததியினருக்கும் இதை படமாக தான் காட்ட முடியும். இது ஒரு அனிமலுக்கு சொல்கிற டைகருக்கு இதே ரோல் தான். இதான் அம்பர்லா ஸ்பீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது குடை, இதுதான் வந்து எல்லா அனிமலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும், அந்த இடத்தையும் ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணும். ஸோ அம்பர்லா ஸ்பீஸு, ஃப்ளாக்ஸி ஸ்பீஸ் எல்லாம் நம்ம ஸ்டாப், இது என்ன சொல்கிறது, ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சிஸ்டத்துலேருந்து கீழே இருக்கிறதான் கொலாப்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டைகரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறோம், பிரச்சனையாயிடுச்சு, இந்த டைகர் எங்கேயும் தூக்கணும் அப்படின்னு ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த டைகர் அதுக்கு கீழே இருக்கிற தாவர உண்ணிகளை 50 சாப்பிடணும்னு வச்சுக்கிறோம், மான்களை. இப்போ அந்த மான்களை யார் சாப்பிடுவா? அந்த 50 மானும் குட்டி போடும். அப்போ அது 50-100 ஆகலாம், 100-200 ஆகலாம். சரி, அப்படி ஆனால் என்ன? இப்போ மான்கள் என்ன சாப்பிடும்? புற்கள் சாப்பிடும். 50 மெயின்டைன் பண்ண அந்த டைகர் வெளியே போனோடனே 100 மான ஆகும், 100-200 ஆனோடனே அந்த புல்வெளிகள் என்ன ஆகும்? பேரல் லேண்டாக மாற ஆரம்பிக்கும். அந்த அனிமலும் சாகும். அந்த அனிமலும் புற்கள் கிடைக்காம ஹியூமன் ஹேபிடேஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையும் குப்பையில் சாப்பிட ஆரம்பிக்கும், நம்ம கொடுக்குற சாப்பிட ஆரம்பிக்கும், சோறெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹியூமன் எப்படி, நம்ம வேறு ஏதாச்சும் தாவரங்களை சாப்பிட்டு வாழ நம்ப முடியாது. அதால் நாம் கொடுக்குறத சாப்பிட்டு வாழ முடியாது. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். வால்பாறையில் போனீங்கன்னா சிங்கவால் குரங்கு இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி அதுதான். சிங்கவால் குரங்கு மரத்துக்கு மேலே தான் வாழணும், ஆனால் அது இப்போ ரோட்டில் பிச்சை எடுக்குது. ஏன்னா நம்ம கொடுக்குற ரொட்டி, பிஸ்கெட்டு, சிப்ஸ், அதெல்லாம் உப்பு இருக்கிறதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் வரிசையாக கீழே தான் இருக்கும், ரோட்லேயே இருக்கும். ஆர்போரியல் அனிமல்னு சொல்கிற அந்த மரத்தில் வாழ்கிறதே வாராமல் போயிடுச்சு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. மரத்தில் வாழ்கிறது தரைக்கு வந்தால் என்னாகும்? பிரச்சனை வரும். பக்கத்தில் இருக்கிற, இங்கே சாப்பாடு கொடுக்கலாம், பக்கத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே இருக்கிற சிரப்பை சாப்பிட ஆரம்பிச்சு, நம்ம கோல்டுக்கு இது பண்ணுறோம் இல்லையா, அந்த டானிக்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஸோ எல்லாமே மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சு. ஸோ மக்கள் இதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாருக்கும் எல்லாமே தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு பேசிக்காக ஃபாரஸ்ட்டு வைல்ட் லைஃப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரிஞ்சாலே, ஒரு புரிதல் வந்தாலே போதும். காட்டு மாடா, அது அமைதியாக தான் போகும், ஆனால் நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இங்கே எப்படி இருக்கோம்னா, காட்டு மாடு தானே ஒன்றும் பண்ணாதுன்னு பக்கத்தில் போவோம். ஆனால் மனிதனுக்கு அந்த விலங்கு குணம் உள்ளே எப்போவுமே இருக்கும். நீங்கள் ஒரு டைகரை பிடிச்சிட்டு காட்டில் இதில் போய் வச்சா கூட, இதில் கேஜில் டைகருக்கான குணம் டைகருக்கு இருந்தே தீரும், பக்கத்தில் போய் எதுவும் பண்ணவும் முடியாது. அதே தான் எல்லா அனிமலுக்கும். ஸோ அந்த பிஹேவியரை புரிதலுக்கு வரணும். அப்போ தான் நம்ம இந்த அனிமலையும் பாதுகாக்க முடியும், இந்த லேண்ட்ஸ்கேப்பை பாதுகாத்து நம்ம சிறப்பாக வாழ முடியும்.
1: இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நீங்கள் சொல்கிறது. நிறையா நீங்கள் சொன்ன ஒரு சில முக்கியமான பாயிண்ட், அதுவும் முக்கியம் அப்படின்றது மக்களுக்கு புரிஞ்சாலும் எப்போ அவங்க ஒரு மாதிரி விக்ரஸான இதில் மாறுறாங்க அப்படின்னா, அது கண்டினியூவாக இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி அட்டாக் பண்ணி மனிதனை அட்டாக் பண்ணி மோதல் அப்படின்றத விட அடித்து சாப்பிட்டுரும்போது இது இதான் அது வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வேற மாதிரி டிசிஷனுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஸோ இது அவங்க ஒரு தடவை ருசி கண்டுருச்சுன்னா திரும்பியும் வரும், அப்புறம் அந்த புளியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜூவில் கொண்டு போய் விடுங்க, இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எங்களை விட அது முக்கியமா அப்படின்ற கேள்வி இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு லாங் டேர்ம் ஆன்சர் தான் நீங்கள் சொல்லுங்க.
0: இந்த சட்டம், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வன உயிரின பாதுகாப்பு சட்டம் உருவாக்குறப்பவே அதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா அனிமலுக்கும் வயசாகும், எல்லா அனிமனாலையும் வேட்டையாட முடியாமல் போகலாம். இப்போ நான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்பேன், வயசானதுக்கப்புறம் யாரோ டிபெண்ட் பண்ணி தான் நான் வாழ்வேன், இதுதான் வாழ்க்கை. இது அனிமலுக்கும் பொருந்தும். ஒன்று, தன்னோட உயிரை விடும் கிடைக்காத பட்சத்தில், இல்லை தனக்கு ஈஸியாக எது கிடைக்குதோ அதை எடுக்கும். அதுதான் இந்த டைகருக்கும் பொருந்திருக்கு. இந்த டைகருக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்மளால் அலசி பார்க்க டைம் இல்லை. அந்த அனிமலும் அந்த பயத்தில் தான் வாழ்ந்திருக்கு. நான் ஜென்ரலாக மசனக்குடியிலேயே அந்த பிரச்சனை நடந்தது. ஒரு டைகர் தன்னோட கெப்பாசிட்டி, ஹண்டிங் கெப்பாசிட்டி இழக்கிறப்போ தனக்கு ஈஸியாக கிடைக்கிறத சாப்பிட பார்க்கும். இதுதான், இது புரிதலுக்கு உட்பட்டது. நான் என்ன சொல்கிறேன், அந்த அனிமலை பிடிக்கக்கூடாது, அந்த அனிமல் ரெகுலராக மனுஷனை, அது தன்னோட கெப்பாசிட்டி இழக்கிற சமயம் தனக்கு ஈஸியாக கிடைச்சிக்கிறது போய் அடிக்குது. அது மாடாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், சம்டைம் இந்த எதுவுமே கிடைக்காதப்போ அக்ரெசிவ் பசியில் ஹியூமன் தான் அல்டிமேட்னா. எப்போவுமே அனிமலோட ப்ரே டிசைனில் ஹியூமனே கிடையாது. ஆக்சுவலாக தன்னோட ப்ரே ரெகுலராக பார்க்குற ப்ரே என்ன,
1: நம்ம தான் அப்படி மாறி யோசிக்கிறோம்.
0: நாம யோசிக்கணும். ஆனால் அந்த அனிமலுக்கு, நீங்கள் ரெகுலராக போகிற பகுதியில் நீங்கள் கோர் டைகரை சொல்ல சஃபாரி போங்க, டைகர் பக்கத்துலேயே போகும், அனி நம்மளை பார்க்க தான் செய்யும், ஆனால் ஹண்ட் பண்ணாது. அதோட இமேஜ்லேயே நாங்கள் இல்லை, இதுதான் உண்மை. அந்த அனிமலோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த சைடு பார்க்குறப்போ நாம் அவனோட இறை இல்லை, அது முடிவு பண்ணி வச்சுருக்கேன். என்றைக்கு அது முடிவு பண்ணும், நம்மளுக்கு வழி இல்லைடா நான் செத்துட்டு போகிறேன்னா, அப்போ ஹியூமனோட ப்ரெசன்ஸுக்கு அது பார்க்க ஆரம்பிக்குது. தகுதி இல்லை, ஒன்று பல் தேய்மானம் ஆயிருக்கலாம், நடக்க முடியாமல் போயிருக்கலாம், தன்னால் குதித்து அதை ஹன் பண்ண முடியும். அந்த பகுதி எப்போ அன்னைக்கு வருதோ அப்போ அது ஹியூமனை ஆக்சிடெண்ட்டாக சூஸ் பண்ணும். ஒரு தடவை அது அடித்து அந்த ஹியூமன் டைகரோட பவருக்கெல்லாம் நம்ம பாடி வெயிட்டு சொல்லவே தேவையில்லை, அது நம்மளோட 10 times 5 times நல்ல ஹெவியாக இருக்கும். அதுவும் அது அடி வாங்குறவங்க சம்டைம் ஏஜடாக இருக்கலாம், ஏன்னா என்கவுண்டரே பக்கத்தில் தான் பண்ணுவாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்னால் நம்ம ஈஸியாக சேஃப் ஆகிக்கலாம், பட் நம்ம என்கவுண்டர் ஆகிறது ரொம்ப ரேர், அதுவும் நைட் டைம், அதுவும் சொல்ல முடியாத சமயத்தில் ஆகும். ஸோ அந்த என்கவுண்டர் வந்து எல்லா விதமான ப்ராப்ளங்களையும், ஒரு அனிமலை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு, அனிமல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்திருந்தவங்களும் கேஸ் உண்டு. ஸோ இப்படியெல்லாம் நடந்த விஷயங்களில் அந்த டைகர் அப்படி தான், நான் ஒரு அறிவுபூர்வமாக அறிவியல் சிந்தனையோடு பார்க்குறதுல சொல்கிறேன், ஹியூமனாக அனிமலான்னு பார்க்குறப்போ அந்த அனிமல் எந்த விதத்தில் செய்யப்பட்டதுன்னு பார்க்கணும். குற்றவாளியாக ஈஸியாக நம்ம அதை சொல்லாலும் அது ஒரு ஜீவனாக பார்க்குறேன். இது வந்து அடிக்கணும், வீட்டில் வந்து ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு போய் சாப்பிட்ற அனிமலுக்கும் என்கவுண்டர் ஆக்சிடெண்ட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்டென்ஷனலாக பண்ணுறப்ப தான் அந்த டைகர் ஓகே இது வெரோசியஸ் மேனிட்டராக மாறிடுச்சுங்கிறதுக்கு ரீசன் சொல்லலாம். சடன் என்கவுண்டருக்கு எப்போவுமே நம்ம பிளேம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் காட்டு மாடு இதே மாதிரி தான் நிறைய நிறைய பேர் அடி வாங்குறாங்க, இறந்துருக்காங்க. காட்டு மாடு இன்டென்ஷனில் யாரையும் வந்து குத்தாது, என்கவுண்டர் தான் ரொம்ப சேஃப் ஜோனை தாண்டி நம்ம உள்ளே போயிட்டோம்னா அது கில் பண்ணும், ஐ மீன் ஒரு ஹிட் போதும் நம்ம செத்துருவோம். இதே தான் இந்த டைகருக்கு நடந்தது. அது நடந்த விதம், அங்கே மக்கள் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட அந்த கிராவிட்டி நிறையா இருந்திருக்கலாம், அவங்களோட சொந்த பந்தங்களுக்கு அந்த இயக்கம் ரொம்ப கோபம் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து தான் அது உருவாக்குது. அல்டிமேட்டாக சொல்லப்போனால் அந்த டைகர் எடுத்து நம்ம ஜூவில் வச்சாலும் அதோட குணம் அது தான்,
1: அப்படி தான் இருக்கும். இது இன்னொரு இதோட தொடர்பு படுத்தின ஒரு கேள்வி, மனிதன் விலங்குகள் மோதல் அப்படின் போது சில இடத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிஹேவியராக மாறி இருக்குதா அப்படின்றது மனிதர்கள் நிறைய இடத்துல புரிய வைக்கக்கூடிய புரிந்துணர்வு நிகழ்ச்சிகள், இப்போது பள்ளி கல்லூரிகள் அதோடு சேர்ந்து மற்றவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் நடத்துறது உண்டு. அதில் வந்து இப்போ ஒரு சமயத்தில் பார்க்கும்போது, நான் சொல்கிறது கடந்த ஒரு 2 decades, ஒரு 10 ஆண்டுகள்னு வச்சுக்கலாமே, 10-15 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய மாற்றம் எப்படின்னா, ஒரு சமயத்தில் அது ரோடு அது நாலா பக்கமும் 360 degrees அது எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு விலங்குகள் தான் நம்ம காட்டு மாடு மற்ற எல்லாமே பார்க்குறோம். இப்போ வந்து சாலையில் நிறையா பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் எப்படின்னா, அது ஓரமாக தான் இருக்குது. ஓ, இவங்களையெல்லாம் திருத்த முடியாது போல இருக்குது, வண்டி இப்படி தான் போயிட்டுருக்கும் போல இருக்குது, நம்ம தான் ஓரத்தை ஓரமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக தான் இருக்குது, அது சாலை ஓரங்களில் வருது. அதே நேரத்தில் சில இடங்களில் அந்த அனிமல்ஸோட பிஹேவியர் சேஞ்சஸ் நான் இருக்குதா அப்படின்றதுக்காக கேட்குறேன். சில இடத்துல இந்த வெஹிக்கிள்ஸை நிறுத்தியிருக்கும் போது அதை ஸ்பாயில் பண்ணுது, அதை டேமேஜ் பண்ணி அதை வந்து எப்படி டேமேஜ் பண்ணுது, அதை குரங்கை எடுத்துக்கிட்டா மங்கீஸ் எடுத்துக்கிட்டா ஏதோ அது பசிக்கு சாப்பிட்றது போக வந்து பிச்சு போட்டு போகுது, நிறைய ஃபீல்டில் போய் எடுத்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல பிச்சு போட்டு போகுது. அதே நம்ம வாழை தோட்டத்துக்குள்ளே யானை போய் அதை சாப்பிடலனாலும் அதை வந்து டேமேஜ் பண்ணிடுது. இப்போ அது அதோட பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்குதுன்னு சொல்ல முடியுமா?
0: அதான் இப்போது நீங்கள் எலிஃபெண்ட்டுங்கிறது இல்லை, எல்லா அனிமலுக்கும் எப்படின்னா தனக்கு தேவையான உணவு கிடைச்சதுக்கப்புறம் அதை வந்து தொடாது. ஈவன் நீங்கள் டைகரே நல்லா சாப்பிட்ருச்சுன்னா பக்கத்தில் மான் இருந்தாலும் அது திருப்பி தொட போகிறதில்ல, அதுக்கு பசி எடுத்தால் தான் தனக்கு தேவையானதை எடுக்கும். ஸோ நீங்கள் மற்ற விலங்குகளும் அதே மாதிரி தான் பார்க்கணும். தோட்டத்துக்குள்ளே ஒரு எலிஃபெண்ட் இப்போ போகுது, நான் சொன்னேன் இல்லையா ஹை ரிஸ்க் ஹை கெயின், ஹை ரிஸ்க் ஹை கெயினை பொறுத்த வரைக்கும் எலிஃபெண்ட் தன்னோட ஒரு இடத்துக்கு போகுது, நான் சாப்பிட போகிறேன், அது ரொம்ப தெளிவாக போயிட்டு அழகாக எடுத்து சாப்பிட்ணும் இல்லை, தான் ஆல்ரெடி டேஞ்சரில் இருக்கும், ஹை ரிஸ்கில் இருக்கும்னு தெரியும் அதுக்கு. நாங்கள் எப்போ வேணாலும் விரட்டப்படுவோம், எப்போ வேணாலும் தாக்கப்படுவோங்கிறப்போ தனக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் அந்த ஓவர் சைஸ் ஆஃப் பாடியில், வாழைத்தோட்டத்துக்குள்ளே அது கை வைக்கிற அந்த ஹெவி பாடியில் எப்போ வச்சதெல்லாமே விழத்தான் செய்யும். அது நாங்கள் ஹை ரிஸ்கில் இருக்கோம்னு தெரிஞ்சு தான் உள்ளே இறங்குது. ஸோ கிடைச்ச வயதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியும் எனக்கு ரிஸ்க் இல்ல, தெரிஞ்சவன் கொடுப்பான், எந்த டேஞ்சரும் இல்ல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது வந்து இப்போ நீங்கள் கேம்பில் போனால் அதை பார்க்க முடியும், ஏன்னா அது வளர்ப்பு, அது தெரிஞ்சு போச்சு, ரிஸ்க் இல்லை, நம்மளுக்கு கிடைச்சிரும் கைக்குன்னு. பட் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் தன்னோட ரிஸ்க்கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து தான் பசியை ஆத்துறதுக்கு வரப்போ தனக்கு தேவையான எல்லா பகுதியும் மூவ் பண்ணும், தனக்கு ப்ரொடெக்ஷன். நீங்கள் ஒரு ஷிஃப்ட் ஆனாலே ஒரு அரை ஏக்கரை காலி பண்ணிவிடும். ஸோ அந்த ரிஸ்கில் இருக்கிற எல்லா அனிமலும் தன்னோட அலர்ட்னஸை காட்டுறது தான் இதெல்லாம். நீங்கள் மங்கியை பார்த்தீங்கன்னா கொடுத்த வேகத்துக்கு எதெல்லாம் வாயில் வச்சுக்க முடியும் அந்த பவுச்சில்னு பார்க்கும், கடை கடை கடன்னு பிரித்து எடுத்து அது கிடைச்சதெல்லாம் உள்ளே வச்சுக்கும், மீதிக்கு செதர்னா செதர்னு போய் எடுக்க பார்க்காது, இருக்கிறத சேஃப் பண்ணிக்கணும். இப்படி தான் பிஹேவியர். ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேமேஜ் பண்ணது ரோடு சைடு, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 50 meters சேஃப் ஜோன் சொல்லுவோம். ஒரு அனிமலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா எலிஃபெண்டாக இருக்கட்டும் ஆர் எனி அனிமல், இது ஒரு 50 running meters அதான் அந்த இதுக்குள்ளே நீங்கள் சேஃபை விட்டு வெளியேறினீங்கன்னா ஓடி போய்க்கலாம். என்றைக்கு நீங்கள் அந்த 50 meters சேஃப் ஜோனை நெருங்குறீங்களோ அனிமலும் தன்னோட இண்டிகேஷனை காட்டும், இட் வில் கிவ் த கால் அலாம் அலாமிங் கால் ஆர் சம்திங் கொடுக்கும். அது புரிதல் நம்மளுக்கு கிடையாது, நீ ஏன்னா நான் வெஹிக்கிளில் இருக்கேன் நான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு, அது ஒரு உருவமாக தான் பார்க்கும், அதுக்குள்ளே இருக்கிற ஹியூமனையோ உருவம் என்னை நோக்கி வருது. ஸோ அது என் சேஃப் ஜோனுக்குள்ளே குட்டி கூட இருக்கலாம், குட்டி தூரத்தில் இருக்கும் தனியாக இருக்கும், நாம் இதை மட்டும் பார்ப்போம் குட்டியை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது என்ன நினைக்கும், என் குட்டியை தான் பிடிக்க வரும். இப்படி எல்லா விதமான ஆங்கிள்லையும் பார்க்குறப்போ அனிமல் சாதாரணமாக அட்டாக் பண்ணுறதே கிடையாது. மோரோவர் அந்த இடம் போனால் டேஞ்சர்னு தெரிஞ்சு நம்ம போக வேணாம்னு சொல்லுவோம், அதை தாண்டியும் போவாங்க, அப்போ அந்த டேஞ்சருக்கு உள்ளாவாங்க. நான் நிறைய இடத்துல செக் போஸ்ட்லாம் நான் இதை பார்த்துருக்கேன், செக் போஸ்ட் போட்டு இதுக்கு 6 மணிக்கு மேலே போகாதீங்கிறப்போ 6 மணிக்கு மேலே தான் போவாங்க, ஏன்னா அப்போ தான் அனிமலை பார்க்க முடியுங்கிற ஒரு எந்தூசியாசம், நம்ம பார்த்துட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் போவாங்க. ஆனால் எலிஃபெண்ட் அந்த 6 மணிக்கு என்ன பிஹேவியரில் இருக்கும், மேட்டிங் சீசனாக இருந்துச்சுன்னா தன்னோட இணையோட சேர்றதுக்கு எவன் தடங்களாக இருந்தாலும் அது அட்டாக் பண்ண தான் செய்யும். பட் அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது, மஸ்தில் இருக்கும். மஸ்து இருக்கிறப்போ சாதாரண ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கே மஸ்து கண்டுபிடிக்க கஷ்டம், அது லிக்யூட் வர்றப்ப தான் எங்களுக்கே தெரியும் அது மஸ்து. ஆனால் அது லிக்யூட் வராமலே மஸ்தில் இருக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ நெருங்கினாலும் அதோட பிஹேவியர் ஒரிஜினலாக காட்டிடும். அதனால் மக்கள் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு முக்கியமான மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இருக்கு, முக்கியமான ஒரு 5-6 அனிமலை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அனிமலை இன்டென்சிவாக வந்து என்னை அடிக்கணும், எனக்கும் கணேசனுக்கும் பிரச்சனை, கணேசன் விட்டோ உடைக்கணும் இப்படியெல்லாம் வராது, அது தெளிவாக இருக்கும். தனக்கு தேவையான சாப்பாடுக்க சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இதை நீங்கள் நல்லபடியாக பார்க்கணுன்னா நிறைய ட்ரைபல்ஸ் இருக்காங்க, நீங்கள் ட்ரைபலை பார்த்தீங்கன்னா காட்டில் தான் வாழ்கிறாங்க, அவங்க வீடெல்லாம் இங்கே தான் இருக்குது, அவங்களும் விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க எந்த நாளும் எப்பவும் வந்து எங்ககிட்ட எனக்கு இத்தனை பிரச்சனையாயிடுச்சு எலிஃபண்ட் இதெல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னு எனக்கு கேட்க மாட்டாங்க. நான் அவங்கள போய் நேரில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க விவசாயம் பண்ணிட்டுன்னு கேட்குறப்போ, நீங்கள் திருநெல்வேலியில் காணி ட்ரைபல்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்பவுமே சித்தர்களோட மகன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு 6 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்குன்னா 1 ஏக்கர் சவுத் யானை வர்ற பகுதியில் அனிமல் வர்ற பகுதி ஒரு கார்னரை அதுக்குன்னு விட்டுருவாங்க விநாயகருக்கானது அப்படின்னு சொல்லி, மீதி 4 ஏக்கர் அவங்க தங்களுக்காக வச்சுக்கோங்க, அது வரும் அந்த 1 ஏக்கரில் சாப்பிடும் போயிடும். அவங்க யானைக்காக தன்னோட 1 ஏக்கரை இழக்கிறாங்க, மீதி 4 ஏக்கரை அது விட்டுட்டு போகுது. இந்த புரிதல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் வேணும், ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து வாழ்கிறது அங்கே பார்க்க முடியும், அது வேணும். அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை.
1: சார், நிறையா அதாவது கேள்விகள் நிறையா இருந்தது, நீங்கள்
0: கேளுங்க. நீங்கள்
1: முக்கியமான கேள்விகள் வந்து இது கண்டிப்பாக அது மனித வனவிலங்குகள் மோதலை பற்றி அது கேட்காமையும் இருக்க முடியாது, பட் இது சொல்யூஷன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்றதோட நம்ம அதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: ரைட்டு. நீங்கள் ஃபவுண்டேஷன் எங்கே ஆரம்பிக்கணும்னா ஸ்கூலில் தான். நான் ஸ்கூலில் அந்த அளவுக்கு
1: ஜென்ரேஷனுக்கு
0: ஆமாம் ஸ்கூலில் தான் அது சொல்லி கொடுக்கணும். நான் அந்த அளவுக்கு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் பற்றி படிக்காத ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தில் சேர்க்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு, ஏன்னா எல்லா இடத்துலையும் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் புரிதல் வேணுங்கிறது. ஸோ அது ஸ்கூலில் சேர்க்குறப்போ இது பெட்டராக மாறும், ஃப்யூச்சருக்கு இது ரொம்ப முக்கியமான வேலை. செல்ஃபாக அவேர்னஸ் ஆகணும், செல்ஃபாக கன்சர்வேஷன் மைண்டு வந்தால் மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும்.
1: கண்டிப்பாக இப்போ நம்ம பேசுகிறதுலேருந்து புரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சருக்கு இது மனிதனுடைய அதாவது அது தண்ணீர் ஆதாரமும் வனப்பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய முக்கியமாக பேசிக்காக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே நமக்கு அது தான். தண்ணி எங்கே கிடைக்கிது, ஒரு நேஷனில் 33% 33% மினிமம் ஃபாரஸ்ட் இருந்தால் தான் வந்து அந்த கண்ட்ரி கொஞ்சம் வெல்த்தி கண்ட்ரியாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கு இது முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது. அதனால் அதை புரிஞ்சு நடக்கணும். குறிப்பாக அந்த மாதிரி மவுண்டனில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து அதில் பற்றின அந்த புரிந்துணர்வை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றத நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: நான் என்னோடய எடுத்துக்காட்டோடு நான் முடிக்கிறேன். நான் வந்து ஒரு ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு தண்ணிக்கு பஞ்ச போட்ட ஒரு ஊர். நான் ஒரு குடம் தண்ணி எடுக்கணும்னா 8 kilometers சைக்கிளில் போவேன். எங்களுக்கு தண்ணி வரணும்னா மேகமலையில் மழை பெஞ்சால் அந்த தண்ணி வைகையாராக வரும். ஆனால் அந்த மேகமலை பகுதியே ஃபுல்லாக என்க்ரோச்மெண்ட் ஆகிறப்போ மக்கள் மரங்களை வெட்டி அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறப்போ வைகையில் வருஷா வருஷம் வந்த தண்ணி 5 வருஷத்துக்கோ இல்லை வராமலோ போக ஆரம்பிச்சிது. இப்போது அந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக் விருதுநகரில் இருக்கிற அவங்களுக்கெல்லாம் தண்ணியே கிடைக்காம போகிறது காரணம் என்னாச்சு, மலைப்பகுதியில் இருக்கிற மரங்களும் அங்கே இருக்கிற வனங்களும் அழிக்கப்பட்டுச்சு. இப்போ இது யாரை ப்ளேம் பண்ண முடியும், தண்ணி கிடைக்காம போனவன் தான் கஷ்டப்படுறான். அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு தண்ணி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கிடைச்சிருது, ஆனால் கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கு. ஸோ இந்த புரிதல் நம்ம எல்லாருக்கும், அது தண்ணிங்கிறது ஒரு காமனான ப்ராப்பர்ட்டி, அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்போது அதுக்கு வனம் வேணும், வனங்கிறது இருந்தால் தான் இந்த விஷயங்கள்லாம் சால்வ் ஆகும்.
1: அதே நேரத்தில் கல்லூரிகள் மாணவர்களுக்கிடையே நிறைய போட்டிகள், இதை பற்றின அந்த விழிப்புணர்வு புரிந்துணர்வு நிகழ்ச்சிகளும், குறிப்பாக அந்த மாதிரி ஒரு டைகர் டே, எலிஃபண்ட் டே, அப்புறம் மற்ற அந்த மாதிரி ஸ்பெஷல் டே வரும்போது இது பற்றின அந்த விளக்கங்களும் புரிந்துணர்வு நிகழ்ச்சிகளும் நிறைய அந்த சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராமெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் இப்போது நம்ம கேட்கணும் அப்படின்னா, இதை நம்ம நீலகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய, அதாவது மனம் சார்ந்த பகுதியை பார்க்கறதுக்கு அப்படின்போது எல்லாருக்குமே வந்து இப்போது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு தீவிரமாக அதை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வராங்க.
0: ஆமாம்,
1: மலைப்பகுதி அது ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா, சம்மர் டைமில் வெயிலோடைய அந்த தாக்கத்தை அட்லீஸ்ட் ஒரு நாளாகவும் இந்த இடங்களில் போய் இருந்துட்டு வந்தால் அது நேச்சுரலாக அவங்களுக்கு ஒரு மனநிறைவை தருது. அதே நேரத்தில் கிளைமேட்டும் அவங்களுக்கு எண்ணத்துலேருந்து ஃபிசிக்கலி சைக்காலஜிக்கலி அதனுடைய சேஞ்சஸ் அவங்க உணர்கிறாங்க அப்படின்றத தான் எல்லாம் முக்கியமாக, அது உண்மையும் கூட. ஸோ இப்படி வரவங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்குது, அதில் வந்து நம்ம இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்களும் என்ஜாய் பண்ணலாம், அதே நேரத்தில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள்.
0: அதாவது நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பரில் வருது, அரசாங்கமும் நிறைய முன்னெடுப்பு நடத்தி பண்ணுறாங்க, அது இல்லாமல் நீதிமன்றங்களும் நிறைய ஆணைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஊட்டிங்கிறது ரொம்ப சின்ன பகுதி, இங்கே நீங்கள் ஒரு 500 வெஹிக்கிள் நிற்கலாம் அப்படின்னா, நீங்கள் 1000 வெஹிக்கிள் வைக்கிறப்போ வந்து நிற்கிறப்போ அதுக்கு தேவையான தண்ணியிலேருந்து இட வசதி தேவைப்படுறப்போ மொதல் பாதிக்கப்படுறது இங்கே இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் தான். ஸோ அதை மொதல் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷத்துக்காக 3 நாளோ 4 நாளோ வந்தாலும் நம்ம கொண்டு வர அத்தனை குப்பையும் மேலே இங்கே இருக்கிற ஊட்டியில் தான் கூட்டிடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் செக் போஸ்ட்டில் நாங்கள் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே ஒன் டைம் யூசேஜ் பிளாஸ்டிக் தான், அது எங்கே போய் டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை, அவ்வளோ கலெக்ட் பண்ணுறோம். ஸோ வர்ற சிட்டிசன் யாராக இருந்தாலும், மக்கள் யாராக இருந்தாலும், அந்த ஒன் டைம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் அவங்க செல்ஃபாக இருக்கிற வாட்டர் கேனை கொண்டு வந்து தண்ணியை ஃபில் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இதுவே ஒரு இந்த ஒரு செயல், இப்போ நான் சொல்கிற அந்த வாட்டர் கேனை மட்டும் யூஸ் பண்ணாமல் அவங்களோட ஓன் வாட்டர் கேனில் தண்ணி ஃபில் பண்ணி குடித்தாலே ஊட்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து சால்வ் ஆகும். ஏன்னா கொட்டுற அத்தனை பிளாஸ்டிக்கும் வாட்டர் பாட்டிலும் ஒன்று தெருவில் இருக்கும் இல்லை காட்டில் இருக்கும், அது எப்படி அனிமல் வந்து அதை சாப்பிட தான் வரும், அந்த தண்ணியோ அது என்ன பாட்டில் பார்க்கும். அது இல்லாமல் கண்ணாடி பாட்டிலும் தூக்கி போடுறாங்க, அவ்வளோ பெரிய யானையெல்லாம் மிதிச்சிச்சின்னா அது கண்டிப்பாக இறக்குறதே ஒரு ஆப்ஷன், நடக்க முடியாமல் யானை இருந்துச்சுனாலே இறந்து போயிடும். செகண்டு வந்து நிறைய ஆணைகள் வந்து பிறப்பித்தாலும் மக்கள் அந்த சீசனுக்கு அத்தனை பேர் வர்றது வந்து இதுக்கு உகந்தான கேரியிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், ஒரு நிலத்தில் இவ்வளோதான் தாங்குகிற சக்தி இருக்குது, அதை தாண்டி போகிறப்போ அதில் அழிவு அதுக்கான மண் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகும், நம்ம செய்கிற அத்தனை செயல்களும் அதை பாதிப்பை உருவாக்கிட்டுருக்கோம். ஒரு சின்ன கம்பேரிசன், நான் சிம்லா இப்போ ரீசெண்டாக போயிட்டு ஊட்டியை கம்பேர் பண்ணேன், ஒரே ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது, ஆனால் அங்கே பாப்புலேஷனுக்கும் அங்கே இருக்கிற ரிசார்ட்டு அங்கே இருக்கிற க்ரௌடடுக்கு ஊட்டி எவ்வளோ ஃபார் பெட்டர்னு தோணுச்சு. ஏன்னா அங்கே அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்க, இங்கே அட்லீஸ்ட்டு கொஞ்சம் சென்சிடைசனோட மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் இப்போவே சம்மரில் கண்ணாப்னான்னு டெம்பரேச்சர் ஏறிடுச்சு,
1: அதே மாதிரி டார்ஜிலிங்கும் அதே மாதிரி
0: ஏறிடுச்சு, நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். முசோரி போனீங்கன்னா அவ்வளோ ஹாட்டாக இருக்குது, ப்ளஸ் சிம்லாவும் அவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னா ஊட்டி இப்போ கூலிங்காக இருக்குங்கிறது நான் அதை இப்படி பார்க்குறேன். பரவாயில்ல, நம்ம மக்கள் இந்த அளவுக்கு சென்சிடைசேஷனில் இருக்காங்க, ஆனால் அங்கே அப்படி இல்லை. இந்த மாதிரி டிராஸ்டிக் டிஃப்ரென்சஸ் எங்களால் கண்டுபிடிக்கும். தேர்ட் என்னென்னா, அனிமல் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதை பார்க்குறதோட அப்படியே கடந்து போகணும், அங்கே நின்று அதோட க்ளோஸ்னஸில் போகணுங்கிற அந்த என்தூசியாசம் தான் அனிமலுக்கும் மனிதனுக்கும் நடக்கிற பிரச்சனை காரணம். தேர்ட் என்னென்னா, மேக்ஸிமம் குழந்தைங்களை காட்டணுங்கிறது தான், எது காட்டணும் அந்த அவேர்னஸ் வரணும், அவங்க இந்த அசட்ஸை நாங்கள் விட்டுட்டு போகிறோம், இந்த மாதிரி வனவிலங்குகள்லாம் இதுக்கு முக்கியம்னு அதை பார்த்துட்டு அவங்க சென்சிட்டைஸ் ஆகணும், அதை வந்து மகிழ்ச்சியாக பார்க்குறதோட நிப்பாட்டணுமே தவிர. இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், மொபைல் ஃபோனோட யூசேஜ் வந்து அதிகமாக யூஸ் ஆகிறது காரணமே நம்ம அட்வர்டைஸ் பண்ணணும் நம்மளன்னு, ஆனால் அது பயம் தெரியாமல் க்ளோஸில் போகிறப்ப தான் இந்த இன்சிடென்ட் நிறைய நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்க தவிர்க்கணும், மக்கள் சேஃப்டியாக போகணுங்கிறதுக்கு தான் அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகளோட அந்த டூரிசமை வந்து ஈக்கோ டூரிசம் மாடலை பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ஒரு பகுதியில் 20% 40 வெஹிக்கிள் தான் போகணும்னு சொல்கிறேன், 40 வெஹிக்கிள் கிடைக்கிறதுனா கிடைக்கும். எங்களுக்கு போயே ஆகணும் ப்ரெஷர் பண்ணாமல் ஓகே இன்றைக்கி இல்லைனா அடுத்த சீசனில் பார்த்துக்கலான்னு அந்த மனநிறைவோடு போகிறது பெட்டர். நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே டேமேஜ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற அனிமலும் பாதிக்கப்படும், மக்களும் பாதிக்கப்படுவாங்க.
1: நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு விரிவாக இன்னும் ஆழமாக யோசிக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது என்ன நீங்கள் சொல்லும்போது. ஏன்னா நீண்ட நாட்களாக இப்போ நம்மளும் நிறையா நீலகிரி மாவட்டத்தில் முதல்ல ஹில் ஏரியா டெவலப்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஷோலா அஃபாரஸ்ட்ரேஷன் நிறையா திட்டங்களை அவங்க வந்து செயல்படுத்திட்டு விழிப்புணர்வு, அதாவது ஒரு என்ஜிஓ ஆகட்டும், சமூக ஆர்வலர்கள் அவர்களுடைய ஈடுபாடும் இருக்குது. அவர்களுடைய ஈடுபாடு இதில் இந்த ரோலில் சில இடங்களில் அவங்க செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி போகிறாங்க. அவங்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகளும் நியாயமான கேள்விகள், அதெல்லாம் கூட நிறைய கேட்கணும்னு யோசிச்சேன். ஆனால் நம்மளுடைய நேரம் பற்றாக்குறை. இப்போ வாட்டர் பாட்டில், நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில், அதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, இதை இது பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் அதை வாட்டர் பாட்டில் தான் அதிகமாக இருக்குது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் யூசேஜ், பாட்டில்ஸு, ஆல்கஹால் யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போடுற அந்த பாட்டில்ஸு, இது இந்த மாதிரி நிறைய இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இன்னும் தீவிரமாக ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு செயல்படணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி டார்ஜிலிங் இந்தியாவிலேயே 3 இடங்களுக்கு அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபண்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. காசிரங்கா, டார்ஜிலிங்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி சிம்லா, இந்த மாதிரி இடங்களில் நீலகிரிக்கு ஒரு காலத்தில் நிறையா அந்த மாதிரி வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டு அது வந்து அதில் கொஞ்சம் நிறையா இது பண்ணாங்க. ஸோ இதில் வந்து இதை வந்து ரொம்ப தீவிர முனைப்போடு செயல்படணும் அப்படின்றது தான் நமக்கு எழக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீங்க, அதனால் பங்கேற்று பல முக்கியமான விஷயங்களெல்லாம் சொன்னீங்க. மனித விலங்குகள் மோதல் பற்றி இதனுடைய, அதாவது இதனுடைய நம்ம இந்த நீலகிரி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் அது நம்ம அந்த அளவுக்கு ஒரு சென்சிடைஸ் பண்ணல அப்படின்னா இது இன்னும் மோசமாக இருக்கும். ஒரே ஒரு கேள்வியோடு நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தலக்குந்தா பகுதியில் அந்த ஒரு டேம் இருக்குது, அதில் அது ஒரு நீராதாரம், அப்போது கழிவு நீரும் இதை இது இது இதனுடைய திட்டம் ஏதாவது சொல்ல முடியுங்க சார்? ஏன்னா மெயின் ரோடு அது, ஹைவேஸில் இருக்கக்கூடியது,
0: அது இன்னொரு டிஎஃப்ஓ பார்க்குறாங்க. டிஎஃப்ஓ ஊட்டியில் இருக்கிறவங்க தான் அது இது பண்ணுறாங்க. என்னது கோருங்கிறனால, பட் ஜென்ரலாக சொல்கிறேன், ஊட்டியில் பொறுத்த வரைக்கும் நீராதாரத்தோட மெயின் ஏரியாவே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த ஏரியாவை சரியாக பாதுகாத்தா மட்டும்தான், அதுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் நீங்கள் சொன்னது 33% நாங்கள் அட்டைன் பண்ணுறப்போ இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்காது, வாட்டர் கிடைக்கும். வாட்டர் கன்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஊட்டி ஃபார் பெட்டர். ஏன்னா நான் நிறைய டிஸ்ட்ரிக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், உங்கள் ஊட்டியில் கிடைக்கிற வாட்டரோட குவாலிட்டி தண்ணி மற்ற இடத்துல கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த மக்கள் புரிதலுக்கு நல்லாவே இருந்திருக்காங்க அந்த காலத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தோடா மக்கள், மக்கள் கீழே இருக்கிற ட்ரைபல்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா தண்ணியை தனியாக சேமிக்கிற திறமை அவங்களுக்கு தெரியுது, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மீனை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், இந்த அளவுக்கெல்லாம் திறமையாக இருக்கிறவங்க தான். என்ன ஆகுதுன்னா அதிகமான மக்களோட வரவு இங்கே அதிகமாக அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, அவங்களோட வாழ்க்கையோட லெவல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் அதை எதிர்பார்த்து இவங்களும் மாறுறாங்க. மாறுறப்ப அவங்களோட நேச்சரோட பைண்டான ஒரு வாழ்க்கை மாறுது. நீங்கள் வாட்டர் கன்சர்வேஷன் அந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பகுதி மேலே போகிறப்பவே தெரிஞ்சிடும் இந்த பலகாலத்தோட ஸ்ட்ரக்சர் இன்னும் நல்லாவே பயன்பாட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட இது என்னென்னா புரியணும் மொதல், நம்ம எந்த அளவுக்கு இந்த வாட்டரை கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாரஸ்ட் கன்சர்வ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் டைரக்ட் லிங்க்லேயே இருக்கிறது.
1: நிறைவாக கரெக்டான ஒரு பதில் சொல்லிட்டு, ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் எடுக்கிற டெசிஷன் தான் அது எல்லா ஒரு ஒரு யூனிட்டியாக எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனாக மாறும். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு ரொம்ப நன்றி சார். நிலையத்தின் சார்பிலும் நேர்களின் சார்பிலும் உங்களுக்கு நன்றி.
0: அனைத்து மக்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் எங்களோட நன்றிகள். முதுமலை புலிகள் காப்பகம் சார்பாக.

நேயர்கள் இதுவரை ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடு குறித்து முதுமலை வனவிலங்கு புலிகள் காப்பக துணை இயக்குனர் எம்ஜி கணேசன் ஐஎஃப்எஸ் அவர்கள் பங்கு பெற்ற நேரடி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. 2029 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மறைமுக மின்கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புடாவையில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 4:02. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில குயிஸ் வித் க்ளூஸ் ஜிகே. நேயர்களே, நிகழ்ச்சியில பொது அறிவு வினா, அதற்கான சின்ன சின்ன க்ளூஸ் எல்லாம் கொடுப்போம். அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நேயர்கள் பங்கேற்க வேண்டிய தொலைபேசி எண்கள், தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-9090-1018, 9342-9090-1018 மற்றும் 8300-0019-1018. தொலைபேசி எண்கள் 0423 என்ற இணைப்பெண்ணோடு 2966-7881 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம்.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியோட முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா நிறைவித்தா சகோதரிக்கு மாலை வணக்கம். பெருந்து பாலன்.
0: பாலன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் பாலன் சார். ஓகே,
1: உங்களுக்கு அனைவரின் நலம் நாதம் நண்பன்.
0: ஓகே, உங்களுடைய நலத்தையும் நாங்கள் நாடுறோம். ஓகேங்களா? ஓகே, சொல்லுங்க சார், உங்களுக்கான க்வெஸ்சன் ரெடியா இருக்கு, கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்கம்மா.
0: ஓகே, குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்?
1: அண்ணா வள்ளியப்பா.
0: ஷியூரா தெரியுமா?
1: அதான் நினைங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நினைக்கிறேன்.
0: உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நினைக்கிறீங்களா? ரத்தம் உறைதலுக்கு தேவைப்படும் விட்டமின் எது? ரத்தம் உறைதலுக்கான விட்டமின், நிறைய விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா? ஆப்ஷன் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் எல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
1: விட்டமின் டி.
0: தப்பு, தவறு.
1: எனக்கு சரி அதுல தெரியல, இருந்தாலும் ஒரு அனுமானமா தான் சொன்னேன். வாய்ப்புக்கு நன்றி.

0: ஓகேங்க, ரொம்ப நன்றி. அடுத்த
1: அடுத்த
0: காலர்.
1: நேரத்தில் நீங்க சொல்லும்போது நான் பதில் தெரிஞ்சுக்கிறேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
1: பொது அறிவு மூலமா நான் பல தெரியாத தகவலை தெரிய வைக்கும் ஊட்டி பண்பலைக்கு நன்றி.
0: நன்றி சார் உங்களுக்கும். நேர்களை எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜிகே வித் க்ளூஸ் அப்படின்னு க்ளூஸ் கொடுப்போம், இல்லாட்டி ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கே இருந்துங்க?
2: கான்செப்ட் செலவாக்கி பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே, கேள்வி கேட்டலாமா?
2: கேளுங்க மேடம்.
0: ஓகே, ரத்தம் உறைதலுக்கான விட்டமின் எதுங்க? ரத்தம் உறையிறதுக்கு தேவைப்படுற ஒரு விட்டமின், விட்டமின் ஏ வா பி ஆ சி ஆ? ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாமா? விட்டமின் ஏ பி சி கே.
2: சிங் மேடம்.
0: சியா?
2: ஆமாங்க மேடம்.
0: கன்ஃபார்மா தெரியுமா?
2: அதேதான் மேடம்.
0: ஓகே, தவறான பதில்ங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர்?
2: ராமர் பிள்ளை.
0: தவறு.
2: அவர்தான் மேடம்.
0: இல்ல, முதல் இந்தியர்.
2: அதாங்க மேடம்,
0: இந்தியர் தமிழர் கேக்கலங்க, முதல் இந்தியர்.
2: கிடையாது.
0: வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேம்.
0: ஓகே தீபா, ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன் மேம்.
0: ஓகே, ரத்தம் உறைதலுக்கான விட்டமின் எதுங்க?
3: விட்டமின் கேங்களா?
0: ஆமாங்க, சூப்பர். ஓகே, நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்?
3: ரவீந்திரநாத் தாகூர் மேம், கீதாஞ்சி காக வாங்கினாரு, கீதாஞ்சலி அப்படிங்கிற புக்குக்காக.
0: தீபா வந்து கிளாப் வாங்காம போகிறதுல தீபாவை ட்விஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன். தீபா வந்து பயங்கர ஃப்ளோல இருக்கீங்க, பயங்கர ஃபார்ம்ல இருக்கீங்க நீங்க. ஓகே தீபா, உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான க்வெஸ்சன் நான் நினைக்கிறேன். ஓகே கேக்குறேன். விண்வெளிக்கு முதன் முதலில் சென்ற பெண் நாயின் பெயர் தெரியுங்களா?
3: க்ளூ மேம் ஏதாவது?
0: அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட பேர், ஒரு ஃபேமஸான தமிழ் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட பெயர் வரும்.
3: தமிழ் ப்ரொடக்ஷன்,
0: தமிழ் ஃபிலிம் ப்ரொடக்ஷனோட நேம் வரும். ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க அது வரைக்கும் ஒரு ரெண்டு க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அதுக்காக ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ சோ மச் தீபா.
3: தேங்க்யூ.
0: ஓகே, நேர்களை தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஜிகே குயிஸ் வித் க்ளூஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக ரெடியா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. எதிரும் புதிரும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் குயிஸ் வித் க்ளூஸ், பொது அறிவு வினா விடை வினா மற்றும் அதற்குரிய க்ளூக்கெல்லாம் கொடுக்கப்படும். நேயர்கள் அப்படியே ஆர்வமாக வந்துகிட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் கூட லைனில் இருக்கார், அவருடையும் பேசிடலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம். சந்திரசேகர் திருப்பூர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், ரெடியா இருக்கீங்களா?

0: ரெடியா இருக்கேன்.
1: சார், இதுக்கு முன்னாடி நேயர்கிட்ட கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு? ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா? விண்வெளிக்கு முதன் முதலில் சென்ற பெண் நாயின் பெயர் என்ன? விண்வெளிக்கு முதன் முதலில் சென்ற, அதுதான், அது ப்ரொடக்ஷன், அது வந்து ஒரு ஃபேமஸான ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட நேம், தமிழ் சினிமாவோட ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம். இல்ல இல்ல, சரி ஓகே, அடுத்த க்வெஸ்சன் கேட்கலாமா? அது ட்ரை பண்றீங்களா? ஓகே, உடம்பில் உள்ள எலும்புகளில் மிக நீளமானது? ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாமா? தொடை எலும்பு, கால் எலும்பு, கை எலும்பு, மூட்டெலும்பு.
0: மூட்டெலும்பு
1: இல்லைங்க, தவறு. ஓகே, அடுத்தது ட்ரை பண்றீங்களா இல்ல அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே, ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். ஓகே, நேயர்கள் லைன் வந்துட்டே இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க. சந்திரசேகர், ரெடியா இருக்கீங்களா?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர், ரெடியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓகே, ரெடியா இருக்கேன், கேட்கலாமா?
2: போலாம் மேம்.
1: ஓகே, விண்வெளிக்கு முதன் முதலில் சென்ற பெண் நாயின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க, இதுக்கு வந்து க்ளூ தான் கொடுக்கறேன். அது வந்து ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் நேம், ஒரு ஃபேமஸான தமிழ் ப்ரொடக்ஷன். கரெக்ட். ஓகே, கிளாப் கொடுத்துடலாம். அடுத்த
2: க்வெஸ்சன்.
1: உடம்பில் உள்ள, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? உடம்பில் உள்ள எலும்புகளில் மிக நீளமானது? சந்திரசேகர், அடுத்த நேருக்கு வாய்ப்பு. ஆமா,
2: அவ்வளவுதான்.
1: அப்ப நெக்ஸ்ட் அவுட் ஆயிருவீங்க, பரவாயில்லையா?
2: ஹலோ,
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
3: வடவல்லின் செல்வம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா? உடம்பில் உள்ள எலும்புகளில் மிக நீளமானது என்னன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு வாட்ஸ்அப்லயும் பதில் சொல்லியிருக்காங்க. கனியூர் அண்ணாதுரை பதில் சொல்லியிருக்காரு, தொடை எலும்பு அப்படின்னு. அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்டலாமா? கஷ்டமான க்வெஸ்சன் கேட்கலாமா இல்ல எப்படி? இலைகளுக்கு அந்த பச்சையான நிறத்தை தருவது, அதுக்கு வந்து ஒரு அறிவியல் பெயர் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? கோலப்பொடிங்களா
3: மேடம்?
1: என்னங்க பேசுறீங்க? இலைகளுக்கு நிறத்தை தருவது, தரும் பொருள்
3: என்ன?
1: குளோரோஃபில். கரெக்ட். யார் சொல்லி கொடுத்தாங்க?
3: இல்லைங்க மேடம், அப்படியே யோசனை பண்ணி பாத்துங்க மேடம்.
1: யோசனை பண்ண மாதிரி தெரியலையா? வேற ஏதோ கோலப்படின்னு ஏதோ பேச்சு வந்துச்சு.
3: இல்லைங்க மேடம், அவங்க என் பாப்பா சொல்லிட்டு இருந்தாங்களா?
1: அப்படியா,
3: அதுதே சொல்லிட்டு மேடம்.
1: சரி சரி, ஓகே. ராமகிருஷ்ணன் கொளம், தேங்க்யூ, உங்களுக்கு வந்து ஒரு கிளாப் கொடுத்துடலாம். அடுத்த க்வெஸ்சன் கூட கேட்டுறேன். ஓகே, கபடி விளையாட்டு தோன்றிய நாடு?
3: கபடி
1: தோன்றிய நாடு எதுன்னு தெரியுமா? பாகிஸ்தான், ஜப்பான், இந்தியா, சீனா?
3: இந்தியாவும் மேடம்.
1: நல்லா தெரியுமா? யோசிச்சு சொல்லுங்க.
3: நல்லா தெரியும்.
1: நல்லா யோசிங்க.
3: பாகிஸ்தான் மேடம்.
1: நல்லா யோசிங்க. உடனே பாகிஸ்தானுக்கு போயிட்டீங்களா?
3: ஆமா மேடம்.
1: சரி, இப்போ கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. என்ன, இந்தியாவா பாகிஸ்தானா? இந்தியாவா பாகிஸ்தானா? கரெக்டா நான் சொல்லுங்க. இந்தியா தான் தோணுது. அப்ப இந்தியாவே லைக் குடுத்துடலாமா? லாக் குடுத்துடலாமா? சரி, அப்ப உங்களுக்கு ஒரு கிளாப் குடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச்ங்க. ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான்ல இருந்து, அவரும் அந்த இலைகள் அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காரு, குளோரோஃபில் அப்படின்னு. இன்னும் ரெண்டு நேயர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்களும் நிறைய, யார், பரிமலா தேவி அவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க, அப்புறம் சத்யநாராயணன் அவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்த நேயர் கூட கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ.
0: The number you are calling is temporarily out of service.
1: Hello, vanakkam.
4: Hello, hello. Vanakkam, madam.
1: என்னங்க உங்க ஹாலோ ஆகுது?
4: வெளியே வந்துட்டேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். எங்க இருந்தீங்க?
4: தூத்துக்குடி அயன்ராஜ் மேடம்.
1: அயன்ராஜ், ஓகே. நீங்க எங்க இருந்தீங்க?
4: நான் கடையில இருந்தேன் மேடம், மளிகை கடையில. 6 மணிக்கு இருந்து சேல்ஸ் பண்ணி இருந்தேன்.
1: அப்படியா? சரி, ஓகே. ரெடியா இருக்கீங்களா? க்வெஸ்சன் கேட்டலாமா?
4: கேளுங்க மேடம்.
1: ஓகே, மருத்துவத்தில் மிகவும் பயன்படும் ஒரு மரம்?
4: யூகாலிப்டஸ் மரம்.
1: இல்லைங்க, மிகவும் பயன்படும் ஒரு மரம். அது தைலம் தயாரிக்க மட்டும்தானே பயன்படுது? எல்லா மேக்சிமம் இது மருத்துவத்தில் பயன்படுற ஒரு மரம்.
4: வேப்ப மரங்களா?
1: மரங்களாவா இல்ல மரமா?
4: வேப்ப மரம். வேப்ப மரம்.
1: ஷோரா தெரியுமா?
4: தெரியும் மேடம்.
1: ஓகே ஓகே, அப்ப கிளாப் குடுத்துடலாம். ஓகேங்க, மைசூர் புலி என்று அழைக்கப்பட்டவர் யார்?
4: மைசூர் புலி. இரண்டாம் அலெக்சாண்டர்.
1: அடடா, அலெக்சாண்டருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? நெப்போலியனா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் சொல்றீங்க. இல்ல, இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. இது வந்து ஆப்ஷன் க்வெஸ்சன் தான் உங்களுக்கு. சரி, வேற இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறேன். காதல் கிரகம் என்று அழைக்கப்படும் கோள் எது? நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறேன் இதுக்கு. வியாழன், வெள்ளி, வீனஸ், நிலா.
4: வீனஸ் மேடம்.
1: ஷோரா தெரியுமா?
4: தெரியும் மேடம்.
1: ஷோரா தெரியுமா? 100%? நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நிறைய நேயர்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுல நிறைய பேர், சத்யநாராயணன், ராமகிருஷ்ணன், பரிமலா தேவி, அண்ணாதுரை, கிருஷ்ணமூர்த்தி நாகர்கோவில்லிருந்து நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த க்வெஸ்சன் அடுத்த நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்ல கேட்டு வந்துடலாம். ஸ்டேடியம் ODFM 101.8 எதிரும் புதிரும்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் இப்போ சரியா 4:33 ஆயிடுச்சு. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜி கே வித் க்ளோஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய நேர்கள் ரொம்ப ஆர்வமா பங்கேற்றுட்டு இருக்காங்க, நிறைய ஆன்சர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். அஞ்சல் துறையில் உபயோகிக்கப்படும் பின்கோடு என்பதன் விரிவாக்கம் என்ன? பின்கோடுன்னு நம்ம யூஸ் பண்றோம்ல, அதோட விரிவாக்கம் என்னன்னு தெரியுங்களா? உப்பை விரும்பி சாப்பிடும் விலங்கு எது? ட்ரை பண்ணுங்க. உப்பை விரும்பி சாப்பிடும் விலங்கு, அதுக்கு வந்து க்ளூ என்னன்னா, அந்த விலங்கு உடம்புல வந்து முள்ளு முள்ளா இருக்கும், அந்த முள்ளை வச்சு தான் அதோட பேரு.
1: முள்ளம்பண்ணிங்களா?
0: ஷோரா தெரியுமா?
1: அது முள்ளு முள்ள இருக்குது, முள்ளம்பண்ணிதானே.
0: அது தவிர வேற எதுவும் வராதுல்ல முள்ளுல?
1: வராது.
0: ஓகே, அப்ப கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். பரிமளா தேவி கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பின்கோடு என்பதன் விரிவாக்கம் போஸ்டல் இண்டெக்ஸ் கோட் அப்படின்னு. ஓகே, பரிமளா தேவிக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்ததா ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டான், அவரும்

0: சரியான ஆன்சர் சொல்லியிருக்கார். வாட்ஸ்அப்பில் அவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த நேயர், ஹலோ. ஹலோ, வணக்கம்.
1: கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, சரவணன்.
0: சரவணன், கேக்குதுங்களா?
1: கேக்குது, கேக்குது, சொல்லுங்க.
0: கொஞ்சம் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்களேன்.
1: பண்ணிடுச்சு.
0: எக்கோ அடிக்குது. ஓகேவா?
1: ஓகே.
0: இல்ல, இன்னும் எனக்கு கேக்குது, என்னோட வாய்ஸே கேக்குது.
1: சொல்லுங்க.
0: ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கு, சொல்லுங்க.
0: ஓகே. யாருடைய ஆட்சி காலத்தில் குடவோலை முறை நடைமுறையில் இருந்தது?
1: அக்பரா, மௌரியர், அசோகர்.
0: சேர, சோழர், பாண்டியர் சொல்லுவோம்ல, அந்த மூணு பேர்ல யாருடைய ஆட்சி காலம் சொல்லுங்க.
1: சேரன்.
0: மூன்று மன்னர்கள், சேரன், சோழர், பாண்டியர். சேரரா?
1: சேரன் சேரன் தான்
0: நினைக்கிறீங்களா? சரி, ஓகே, அது தவறான பதில். அடுத்த க்வெஸ்சன் ட்ரை பண்றீங்களா?
1: சொல்லுங்க.
0: பூமிக்கு சொந்தமான இயற்கை விண்வெளி கோள் இது?
1: பூமிக்கு சொந்தமான இயற்கை விண்வெளி? ஒன்பது கிரகங்கள் ஒண்ணுங்களா?
0: அதுதான் எதுன்னு கேக்குறீங்க. சரி, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறேன். வியாழன், வெள்ளி, புதன், நிலவு. இந்த மூணு மூணு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறேன். புதன், வியாழன், வெள்ளி, நிலவு. பூமிக்கு சொந்தமான இயற்கையான விண்வெளிக்கோள்.
1: விண்வெளிக்கோள் வந்து வியாழன் தானுங்க.
0: வியாழனா? ஓகே, தவறான பதிலுங்க.
1: சந்திரனுங்களா?
0: இல்ல இல்லங்க, தவறு. அடுத்த க்வெஸ்சன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் ட்ரை பண்றீங்களா? தேரையை பயன்படுத்துகின்றனர் சீனா, ஜப்பான், இந்தியா, பாகிஸ்தான்? சைனாவா? சீனா, சீன மருத்துவத்தில். ஓகே, ஷூர்
1: தானே?
0: ஓகே, அப்ப கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, தேங்க் யூ. ஆமாங்க, தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ சோ மச்.
0: மதுரை சோ சோமசுந்தரம்மா, சண்முகசுந்தரம், மணிநகரம், மதுரை மணிநகரம், சோ சண்முகசுந்தரம், நிலவு அப்படின்னு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கார். பூமிக்கு சொந்தமான இயற்கை விண்வெளிக்கோள் நிலவு. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து, எந்த நாட்டு மருத்துவத்தில் தேரை பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதுக்கு ராமகிருஷ்ணன் கொடுமங்கொண்டான்லேருந்து அவரும் மெசேஜ் அனுப்பியிருக்கார், சரியான பதில் அனுப்பியிருக்கார். அவருக்கும் வாழ்த்துக்கள். அதோட கனியூர் அண்ணாதுரை கரெக்டாக சொல்லியிருக்கார். கிருஷ்ணமூர்த்தி கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நேர்களை அடுத்த க்வெஸ்சன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எதிரும் புதிரும். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் நீ உற்சாக மன மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகேங்க, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்டுலாமா? யாருடைய ஆட்சி காலத்தில் குடவோலை முறை நடைமுறையில் இருந்தது? சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா? குடவோலை முறை சோழர்கள் தானா? ஷோரா தெரியுங்களா? ஓகே, அப்ப கிளாப் கொடுத்துடலாமா? ஓகே, தமிழ்நாட்டின் மிக நீளமான நதி? காவேரி, வைகை, பாலாறு, தாமிரபரணி?
1: காவேரி தான், 416 கிலோமீட்டர் இருக்கும்.
0: ஷியூரா தெரியுங்களா? இல்ல, கெஸ் பண்றீங்களா இல்ல ஷியூரா சொல்றீங்களா?
1: கெஸ்லாம் இல்ல, அது கர்நாடக குரகுமலையில இருந்து வருது. மேட்டூர், திருச்சி, தஞ்சாவூர்ல பகுதியெல்லாம் வருது. 416 கிலோமீட்டர்.
0: கிளிக் பண்ணிடலாம்ல, அதே தானே காவேரி தானே?
1: கிளிக் பண்ணலாம்.
0: ஓகே, கிளாப் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போலாமா?
1: போலாம் போலாம்.
0: ஓகே, உலகிலேயே மிக நீளமான சாலை எது தெரியுங்களா?
1: நீளமான சாலை ஆஸ்திரேலியால இருக்கு.
0: சாலை
1: ரோடு தானே மேடம்?
0: இல்லங்க, தவறான பதில்.
1: இல்ல, என்ன கேக்குறீங்க புரியல.
0: ரோடு மிக நீளமான சாலை ரோடு. ஆப்ஷன்ஸ் இது இல்லங்க, இது க்வெஸ்சனே உங்களுக்கு ஆப்ஷன் தான்.
1: நீளமான சாலை வந்து ஆஸ்திரேலியா நாட்டுல இருக்கு.
0: இல்ல, தவறு.
1: அமெரிக்கால இருக்கா?
0: இல்ல இல்லங்க. நான் அடுத்த நேயர்களுக்கு கேட்டுட்டு சொல்றேன், அடுத்த க்வெஸ்சன் போலாமா? மிக நீண்ட ஆயுளுடைய விலங்கு எது? மிக நீண்ட ஆயுளுடைய விலங்கு? ஆமை, மயில், அப்புறம் புலி, சிங்கம்?
1: ஆமை.
0: ஓகே, சரியான பதிலுங்க. கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றிங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: மேடம், சென்னையில இருந்து ராஜேஷ் மேடம்.
0: ஓகே ராஜேஷ், உங்களுக்கு கேட்டுடலாமா?
2: கேட்டுலாம்.
0: கழுதை புலியை கேக்குதுங்களா? ஹலோ, ஹலோ, ஹலோ, கேக்குதுங்களா?
3: கோகிலா, கோத்தகிரியிலிருந்து.
0: கோகிலா,
3: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கீங்க. உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்டலாமா? ஓகே, கழுதை புலியை எந்நாட்டவர் உணவுக்கு பயன்படுத்துகின்றனர்? கழுதை புலியை கூட உணவுக்கு பயன்படுத்துறாங்களா? அது எந்த நாட்டவர்? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. எகிப்து, இந்தியா, பாகிஸ்தான், சிங்கப்பூர்?
3: எகிப்து.
0: ஷியூரா தெரியுமா? குத்து மதிப்பா சொல்றீங்க, கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, அடுத்தது, மிக விரைவில் இனப்பெருக்கம் செய்யும் பாலூட்டி இனம் எது? மிக விரைவில் இனப்பெருக்கம் செய்யும் பாலூட்டி இனம். ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாமா? சிங்கம், புலி, யானை, சுண்டலி? இருக்குமா?
3: ரொம்ப பெருகுது,
0: அதை வச்சு கெஸ் பண்றீங்க. ஷியூரா தெரியுங்களா? குத்து மதிப்பா சொல்றீங்க, சரி. ஓகே, கரெக்டான பதில் தான். தேங்க்யூ சோ மச். நேயர்களை, வாட்ஸ்அப்பில் கூட ஒரு சில நேயர்கள் நம்ம கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஆன்சர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட்.

0: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. கேட்போம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எதிரும் புதிரும். நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல கேட்ட கேள்விகளுக்கு வந்து பரிமலா தேவி மேரிஸிலிருந்து ஒரு 4-5 க்வெஷ்சன்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து சகிதா பானு அவங்களும் நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது நிஷாத் அவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த நிறைவு நேயர், நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டோம். நேரம் 4:54 ஆயிடுச்சுங்க.

0: அடுத்த நிறைவு நேயருக்கான கேள்வி. ஹலோ, ஹலோ,
1: மேடம்.
0: வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்துங்க? ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க? கேக்குதா?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ,
0: கேக்குதுங்களா? ஹலோ,
1: தெளிவு மேடம், சொல்லுங்க மேடம்.
0: தெளிவா கேக்குதுங்களா இப்போ?
1: கேக்குது மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா?
1: மயிலாடுதுறை, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், பி சிவசுப்ரமணியன்.
0: சிவசுப்ரமணியன், ஓகே, இப்ப கேக்குதா உங்களுக்கு? கிளியரா இருச்சா லைனு?
1: ஹலோ மேடம், மேடம்.
0: அடடா, ரெண்டு வாட்டி பேசுறீங்களே. சரி, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்டுடலாமா? ஓகே, உங்க லைன் கேட்கலாமா? சரியா கேக்குதா உங்களுக்கு?
1: கொஞ்சம் கிளியர் கிடைக்கல மேடம், சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, அப்ப அடுத்த லைன், அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம், டைம் ஆயிடுச்சு. ஹலோ வணக்கம். பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள். ஆர்னிதாலஜி, ஆர்னிதாலஜி அப்படிங்கிற படிப்பு எதை பற்றி படிக்கும் படிப்பு? பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள், தேனீக்கள், இதுல எது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. மிக குறைந்த ஆயுட்காலம் உடைய உயிரி எது?
2: கோழி.
0: இல்ல, தவறு.
2: சரிங்க,
0: கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். சரி, இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாமா? இதுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாக்கலாம். ஓகே, தலைகீழாக தொங்கும் பாலூட்டி எது?
2: வவ்வால்.
0: ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. நேர்களை, நம்ம நிகழ்ச்சியில ஆர்னிதாலஜி எதை பற்றி படிக்கும் படிப்பு அப்படின்னு கேட்டிருந்தோம், அதுக்கு பறவைகள் அப்படின்னு சரியான பதில வாட்ஸ்அப் மூலமா தெரிவிச்சிருக்காரு குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். அடுத்ததான் இன்னொரு நேயர் கூட அவங்க கரெக்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சகிதா பானுவும் அமைச்சிட்டாங்க, பறவைகள் அப்படின்னு சரியான பதில் அமைச்சிருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுடைய கிளாப்ஸ். ஓகே, நேயர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள், நிறைய சுவாரஸ்யமான நேயர்கள், ரொம்பவே சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சந்தோஷமா பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். நிகழ்ச்சியில பங்கேற்ற எல்லாருக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ராஜி.
3: நேயர்களே, தினமும் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இம்மாதம் 20ஆம் தேதி வரை உங்களுக்காக.
4: 4ஆம் நாள் நாம் வழிபடும் தேவியின் பெயர் மா குஷ்மந்தா. பிரபஞ்சத்தை தன் புன்னகையால் உருவாக்கியவர். எங்கு இருள் சூழ்ந்திருந்ததோ அங்கு தனது சிறிய சிரிப்பு ஒலியால் வெளிச்சத்தையும் உயிரையும் படைத்த பிரபஞ்சத்தின் தாய். அன்று நாம் செய்ய வேண்டிய அலங்காரம் பார்வதி, காயத்ரி. தரிக்க வேண்டிய நிறம் அரசு நீலம். அதனுடைய முக்கியத்துவம் ஆழ்ந்த ஞானம் மற்றும் அமைதி. போட வேண்டிய கோலம் அட்சதை கோலம். செய்ய வேண்டிய பிரசாதமும் கதம்ப சாதம், அதாவது சாம்பார் சாதம், உளுந்து வடை.
3: மாலை 6:10 விளக்கேற்றும் வேளையில் கேட்க தவறாதீர்கள்.

நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 38 வளர்ந்த நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தென்னை நார் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 305% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்தார். தமிழக அரசின் மறைமுக மின் கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை தமிழக அரசு சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக தமாக கூறியுள்ளது. மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அமமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வதிஜ் ராமச்சந்திர மோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:03, ஊட்டி எஃப்எம் 101.8 வாடாமலர். இன்றைய வாடாமலர் நிகழ்ச்சியில் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் பாடியுள்ள, அவர்கள் இசையமைத்துள்ள பாடங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம்.

இன்றைய வாழாமல நிகழ்ச்சியில் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்து வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். பாடலை பாடியவர் டி ஆர் மகாலிங்கம்.

0: வாடாமல நிகழ்ச்சியில் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்து வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்கள் எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில்.

நேயர்கள், இதுவரை பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மகாதேவன் அவர்கள் இசையமைத்து வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:30.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8
2: உழவர் மனம்.
1: உழவர்களுக்கான விருப்ப பாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைவது சசிகுமார்.
3: உங்க பேர் என்ன பண்றீங்க?
4: நாங்க பிரவீன் குமார். நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்.
3: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிருக்கீங்க?
4: 8 வருஷமா.
3: இப்போ விவசாயம் எந்த நிலமையில இருக்கு?
4: இப்போ ரேட்டு கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமான

0: சூழ்நிலைதான்.
1: இப்போ விவசாயம் அப்படிங்கிறது இயற்கை விவசாயத்துல போறது நல்லதா இல்ல இப்போ இருக்க செயற்கை விவசாயம் நல்லதா? இப்படி
0: ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்துல போறதுதான் ரொம்ப நல்லதா இருக்கும். நம்ம செயற்கையா போகும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ், நிறைய பின்னாடி நிறைய பாதிப்புகள் வரும்.
1: இயற்கை விவசாயம் தான் நல்லது அப்படிங்கிறீங்க? ஓகே, உங்களுக்கு விவசாயியா இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படத்துல இருந்துங்க?
0: எனக்கு ஆவாரம் படத்துல இருந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

0: பேர் வந்து கெட்சியல். நாங்கள் வந்து இங்கே சின்ன ஒரு நர்சரி வச்சுருக்கோம் தமிழகம் பக்கத்தில்.
1: இப்போ நர்சரி அப்படிங்கிறது விற்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் இருந்துச்சு?
0: என்னோடய டேடி மம்மி வந்து இந்த பிஸ்னஸ்ஸாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கும் அதில் ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது சின்ன வயசுலேருந்தே பார்த்ததுனால.
1: இப்போ நர்சரி அப்படிங்கிறது வந்து இதில் என்னென்ன வகையான செடிகளெல்லாம் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க?
0: நர்சரின்னு எடுத்துட்டால் நீங்கள் வீட்டில் வளர்க்குறது இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வளர்க்கலாம். கிழங்கு போட்டு வளர்க்கலாம், விதை போட்டு வளர்க்கலாம், அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
1: இப்போ இந்த நர்சரினால வந்து நம்ம வெளியில் ஒரு விவசாயம் பண்ணுறதும் நர்சரிக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய விவசாயத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க?
0: பெருசாக வித்தியாசம் எதுவும் இல்லை. நாங்கள் இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். விவசாயம் பண்ணும்போது அது மோஸ்ட்லி ஃபுட் ரிலேட்டடாக பண்ணுவாங்க. இங்கே பண்ணும்போது வந்து நாங்கள் டெக்கரேஷன் அந்த அலங்கரிக்கப்படக்கூடிய அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நாங்கள் ஆசை பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓ, அலங்கார செடிகள் மாதிரி
0: கார்டன் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே ஓகே. இப்போ நீங்க ஒரு கார்டனிஸ்டாக இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா?
0: படம் பெருசா நான் பார்த்ததில்லை இப்போ. ஆனா பாட்டுனா நீ கவிதைகளா அந்த பாட்டு தெரியல, கரெக்டா தெரியல எப்படி வரும்னு, ஆனா அந்த பாட்டு

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: என்னுடைய பேர் சாம். நான் இங்க வர்க் பண்றேன். நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். இங்க பார்ட் டைமா நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓ, பார்ட் டைமா இந்த ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆ, பார்ட் டைமா நான் அக்ரி ஃபார்ம் பண்ணிட்டு
0: இருக்கேன். அக்ரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அக்ரில வந்து அக்ரி ஃபார்ம்ல வந்து நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் என்னென்ன மாதிரி வளர்க்கலாம் அது பத்தி சொல்லுங்க.
1: மோஸ்டா இங்க மணி பிளான்ட்ஸ் அந்த மாதிரி வளர்க்கறாங்க. ஆனா மோஸ்டா கேக்டஸ் வெரைட்டி இங்க அக்ரில நிறையா இங்க நர்சரி கேஃபேல மோஸ்டா நிறையா இருக்கும். அதுல இருக்காங்க.
0: இப்போ கேக்டஸ் வகைகள் அப்படிங்கிறது என்னங்க?
1: ஆனால் கேக்டஸ் வகை அப்படின்னா சிலது மண்ணை போட்டு வளர்க்கலாம், சிலது மேலே அந்த கல்லெல்லாம் போட்டு. மோஸ்ட்டாக கேக்டஸ் வந்து எங்கே ஈஸியாக வேணது எங்கே வேணாலும் வளர்த்துக்கலாம். நான் சும்மா தண்ணி ஊற்றுறதோடு சரி அது வளர்கிறதோட அதை பிடிச்சிக்கும். நம்ம வந்து எங்கடா ரொம்ப வெயிலாகி அது கருக்கி போகிறது கூட சான்சஸ் இருக்காது. அவ்வளோக்கா அது இதாகாது.
0: இப்போ ஃபார்மில் வந்து போன்சாய் அப்படிங்கிற ஒரு மரமெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. இப்போ அது நம்ம வளர்க்கலாமா? அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆனால் போன்சாய் வந்து அதை வளர்க்குறத விட அதை பார்க்க ஒரு லுக்காக இருக்கும். அது ஒரு யூனிக்கான ஒரு பிளான்ட்டாக இருக்கும் போன்சாய்ன்றது. அதை நீங்கள் லைட்டாக வாட்டர் மட்டும் சப்ளை பண்ணிவிட்டு அந்த வெயிலில் கொண்டாட வச்சுட்டு எடுத்தாலே நார்மலாக நல்லாயிருக்கும். பார்க்கக்கூட நல்லாயிருக்கும்.
0: கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் நல்ல வேலை செஞ்சிட்ருக்கீங்க.
1: ஆமாம்,
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த பாடம்னு சொன்னீங்கன்னா ஒளிபரப்பலாங்க.
1: ஆனால் எனக்கு பிடித்த பாடல்னால்

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் சதீஷ்குமார், நான் இத்தலார் பகுதியில் வசிக்கிறேன். அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன்.
0: எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு 5 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன்.
0: இப்போ தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க?
1: இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, பூண்டு இதெல்லாம் இருக்குங்க.
0: இப்போ பூண்டை தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா எந்த நோய் தாக்குங்க
1: சார்? பூண்டை தாக்கக்கூடியனா வேர்பூச்சி நிறையா பூண்டில் விழுகுங்க, அதுக்கப்புறம் மேலே நுனிக்கருகள் தான் இருக்குங்க.
0: இப்போ அதை அறிகுறிகளில் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி பாதுகாப்பீங்க?
1: பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா வேர்பூச்சி இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே பூண்டு கொஞ்சம் வாடி சாஞ்ச மாதிரி ஆயிருங்க. மேலே நுனிக்கருகள்னா மேலே நுனி அப்படியே காஞ்சி அப்படியே விழுந்துருங்க.
0: ஓகே, இப்போ ஒரு விவசாயியாக இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம்?
1: ஓகே, முதல் மரியாதை படத்துல இருந்து ஏ குருவி சிட்டுக்குருவி பாட்டு.
0: எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பாட்டு?
1: எனக்கு அவர் அந்த ஆக்டரோட இதனால ரொம்ப பிடிக்கும்.
2: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது.
1: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
2: சார், நான் ராஜேஷ். என் பேரு. நாங்க பூச்சி மருந்து கடை வச்சிருக்கேன்.
1: இப்ப பூச்சி மருந்து கடை அப்படிங்கறது எதனால உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு?
2: நம்ம பேசிக்கா விவசாய ஃபேமிலியிலிருந்து வந்ததுனால இந்த பூச்சி மருந்து கடை அப்படி எடுத்துருக்கோம்.
1: இப்ப எப்படிங்க இருக்கு? இப்ப விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு போறாங்களா, இல்ல வந்து இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் எப்படி, இதை பத்தி சொல்லுங்க.
2: நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இயற்கை விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. இருந்தாலும் மழை அதிகமாக வர்றது இல்லைங்களா, அதனால கெமிக்கலும் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டி வருது.

0: என் பேர் ஹபீபுல்லா. நான் வந்து ஆர்கானிக் மேன்யூர் கடை வச்சுருக்கேன். நாங்கள் வந்து ஆர்கானிக்கை ரொம்ப டெவலப் பண்ணுறோம். ஆர்கானிக்கு எல்லா விவசாயிகளும் ஆர்கானிக்கில் டெவலப் விவசாயம் பண்ணணும், நோயை ஒழிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இது செய்கிறோம். இது வியாபாரம் மட்டும் இல்லை, ஒரு சர்வீஸாகவும் செய்கிறோம். எல்லா மருந்துகளும் எங்கிட்ட இருக்கு, ஆர்கானிக் மருந்துகள். இதனால் எல்லா விவசாயிகளும் இந்த ஆர்கானிக் உரம் மருந்தை உபயோகிக்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
1: கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இயற்கை விவசாயத்துக்கு தான் வந்துட்டு நம்ம எல்லா விவசாயிகளும் திரும்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வகையில் ஊக்குவிக்கும் வகையில் நீங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஒரு நல்ல உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா?
0: ஆமாம், நிச்சயமாக நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை ரொம்ப டெவலப் பண்ணுறோம். அது அனைவரும் இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்கன்னா நோய்களை நோய்களைக்கெல்லாம் இன்றைக்கி நோயில் நிறைய குடும்பங்கள் அவதிப்படுறதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம்.
1: கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம்?
0: பிடித்த படம் தங்கப்பதக்கத்திலேருந்து நல்ல ஒரு பாட்டு பாடுங்க.

இத்துடன் இன்றைய உழவர் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மறுபடியும் உழவர் மனம் நிகழ்ச்சி இதே நாள் இதே நேரம் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: புடிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. நிலத்தில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு

0: 15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சிகள். தடிமரம் பயன்பாட்டில் வேங்கை மரம் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் 2 பகுதி தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆக்கியன இடம்பெறும். 8 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 ஆங்கிலத்தில் செய்தியில், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, வரதராஜன் அவர்கள் வயலின், நடேசன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நாளை காலை ஒலிபரப்பில் 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநிலை செய்திகள், 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் நீலகிரி மலைத்தொடர் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி வன உயிரியல் கௌரவ விரிவுரையாளர் வித்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, விபத்தில் ஏற்படும் காயங்களும் அதற்கான சிகிச்சை முறைகளும் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்கான நிறைவாக சட்டம் அறிவோம், தமிழ்நாடு லோக் ஆயுக்ஷா சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நெல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பாரத சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவன் புதின தொடர் 5 பகுதி நிறைவாக ஞானமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி சுதா அவர்கள். 8:00 முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் தின உரை. 8:30 சக்தி உலா, 8:45 செய்தி சுருக்கம், 9:02 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் நம் நெஞ்சத்தில் நிறுத்தியது அறிவியல் சாதனைகளா அல்லது அவரினது எளிமையான குணமா. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து உலாவரும் தென்றல் வாட்ஸ்அப் மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நட வாழ்வில் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்கானம் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Union Cabinet has approved a productivity-linked bonus PLB of 78 days for more than 11,40,000 eligible railway employees in recognition of their performance. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav made the announcement while briefing the media after the Union Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi in New Delhi today.
2: The cabinet today approved a productivity-linked bonus equivalent to 78 days' wages for around 11,40,770 railway employees. The bonus is a Diwali gift for all railway employees who work tirelessly day and night to ensure the smooth functioning of the Indian Railways. The total financial outlay for the bonus is approximately 2,009 crore rupees.

0: का टोटल बोनस है.
1: Mr. Vaishnav also said large-scale recruitment is underway in the railways, with recruitment being carried out for around 1,65,000 posts. The union minister said the government has also approved the continuation of the National Social Assistance Programme for 5 years from 2026-27 to 2030-31, with an outlay of 53,428 crore rupees. He said the cabinet has approved the strategic restructuring of the IDBI Bank. Prime Minister Narendra Modi has said India's civilizational journey has been shaped by centuries of cultural exchange and the sharing of knowledge across borders. The Prime Minister made the remarks during a message delivered at the inaugural session of the three-day international conference on Bharat's cultural connections across the globe in New Delhi today. The Prime Minister highlighted the role of ancient centres of learning, such as Nalanda, in promoting the exchange of knowledge between India and other parts of Asia. The Prime Minister's message was read out by Culture Secretary Vivek Agarwal at the conference. External Affairs Minister Dr. S. Jaishankar and Canadian Foreign Minister Anita Anand today reviewed progress in India-Canada relations, covering trade and investment, education, energy, defence and people-to-people exchanges. The two ministers held a meeting in New Delhi, during which they also exchanged views on key regional and global developments. In a social media post, Dr. Jaishankar said India and Canada are advancing their strategic partnership through leadership-level engagement and sustained cooperation between their governments and industries. India today expressed solidarity with Saudi Arabia and condemned the string of attacks in the West Asian nation. Briefing media in New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal condemned the attack on the Aramco headquarters, which took place yesterday, saying India condemns all such attacks on civil infrastructure in the country. He said India hopes that peace and normalcy returns in the region. Giving an update on the diaspora in Saudi Arabia, Mr. Jaiswal said Indian Embassy in Riyadh is in regular touch with the Indian community members for their welfare. At the same time, advisories have been issued. Maharashtra has declared 305 of the state's 358 talukas drought hit, covering more than 85% of the state's talukas, following the addition of 40 more talukas to the list. Chief Minister Devendra Fadnavis has announced that farmers in the affected areas will receive initial financial assistance of 5,000 rupees directly into their bank accounts before Diwali. Prime Minister Narendra Modi will inaugurate and dedicate to the nation 5 major development projects worth around 3,350 crore rupees in Ladakh tomorrow through video conferencing. The projects aim to strengthen connectivity, improve energy infrastructure, conserve cultural heritage and enhance water security in the region. India's Anand Kumar Velkumar won a silver medal in the men's 1,000-meter sprint category at the World Skating Games being held at Asuncion in Paraguay. Notably, the time difference between the gold medalist and Anand Kumar was just 4 milliseconds. In men's cricket, India will face the West Indies in the 4th T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. IST. Benchmark domestic equity indices ended in the negative zone today. The Sensex dropped 252 points to close at 72,782. And with that, we end this news bulletin.
2: Neram 6:10.
3: Akashwani Udagamandalam Vanuli Nilayam ஊட்டி எஃப்எம் 101.8. விளக்கேற்றும் வேளை, நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்கள். இன்று நவராத்திரி 4ஆம் நாள்.
4: நமஸ்காரம். அம்பிகையின் துதி நூல்களில் முதலிடம் வகிப்பது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். இதை உபதேசித்தவர் ஹயக்ரீவர். உபதேசம் பெற்றவர் அகஸ்திய முனிவர். உபதேசம் செய்தவரும் சாதாரணமானவர் அல்ல, உபதேசம் பெற்றவரும் சாதாரணமானவர் அல்ல. பிரம்மதேவரிடம் இருந்து அசுரன் ஒருவன் வேதங்களை கவர்ந்து கொண்டு போன போது மகாவிஷ்ணு ஹயக்ரீவர் குதிரை முகம் கொண்டவராக வந்து அசுரனை கொன்று வேதங்களை மீட்டார். ஞானத்தின் வடிவமே ஹயக்ரீவர். அப்படிப்பட்டவர் லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்திருக்கிறார். உபதேசம் பெற்ற அகஸ்தியரின் பெருமையோ அளவில் அடங்காது. அதில் ஒன்றை மட்டும் இங்கே பார்க்கலாம். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தபோது மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் அங்கு கூடினார்கள். அதன் காரணமாக வடக்கோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்தது. அப்போது சிவபெருமான் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்ப பூமி சமநிலையை பெற்றது. இந்த கதை அனைவருக்குமே தெரிந்ததுதான். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியான சிவபெருமான் முதல் தேவர்கள் வரை அனைவரும் ஒரு பக்கம் இருக்க அகஸ்தியர் மட்டும் தென் திசை போனார். ஆனால் பூமி சமநிலையானது என்றால் என்ன பொருள்? அந்த பக்கம் இருந்த அவ்வளவு பேருக்கும் சமமானவர் அகஸ்தியர் என்பதுதானே அதன் பொருள். அதாவது அனைத்து தெய்வங்களுக்கும் சமமானவர் அகத்தியர். அப்படிப்பட்ட மகா புருஷர் லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பெற்றிருக்கிறார். ஞானத்தின் வடிவமான ஹயக்ரீவர் உபதேசிக்க அதை அனைத்து தெய்வங்களுக்கும் சமமான அகஸ்தியர் கேட்டிருக்கிறார் என்றால் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக மேன்மையானதாக இருக்க வேண்டும்? 18 புராணங்களில் ஒன்றாகிய பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபாக்யானம் என்ற பகுதியில் லலிதா தேவியின் திரு அவதாரமும் சரிதமும் கூறப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக அன்னை பராசக்தியின் 1000 திருநாமங்களை கூறும் லலிதா சகஸ்ரநாமம் என்னும் மகோன்னதமான இந்த ஸ்தோத்திரம் உள்ளது. ஹயக்ரீவர் என்ற மகரிஷி மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கூறப்படுவதும் உண்டு. அகஸ்திய மகர்ஷிக்கு உபதேசம் செய்து 183 ஸ்லோகங்கள் அடங்கிய இந்த நூல் அமைக்கப்பட்டது. அகஸ்தியரும் அவரது மனைவி லோபாமுத்ரையும் சக்தி வழிபாட்டு நெறிகளை உருவாக்கிய குருமார்களில் முதன்மையாக வைத்து போற்றப்படுகிறார்கள்.

கைகையை பூஜை செய்தாள். வந்த பாசம் ஆசை நீக்கி அவள் வந்தனங்கள் செய்திடுவாள். வெட்டி வேர் கொண்டு வந்தே எங்கள் புவனேஸ்வரியை பூஜை செய்தாள். மட்டில்லாத மகிழ்ச்சியுடன் அவள் கட்டாயமாய் கிட்டிடுவாள். கதிர்ப்ப

அன்னபூர்ணாஷ்டகம் என்பது 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த வேதாந்த தத்துவ ஞானியான ஸ்ரீ ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. காசி மாநகரத்தில் அதிபதியான அன்னபூர்ணி தேவியை போற்றும் 12 ஸ்லோகங்கள் கொண்ட அருமையான ஒரு உன்னதமான ஸ்தோத்திரம் இதுவாகும். தமிழ் மரபிலும் இந்து ஆன்மீக வாழ்க்கையிலும் இந்த ஸ்தோத்திரத்துக்கு மிக முக்கியமான ஆன்மீக மற்றும் வாழ்வியல் முக்கியத்துவம் உண்டு. வறுமை நீக்கி உணவு பஞ்சம் தீர்த்தல். தமிழ் வழிபாட்டு முறையில் அன்னம் பிரம்மா, உணவே தெய்வம் என்று போற்றப்படுகிறது. இந்த அஷ்டகத்தை தினமும் அல்லது தீபாவளி நவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் பாராயணம் செய்தால் ஒருவரது வீட்டில் பஞ்சம் வரவே வராது என்பதும் வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு ஏற்படும் என்பதும் ஆழ்ந்த நம்பிக்கை. ஞானம் மற்றும் வைராகியம் வேண்டுதல். இந்த ஸ்தோத்திரத்தில் மிக முக்கிய வரியான ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹீச்ச பார்வதி. இதன் தமிழ் அர்த்தம், தாயே, என் உடலின் பசியை தீர்க்கும் உணவோடு சேர்த்து என் ஆன்மாவின் பசியை தீர்க்கும் ஞானத்தையும் உலகப்பற்றற்ற வைராகியத்தையும் எனக்கு பிச்சையாக அருள்வாய் என்பதாகும். வெறும் வயிற்று பசியை மட்டும் போக்காமல் ஆன்மீக விழிப்புணர்வை அடைவதே இதன் முதன்மை நோக்கம். அன்னபூர்ணி தேவி காசி மாநகரத்தில் முழு முதற் பேரரசியாக காசிபுராதீஸ்வரி சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவள். உலகிற்கு உணவளிக்கும் அவளிடம் சிவபெருமானே கையில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த அஷ்டகம் அந்த உன்னதமான லீலையை விவரிக்கிறது. இதன் இறுதி பாடலில் ஆதிசங்கரர் ஒரு உன்னதமான தத்துவத்தை குறிப்பிடுகிறார். மாதாமே பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வர. தாய் பார்வதி தேவியாகவும் தந்தை சிவபெருமானாகவும் உறவினர்கள் உலகில் உள்ள அனைத்து சிவபக்தர்களும் சொந்த நாடு 3 உலகங்களும் பூமி ஆகாயம் பாதாளம் இதன் ஒன்றாக கருதப்படுகிறது. இதன் மூலம் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் ஒரு குடும்பம், வசுதெய்வ குடும்பகம் என்ற உன்னத வாழ்வியல் நெறியை தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த ஸ்தோத்திரம் உணர்த்துகிறது.

விளக்கேற்றும் வேளையில் நவராத்திரி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் 4ஆம் நாள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தவர் வித்யாசங்கர் சக்கரவர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு பி தேவிகா.

0: சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில். அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 1,140,000 ரயில்வே ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் 165,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தவிக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4,500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தவேக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணா கோதாவரி இணைப்புத் திட்டம் குறித்து முதலமைச்சர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திற்கு கூடுதல் கிருஷ்ணா நீரை வழங்க தயார் என்று ஆந்திர முதலமைச்சர் கூறியிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்தியா பகுதிகளிலிருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்தியா பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் உருவாகி வருகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரி கடல் முதல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை, மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மற்றும் புதுவை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் 3 முறை ஆலோசனை நடத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: பருவமழை முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 முறை அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வச்சுட்டு, அமைச்சர்களை வச்சுட்டு நம்ம ஆய்வு கூட்டத்தை வச்சாரு. நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. கடந்த ஆட்சியில நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால், அந்த வசதிகள்லாம் 95% முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல, இப்பதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு 2 வாரம் காலத்துக்குள்ள இந்த பணிகள் எல்லாம் முழுதும் முடிவடையணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட பிடபிள்யூடி மினிஸ்டர் தலைமையில் ஒரு ஆய்வு இருக்க போகுது.
1: உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் அணைக்குடம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பயனாளிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் பனை விதை நடும் பணியினை கூடுதல் ஆட்சியர் திரு கோகுல் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் தேசிய அஞ்சலக வார விழாவினை முன்னிட்டு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் மாவட்ட கலை விருதுகளை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் 15 கலைஞர்களுக்கு இன்று வழங்கினார். திருவாரூர் புலிவலம் பகுதியில் ஆதார் சேவை மையத்தை வருவாய் கோட்டாட்சியர் சத்யா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை இணைய வழியில் விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 7-4 என்ற புள்ளிக் கணக்கில் ரஷ்யாவின் ஜிஜிவ் மாலிக்கை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திர மோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:40, ஊட்டி எஃப்எம் 101.8 வெட்டதகம்லு கேட்கும் முன்
5: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
6: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
7: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
8: சொல்லுங்க.
7: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
8: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணனும்.
7: ஆனா அத எப்படி பண்ணனும்?
8: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
7: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
8: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
7: அவ்வளவுதானா?
8: அவ்வளவுதான்,
7: புரிஞ்சிடுச்சு.
8: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
9: RBI சொல்கிறது,
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
12: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்க 4800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்னோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: ನಾಕು ಬಿಟ್ಟ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ FM 101.8. ನಂಗ ಜನಾಗು ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ FM ದೋಗ 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕೆಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇದ್ರಲ್ಲಿ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಗಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದೆ. ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿರಿ.

நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து ஆறு நலவத்துந்தா இழுமணி கெட்டா நங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோக கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி வந்திர கவனமாடி கேத்து நொடிவி. நாயகு இதே ஜாமதோகே நான் நிங்கவா சந்திச்சினேன்.

ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு சல்லா குட்டியே.

0: வாணி. நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ்.
1: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச முதியோர் தினத்திற்கான கருப்பொருள் நீண்ட ஆயுள் காலம், நீண்ட வாழ்விற்கான அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல் என அறிவித்தது. மேலும் முதியோர்களின் உரிமைகள், நலன், பாதுகாப்பு மற்றும் சமூகத்தில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் அரசணிக்கப்படுகிறது. முதியோர்கள் நமது குடும்பத்தின் வேர்கள் போன்றவர்கள். அவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் உழைத்து தங்களது அனுபவத்தையும் அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு வழங்கியுள்ளனர். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தன. முதியோர் தினம் என்பது ஒரு நாள் மட்டும் முதியோர்களை நினைவுகூர்ந்த நாளாக இல்லாமல் அவர்களின் நலனையும் கண்ணியத்தையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் நாளாக உள்ளது. முதியோர்களின் அறிவும் அனுபவமும் சமூகத்தின் மதிப்புமிக்க செல்வமாகும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 என்பது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு மற்றும் நலனை பேண அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்டவாறு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குகிறது. இது தொடர்பாக நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு அவர்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அதுபோல அரசு அலுவலர்கள் முதியோர்களை கவனிப்பதிலும் முதியோர்களின் நலன் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லங்களில் வசிக்கும் முதியோர்களுக்கு சர்வதேச முதியோர் தினத்தினையொட்டி புத்துணர்ச்சி அளிக்கும் விதமாக முதியோர்களிடையே விளையாட்டுப் போட்டிகள், பாட்டுப் போட்டிகள் மற்றும் நடனப் போட்டிகள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் ஓய்வு விடுதி கூட்டரங்கில் காலநிலை மாற்றம் துறை சார்பில் ஆசிரியருக்கான காலநிலை மாற்றம் குறித்த 3 நாள் பயிற்சி வகுப்பினை நாகை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார்.

0: தார். இதில் பள்ளிகளுக்கான காலநிலை மாற்றம் புத்தகத்தையும் வழங்கினார். இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழலை மாசுபடுவதும் எதிர்கால தலைமுறையின் வாழ்வை பாதிக்கும். தற்போது பள்ளிகளில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த புவியில் சமமான பங்கு இருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் மழைப்பொழிவு முறைகள், வெப்பநிலை, விவசாயம், நீர்வளம், கடலோர சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கடலோர மாவட்டமான நாகை மாவட்டத்தில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வும் அதன் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் திறனும் மிகவும் அவசியமாக உள்ளதால் ஆசிரியர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது எனவும் நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.
1: மத்திய அரசின் கல்வி உதவித் தொகை திட்டம் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவித் தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2026-27 ஆண்டிற்கு தேசிய கல்வி உதவித் தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள கல்வி நிறுவனம் மூலமாக தேர்ச்சி பெற்று பள்ளிகளில் நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவர்கள் கல்வி உதவித் தொகை புதுப்பித்தல் மற்றும் புதிய திட்டத்தில் தேசிய கல்வி உதவித் தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரம்பு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,50,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: நாகை மாவட்டத்தில் பாரத பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு பயிற்சி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதன் வாயிலாக பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகளை சார்ந்த நிஜமான வணிக சூழலை அவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள். இப்பயிற்சி திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு 18 முதல் 25 ஆகும். இப்பயிற்சி 6 மாதம் முதல் 9 மாதம் வரை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் சேர 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக்கல், இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். மேலும் இப்பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் ₹9,000 ஊக்கத்தொகையாக பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் அரசு 8,100 ரூபாயும் நிறுவனங்கள் ₹9,000 வழங்குகின்றன. இவை மட்டுமின்றி நிறுவனங்கள் தங்கள் சொந்த நிதியிலிருந்து தங்குமிடம் மற்றும் பயணம் உள்ளிட்ட கூடுதல் உதவிகளை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி காலத்தில் ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் கூடுதல் உதவித் தொகையாக ₹6,000 2 தவணைகளாக வழங்கப்படுகின்றன. முதல் தவணை பயிற்சியில் சேர்ந்த 1 மாதத்திற்குள்ளும் அடுத்த தவணை 3 மாதங்களுக்கு பிறகும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் இணைய குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இப்பயிற்சியில் சேர முழு நேரம் பணிபுரிபவராகவோ அல்லது கல்வி பயில்பவராகவோ இருத்தல் கூடாது. மத்திய மாநில அரசின் கீழ் ஏதேனும் திறன் மேம்பாட்டு தொழிற்பயிற்சி பணி அல்லது பயிற்சி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளவராக இருத்தல் கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் எவரும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. மேலும் இப்பயிற்சியில் சேர வரும் தகுதியான இளைஞர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து அதில் பயிற்சி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பயிற்சியில் பதிவு செய்வது தொடர்பாக சந்தேகங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட திறன் அலுவலரை தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் மாவட்ட திறன் மையத்தினையும் அவர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார்.
2: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். செல்வன் ஜெயபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் 3 கோடியே 20 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். சீரமைக்கப்படும் ஐடிபிஐ வங்கியின் 34% பங்கினை மத்திய அரசும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் வைத்திருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குஜராத் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி இதனை உணர்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசுகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கனடா அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடன் தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய குடிநீர் வழங்கல் துறை செயலர் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசுகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதித்த பகுதிகளாக 40 தாலுகாக்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 305 வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 5,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தீபாவளிக்கு முன் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மராத்வாடா பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
3: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமர் அருங்காட்சியகம்.
4: இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர்கள் அளித்த பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஜனநாயகத்தின் உயரிய மாண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பிற்கான அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. 2 கட்டிடங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண் தலைவர்களை நினைவு கூறும் வகையிலான ஒளி ஒலி காட்சியும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நமது பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசுகளை போற்றும் வகையிலும் இந்த அருங்காட்சியகம் திகழ்கிறது.
3: கேரளத்தில் மாநில கடல்சார் வாரியத்தை மாற்றியமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வகை செய்யும் மசோதாவை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் இன்று தாக்கல் செய்தார். கடல்சார் நில வங்கியை ஏற்படுத்துவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளார். இன்று அகர்தாலாவில் 23,000 மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா வலியுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தீபாவளிக்கு முன்னர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். ஹல்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துவது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த கொள்கை உதவிடும் என்று தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சியில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்வேகம் அளித்துள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-9, 15-9 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஹான்பி கிம்மை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் தேவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டி நீக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் கிருஷ்ணாவர்மா, பர்த்தவி கிரிவால், வன்ஷியா கோஸ்வாமி, ஹேமந்த் சங்வான், ரிஷி சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் சற்றுமுன் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்து வருகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
5: நேரம் 7:25, ஊட்டி FM 101.8. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: சார், 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
2: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
3: விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். அடுத்த சில நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுகிறது. லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இனி தொடர்கிறது விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். மழை நேரங்களில் போதிய வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாட்டை உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். அவகேடா மரத்தில் தண்டு துளைப்பான் இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட மரபாகங்களை அகற்றி அழிக்கவும், தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு மெத்தையேட் 2.0 ஒரு லிட்டர் நீரில் கலந்து வருடத்திற்கு 3 முறை மரத்தினுடைய தண்டின் அடிப்பகுதியில் தடவும். பருவமழை வந்த பிறகு வண்டுகள் முட்டையிடுவதை தடுக்க மரத்தின் அடிப்படையில் காய்ந்த பட்டைகளை சுரண்டிய பிறகு தார் மற்றும் மண்ணெண்ணெய் 1:2 என்ற விகிதத்தில் தடவும். முட்டைகோசு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோய் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 1 லிட்டர் நீரில் 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முள்ளங்கி நடவு செய்துள்ள விவசாயிகளே, நடவு செய்யும் போது 1 டன் வேப்ப முன்னாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்ப முன்னாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோ சிலியம் லிலாசினம் 1 ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு நடவு செய்துள்ள விவசாயிகளே, உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோய் காணப்பட்டால் இதனை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75வது நாட்களில் மேங்கோசப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது குளோரோதோலோனில் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். பீட்ரூட் நடவு செய்துள்ள விவசாயிகளே, பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்வோரா இலை புள்ளி காணப்படும். இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சி குளோரைடு 15 நாட்கள் இடைவெளியில் 0.3% 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். மிளகாய் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை, நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளில் நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2 முதல் 3 வரிசை மக்கா சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக இட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மஞ்சள் முறையே 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தியேட் 1 லிட்டர் நீரில் 2 மில்லி, தயாமிஸ்கம் 1 லிட்டர் நீரில் 0.2 அல்லது இமிட்டாக்ளோரோபிட் 1 லிட்டர் நீரில் 0.2 மில்லி என்ற அளவில் தெளிப்பான் மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
0: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில கடந்த சில வாரங்களா தடிமரங்கள் அதனுடைய வகைகள் பத்தி பாத்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா தேக்கு, மகாகனி, ரோஸ் வுட், குமிழ் தேக்கு, இத பத்தி எல்லாம் நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டோம். இந்த வாரம் 23rd எபிசோட். இன்னைக்கு நிகழ்ச்சியில வேங்கை மரத்தை பத்தி நமக்கு தெரியாத நிறைய தகவல்களை சொல்ல போறாரு பார்த்திபன் சார். வாங்க கேக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆல் இண்டியா ரேடியோ தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளம் தரும் வேளாண் காடுகள் என்பதை பத்தி பல்வேறு எபிசோடாக ஏறக்குறைய 22 எபிசோடு முடிஞ்சு 23rd எபிசோட்ல அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 22 வாரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் வனங்களின் தேவை, குறிப்பா வேளாண் காடுகளின் தேவை, வேளாண் காடுகளில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான மரங்கள், குறிப்பா தடிமரங்கள், தடிமரங்களின் தேவை, வேளாண் காடுகள் எப்படி வந்து சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பலனைக்கும் என்றெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப இதுல என்ன பண்றோம்னா தடிமரங்களை மட்டும் தொகுத்து நமக்கு தேவையான தடிமரங்கள், இந்த தடிமரங்கள் என்ன பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு பல்வேறு விதமான தடிமரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாராலும் மிகவும் பழமையாக பயன்படுத்தப்பட்ட மரம், வேங்கை மரம். மரத்திலேயே வேங்கை என்று அழைக்கக்கூடிய டீரோகார்பஸ் மார்சுபியம். இந்த வேங்கை மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமூக கல்ச்சுரல் பொருளாதார ரீதியால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அந்த காலத்துல இருந்தே குழந்தை வந்து பிறந்த உடனே பாத்தீங்கன்னா பொட்டு வைக்கிறதே கன்னத்தினாலும் சரி நெத்தினாலும் சரி வேங்கைப்பால் தான் வைப்பாங்க. அந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மரத்தை அப்படியே லைட்டா ஒரு மரத்தை ஒரு தட்டி விட்டு அதுல வர அந்த ரெசின் எடுத்து அப்படியே இதுல வச்சுட்டு போயிருவாங்க. சாயந்தரம் முடிக்க அழியாம இருக்கும். அந்த வகையில நம்ம சமூக பயன்பாட்டில் ஏறக்குறைய இந்த தொன்று தொட்டு பல்லாயிரம் பல நூறு ஆண்டுகளாகவே இந்த வேங்கை மரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வேங்கை மரம் தடிமரத்திற்காகவும், வீட்டு உபயோகத்திற்காகட்டும், தடிமர பயன்பாட்டிற்காகட்டும், தொழிற்சாலை பயன்பாட்டுக்காகட்டும், இது எல்லாமே வந்து வேங்கை மரம் பல்வேறு காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வேங்கை மரத்தில் இருக்க இந்த ரெசின் இருக்குல்ல, கம் கினோ என்று அழைப்பார்கள். அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். அதுவும் வந்து மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கெல்லாம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான இந்த கம் அப்ளிகேஷன் இருக்குல்ல, பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு தேவையான இந்த கம் வந்து குறிப்பா வேங்கை மரத்துக்கு பெறக்கூடிய கம்முடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதோட வேங்கை மர பட்டையிலிருந்து நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. வேங்கை இலையை வந்து பல்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறது. அது மாதிரி தொழிற்சாலை பயன்பாடு, பார்மசூட்டிக்கல் மருத்துவ பயன்பாடு, டொமஸ்டிக் வீட்டு உபயோக பயன்பாடு, இவை அனைத்துக்குமே தடிமரங்கள்ல ஒரு பல் பயன் மரம் என்றால் இந்த வேங்கை மரம் தான். இந்த வேங்கை மரம் ஏறக்குறைய நம்ம பயன்பாட்டிலேயே இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா இந்த மரங்கள் இல்லை. வேங்கைனாலே காடுகள்ல தான் இருக்கும், நிலப்பரப்புல இல்லை. இன்றைக்கு நம்மளாம் இந்த ஏரா ஆஃப் அக்ரோஃபாரஸ்ட், வேளாண் காடுகள் தாக்கத்துல இருக்கிறோம். ஏன்னா வனங்கள் வந்து எப்படின்னா வனங்கள் அனைத்துமே பாதுகாக்கப்பட்ட வனங்களாக க்ளோஸ் பண்ணப்பட்டது. அப்ப என்ன பண்றோம், நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுவதற்காகத்தான் இந்த மாதிரி நம்ம ஒளிபரப்பு நிகழ்ச்சி, பேப்பர்ல கொடுக்கறது, புத்தகங்கள் மூலமாக சொல்வது, டிவி மற்றும் சோசியல் மீடியால சொல்வது, இதெல்லாம் எதற்கென்றால் வேளாண் காடுகளை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எதற்கு எடுத்து செல்ல வேண்டும், மக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான மரங்களை உருவாக்குவதற்கும், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உருவாக்குவதற்கும், அதன் மூலமாக நிலப்பயன்பாட்டின் வருவாயும் உற்பத்தியும் பெருகப்பட்டு சமூக பொருளாதார மேம்பாடு வேளாண் காடுகள் மூலமாக மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதுக்காகத்தான் பல்வேறு விதமான மரங்களை பார்த்துருக்கோம். அதுல வந்து உண்மையிலே மிக முக்கியமான மரம், மறக்கப்பட்ட மரம், உண்மையிலே நல்ல பொட்டென்சியலால் உள்ள மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேங்கை மரம் வேளாண் காடுகளுக்கு மிக உகந்தது. என்ன வேணும், வேளாண் காடுகளுக்கு மகம் வேகமாக வளரக்கூடியது. இது ரொம்ப வேகமாக வளராட்டாலும் இளங்காலங்களில், அதாவது ஒரு 5 ஆண்டுகள் முடிக்க பாத்தீங்கன்னா நல்ல வேகமாக வளரும். அதற்கப்புறம் கொஞ்சம் குறுகிய காலம் வரும். அதெல்லாம் என்னன்னா அன்றைக்கு ட்ரெடிஷ்னல் விதையை எடுத்து பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு மேம்படுத்தப்பட்ட ரகங்களாக இல்லாமல். ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படின்னா எல்லா நிறுவனங்களுமே வேங்கையிலேயே நல்ல மேம்படுத்தப்பட்ட ரகங்களை உருவாக்கி அந்த ரகங்களை வந்து விதை மூலமாகவே உற்பத்தி பண்றாங்க. இன்னும் இந்த வேங்கை மரத்தில் மட்டும் இந்த குளோனிங் முறையில் இன்னும் மரங்களை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களிலிருந்து விதைகளை சேகரித்து அந்த விதைகள் மூலமாக நாற்றங்கள் உருவாக்கப்பட்டு அந்த நாற்றங்காலில் இருந்து ஸ்டம்ப் என்று அழைப்பார்கள், இந்த களி, அதாவது விதை கிழங்குகள். அந்த விதை கிழங்குகள் மூலமாக வளர்க்கும் பட்சத்தில் இந்த மரம் நன்றாக வேகமாக வளர்ந்து நல்ல பயனை கொடுக்கக்கூடிய மரம், குறிப்பாக தடிமரத்திற்கு. இந்த ஹை டென்சிட்டியில் நடுறப்ப இந்த மரம் நல்ல கம்மெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மரத்தோட இலை இருக்குல்ல, ஸ்டீரோகோப்பஸ் மார்சிபியம், இந்த இலை வந்து நல்ல மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுகிறது. பட்டையும் வந்து மருத்துவ பயன்பாட்டிற்கு மிக உகந்த, நிறைய தேவைப்படுகிறது. குறிப்பா ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரி இந்த வேங்கை மர பட்டை நிறைய கேட்கிறாங்க. இந்த வேங்கை கம் என்று அழைப்பார்கள், கினோ கம், இதனுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வேகமாக வளரக்கூடியது, நல்ல வேளாண்காடுகளுக்கு ஏத்தது, அனைத்து விதமான மண் வளங்களுக்கு ஏத்தது. அந்த வகையான உண்மையிலே இந்த மரங்களை நம்ம வேளாண்காடுகள் எடுத்துச் செல்லும் பட்சத்தில் தடிமர தேவைகளை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதன் மூலமாக நில பயன்பாடு மேம்படுத்தப்பட்டு பொருளாதார ரீதியாக விவசாயிகள் வந்து பயன்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்தில் உள்ளது. அந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை டெசிடுவஸ் அண்ட் மாய்ஸ்ட் டெசிடுவஸ் அழைப்பார்கள். அதாவது இலையுதிர் காடுகள்ல ஈரப்பதமுள்ள இலையுதிர் காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள், இது ரெண்டுலயுமே இருந்ததுதான். அதுல இருந்துதான் மரங்களை தேர்வு செஞ்சு அந்த தேர்வு செய்யப்பட்ட மரங்கள்லாம் எங்க வருது, இப்ப கல்டிவேஷன் டொமஸ்டிகேஷனுக்கு வருது. எப்படி வேளாண்மை வந்து ஒயில்டா இருந்து டொமஸ்டிகேட் ஆகி இன்னைக்கு தன்னிறைவு சர்ப்ளஸ் அளவுக்கு வந்தோமோ, எக்ஸாக்டா அதே மெத்தடாலஜி தான். காடுகளில் இருந்த மரங்கள் இன்றைக்கு டொமஸ்டிகேட் செய்யப்பட்டு விவசாய நிலங்களில் வேளாண் காடுகளாகவும் பண்ணைக்காடுகளாகவும் கொண்டு வரப்படுகிறது. அது உண்மையிலேயே இந்த மரம் ஒரு மாடரேட்லி ஃபாஸ்ட் குரோயிங்.

0: ரொம்ப ஃபாஸ்ட் குரோயிங் சொல்ல மாட்டேன், சவுக்கு மரம் தைல மரம் மாதிரி மலை மாதிரி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். மாடரேட்லி ஃபாஸ்ட் குரோயிங், ரொம்ப ஸ்லோ குரோயிங் கிடையாது, அந்த மாடரேட்லி ஃபாஸ்ட் குரோயிங் அந்த மாதிரி மரம். இந்த மரம் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகும். மண் வகைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மண் வந்து எப்படின்னா நல்ல வெல் ட்ரெயின்டு வண்டல் மண் நல்லா வரும், மணற்பாங்கான பகுதி வரும், தண்ணி நிற்கக்கூடிய இடத்துல குறை வரும். இந்த சலைன் அண்ட் அல்கலின் சாயில், ப்ராப்ளம் சாயில் என்று அழைப்பார்கள், அதரையும் வரும். ஒன்லி கொஞ்சம் நம்ம இந்த வடிகால வசதி மட்டும் ஏற்படுத்திட்டா உண்மையிலேயே இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது. எங்கெங்கெல்லாம் மலை அளவு ஒரு 750 மில்லிமீட்டர்லேருந்து 1200 மில்லிமீட்டர் வரைக்கும் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்குலாம் இது மிக அதிகமாக வருது. கொஞ்சம் வறண்ட நிலப்பரப்பில் இது நீர்வரம் இருந்துச்சுன்னா அங்கே நடக்கூடிய வரும். அதர்வைஸ் எல்லா வகையான மண் வகைகளையும் ஏற்றது. இரண்டாவது, இப்போ மண் பார்த்துட்டோம், நம்ம எங்கே நடப்போகிறோம், இதை வேளாண் நிலப்பரப்பில் தான் நடப்போகிறோம். அப்போ நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களில் ஒரு சிம்பிள் உழவு மட்டும் ஓட்டிட்டு இந்த நன்கு தேர்வு செய்யப்பட்ட மரங்கள் உருவாக்கப்பட்ட நாற்றங்களை தான் எடுத்து செல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக நம்ம அந்த நிலத்தை பயன்படுத்தலை, ஆனால் அங்கெல்லாம் இந்த வேங்கை மரத்தை தடி மரத்திற்காக வளர்க்கப் போகிறேன், இந்த வேங்கை மரத்தை கம்முக்காக வளர்க்கப் போகிறேன் அப்படின்னா அந்த நிலப்பரப்பை ஒரு நல்ல சட்டிக்கலப்பை உண்டு, ஒரு உழவு சட்டிக்கலப்பை முடித்த பிறகு ஒரு 5-6 டன் தொழு உரத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் ஒரு குக்கி கலப்பை, ஒரு மலை விழுந்த பிறகு இதை பண்ணோம்னா நிலம் ரெடி ஆயிரும். ஸ்லோப்பியான நிலங்களையும் வளரக்கூடியது. ஒரு 7% 8% மண் ஸ்லோப்பாக இருந்தாலும் இந்த மரம் நின்று வளரக்கூடியது, மண்ணெரிப்பை தடுக்கக்கூடிய மரம். அதனால் வந்து இந்த மரம் வந்து நல்ல பல்பயன் உள்ளது. அந்த மாதிரி நிலத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். நிலத்தை தேர்ந்தெடுத்த பிறகு நாற்றங்கால், இதில் விதையை எடுத்து நீங்களே நாற்றங்கால் உற்பத்தி பண்ணலாம். நல்ல விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். இந்த விதையை வந்து 24-36 மணி நேரம் மேக்ஸிமம் 48 மணி நேரம் மொதல் நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு, அடுத்த நாள் காய வச்சு, 3வது நாள் வந்து அதை வந்து எடுத்து கொண்டு போய் நல்லா மேட்டுப்பாத்தியில் இந்த நாற்றை போட்டிங்கன்னா ஒரு 30-45 நாட்களுக்குள்ளே முளைப்பு திறன் வந்து ஒரு 3 மாதங்களுக்குள்ளே எல்லாமே முளைப்பு வந்துடும். முளைப்பு வந்த நாற்றுகளை பிடுங்காமல் அதை அப்படியே வந்து வளர விட்டுட்டு ஏறக்குறைய ஒரு 2-3 அடி வளர்ந்ததுக்கு பிறகு அந்த செடியை பிடுங்கினீங்கன்னா, ஏன்னா மேட்டுப்பாத்தி நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், குறைந்தபட்சம் மேலே வந்து 1 அடியாக இருக்கணும், அடியில் 1 அடியாக இருக்கலாம். ஸோ 2 அடி உள்ள மேட்டுப்பாத்தியை நீங்கள் அந்த 3-4 மாதங்கள் நாற்றங்கள் ஒரு 2 அடி 3 அடி உயரம் வந்ததுக்கப்புறம் அந்த நல்லா தண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு நாற்றங்களையும் தனியாக பிரித்து எடுக்கணும். எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு சைஸை பார்க்கணும். நீங்கள் நம்ம தேக்கில் பார்த்துருப்பா, அதே மாதிரி தான் இதுலையும். இந்த கிழங்கு சைஸ் பார்த்தீங்கன்னா கட்டை விரல் சைஸுக்கு இருக்கும். அப்போ என்னாகும், தண்டு பகுதியில் ஒரு 2.5-5 சென்டிமீட்டர், வேர் பகுதியில் ஒரு 22-25 சென்டிமீட்டர் இந்த நீளத்தில் தண்டுகளாக எடுத்து அந்த தண்டுகளை டைரெக்டாக எடுத்துக்கொண்டு போயிடலாம். எங்கே நிலத்திலையும் நடலாம். அப்படி நிலத்தில் நடுறப்ப ஒரு கடப்பாறையை கொண்டு ஒரு சின்ன குழி போட்டுட்டு அதில் அப்படியே நட்டுட்டோம்னா இந்த நடக்கூடிய காசும் வந்து கம்மியாக இருக்கும். இல்லை நான் வந்து இதை கொஞ்ச நாள் வளர்த்து நல்லா செடி வந்த பிறகு திருப்பி நடுறேன்னா இந்த கிழங்கையே பாலித்தீன் பையில் போட்டோ இல்லை மற்ற பைகளில் போட்டு இந்த செடி வந்து நல்ல 2-3 மாதங்கள் வளர்ந்து அதிகபட்சம் 6 மாதங்கள் வளர்றப்ப ஒரு 2-3 அடி நாற்றுகள் வந்துடும். நல்ல வேகமாக வளரக்கூடிய நாற்று. இதை எடுத்து அப்படியே கொண்டு போய் ஒரு 2 அடி குழியில் இதை நட்டுட்டோம்னா அந்த மரம் வந்து மிக வேகமாக வளரக்கூடிய மரம். சவுக்கு தைல மாதிரி வேகமாக வளராட்டினாலும் மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங் அந்த மாதிரி வளர்க்கும். இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துனீங்கன்னா உண்மையிலே இந்த மரம் வேகமாக வளரக்கூடிய மரம். என்ன இடைவெளி சார் நடலாம், எங்கெங்கெல்லாம் வேளாண்மை பயிர்கள் ஊடுபயிராக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அங்கெல்லாம் குறைந்தபட்சம் 12 அடி அதிகபட்சம் 24 அடி இந்த கேப் விட்டுக்கணும். அதாவது 80 மரத்திலிருந்து 250 மரம் வரைக்கும் நடலாம் ஏக்கருக்கு. அப்போ என்னாகும், நல்ல இடைவெளி கிடைக்கும், ஊடுபயிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மரம் வந்து வேகமாக வளரக்கூடியது. இந்த மரத்துக்கும் தனியாக ட்ரிப் இரிகேஷன் போட்டு விட்டோம்னா இந்த மரம் வந்து ஒரு குறுகிய காலங்கள் 15-18 மாதங்களுக்குள்ளேயே ஒரு 24 இன்ச்சுக்கு மேலே சுற்றுலா வந்துடும். 24 இன்ச்சுக்கு மேலே சுற்றுலா வந்துச்சுன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லா பயன்பாட்டுக்கும் தடக்கூடியது. இன்றைக்கு எல்லாரும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா மரம் தேவை அதிகமாக இருக்கு. அதனால தான் வெளிநாடுகள்லேருந்து 88-90% தடிமரங்கள் உள்ளே கொண்டு வரப்படுது. 84% இருந்தது, இப்போ இருக்கிற 90% முடிக்க போயிட்டுருக்கு. தடிமரங்கள் நாளுக்கு நாள் தேவை. இன்றைக்கு இருக்க இன்டீரியர் டெக்கரேஷன், வுட் பில்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, வீடு கட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா மரத்தின் பயன்பாடு, வேலைப்பாடு, சிலைகள் அலங்காரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மரம் சார்ந்த பொருட்களாக இருக்கு. அதனால தான் வந்து பல்வேறு விதமான மரங்களில் இந்த வேங்கை மரத்திற்கு மிக அதிகமாக இருக்கும். இந்த இடைவெளியில் போட்டு ஊடுபயிர் பண்ணு, ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பக்க கிளைகளை மட்டும் நல்லா கழித்து விட்டுட்டு நீர் மேம்பாடு, உரம் மேம்பாடு, உரம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வச்சா கூட போதும். 6 மாதம் கழித்து ஒரு 2 கிலோலேருந்து 5 கிலோ தொழு உரம், ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு 100-150 கிராம் அதிகபட்சம் 250 கிராம் வந்து வந்தீங்கன்னா முதல் 2-3 ஆண்டுகளுக்கு யூரியா மற்றும் டிஏபி, அடுத்த 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது எப்போ மரம் வந்து ஒரு 20 அடி உயரத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு 12 அடி சுற்றளவுக்கு வந்துருச்சோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரத்தை போட்டிங்கன்னா நல்லது. நான் செயற்கை உரமே போடல சார், இயற்கை உரம் தான் பண்ணுறீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை பண்ணிக்கலாம். இந்த இயற்கை முறை பயோ ஃபர்டிலைசராக இருக்கலாம், ஆர்கானிக் உரங்களாக இருக்கலாம், வெர்மி கம்போஸ்டை மிக்ஸ் பண்ணி வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்ப ஒரு மரத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு கிலோவும் அதிகபட்சம் 2.5 கிலோவும் போட்டு இந்த மரத்தை வளர்க்கலாம். அப்படி வளர்ந்த பட்சத்தில் உங்கள் மரம் நல்லா வேகமாக வளர்ந்து பக்கங்களை எல்லாம் கவர் பண்ணிட்டு மரத்தை நேராக வளரும் பட்சத்தில் குறைந்தபட்சம் இது வந்து 20 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. வேளாண் காடுகளில் 30 மீட்டர்லாம் சர்வசாதாரணமாக இந்த மரம் வளர்ந்து பயனளிக்கக்கூடியது. அப்போ என்னாகும், மேலே 30 மீட்டர் உயரம் இருக்கிறப்ப நீங்கள் சுற்றளவு பார்த்தீங்கன்னா வச்சுங்க 30 இன்ச்சு 36 இன்ச்சுக்கு மேலே வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மேலே 24 இன்ச்சுக்கு மேலே ஈஸியாக வந்துடும். அப்போ என்னாகும், பல்வேறு விதமான பயன்பாட்டிற்கு இந்த மரம் நல்லது. இதில் வந்து இந்த மரத்தை அறுவடை செய்யும் பட்சத்தில் மரத்தில் எல்லா பாகங்களுமே நல்ல பயன்பாட்டிற்கு வளரக்கூடிய மரம். இதில் என்னென்னா இந்த மரம் எதற்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மரத்தோட குவாலிட்டி என்னென்னா வுட்டு கலரே பார்த்தீங்கன்னா எல்லோவிஷாக இருக்கும், நல்ல எல்லோவிஷ் வுட்டு, கோல்டன் எல்லோ என்று அழைப்பார்கள், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் தேக்கில் பார்த்துருப்பீங்க இந்த மைல்டு ஆயிலி எல்லோ இருக்கும், எக்ஸாக்டாக அதே குவாலிட்டியில் வந்து இந்த வேங்கை மரமும் வளரக்கூடியது. இதில் இரண்டாவது அட்வான்டேஜ் என்ன, இந்த கிரெயின் குவாலிட்டி நல்லாயிருக்கும். 24 இன்ச்சு 30 இன்ச்சு 36 இன்ச்சு மரம் பெருக இந்த மரத்தை அறுத்து இந்த பலகை எடுத்து பார்த்தீங்கன்னா பலகையில் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், லைட்டாக தண்ணி போட்டு அப்படியே தடியை பார்த்தீங்கன்னா அந்த கிரெயின் குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இந்த கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும் இந்த மரம். இன்னும் கொஞ்சம் வயசு கூட கூட என்னாகும், இந்த கோல்டன் எல்லோவோ அப்படியே ஸ்லோவாக வந்து வெளிப்பக்கம் கோல்டன் எல்லோவாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன், இந்த ஹாட் வுட் பெருசாக வந்து ரெட்டிஷ் ப்ரௌனில் மாறும். அப்போ என்னாகும், ரெண்டு விதமான கலரும் நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறுகிய காலத்தில் ஒரு வித கலரும், கொஞ்சம் நெடுங்காலம் வரப்ப இன்னும் கலராக இருக்கும். மரம் பெருக பெருக 36 இன்ச்சு 42 இன்ச்சு 48 இன்ச்சு ஏற்கனவே 30 ஆண்டுகள் வரும் அதுலாம் வரப்ப. அப்புறம் வராங்க என்னாகும், இந்த மரத்துடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும். நமக்கு வீட்டுக்கு தேவையான மரப்பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரப்பயன்பாட்டுக்கு இந்த மரத்தை விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மரம் பல்வேறு விதமான பயன்பாடு, என்ன பயன்பாடு, ஹை குவாலிட்டி ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர்ல குவாலிட்டி ஃபர்னிச்சர், நீங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டோட ஃபர்னிச்சர், தேக்கு மரம், ரோஸ்வுட் மரத்தை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரி தான் வேங்கையும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு உள்ள மரம். வீடுகளில் நல்லா வந்து இந்த ஹாலில் போடுற ஃபர்னிச்சர் இருக்குல்ல, எந்த அப்போல்ஸ்ரியும் பண்ணாமல் வேங்கை மரத்தில் மட்டும் பண்ணாலே அது நல்ல கலர்ஃபுல்லாக உங்களுக்கு. ரெண்டாவது கேபினெட் ஒர்க், இந்த கேபினெட் ஒர்க்கு ஆஃபீஸுக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் பண்ணுற கேபினெட் ஸ்டோரேஜ் கேபினெட் இருக்குல்ல, அதனுடைய இந்த குவாலிட்டிக்காக இந்த மரத்தோட கலருக்கும் இந்த கிரெயினுக்காகவே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லாமே என்னங்க வார்ட்ரோப் என்று இந்த பெட்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஹாலெல்லாம் வார்ட்ரோப் வச்சுருப்பாங்க, எக்ஸாக்டாக அதுதான். அந்த கேபினெட் ஒர்க்கிங்கெல்லாம் இந்த மரம் சூப்பராக இருக்கும். கட்டிலேயே கேபினெட் பேஸ்டு கட்டில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதில் வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தென்தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த வேங்கை மரத்தோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ரேடியோனால உங்கள்கிட்ட சொல்லத்தான் முடியுது, படமாக காட்ட முடியல. ரெண்டாவது ஃப்ளோரிங் ஒர்க், இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ளோரிங்க்கு பயங்கர தேவையாக இருக்கும். இந்த உட்டன் ஃப்ளோரிங்கில் என்ன பிரச்சனைனா இப்போ யூஸ் பண்ணிருக்க மரங்களில் நிறைய ஸ்பிளிட்ட வெடிப்பு வருது, ஆனால் அந்த தடிமரம் இந்த மரத்தில் தான் அந்த மாதிரி வெடிப்பு வராது. நல்ல கிரெயின் குவாலிட்டி, நல்ல பாலிஷிங் குவாலிட்டி. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குட்டுக்கு ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இந்த அக்கஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இது வந்து நல்லா வருது. ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்லீப்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை தான் பயன்படுத்துனாங்க. இப்போ என்னங்கன்னா ரயில்வே பெட்டிகள், அதாவது இந்த லாரி பாடி பில்டிங், பஸ் பாடி பில்டிங்லாம் இப்போ பிளைவுட் ஆயிடுச்சு. லாரி பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி கிரேட் வுட்டு வந்து இந்த கிரேட் வுட்டு தான் போகுது, எங்கெல்லாம் இந்த டென்சிட்டி அதிகமாக தேவை. இன்னும் கொஞ்சம் போய் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் ஆகி மர சிலிண்டர்களாக இருக்கிறப்ப இந்த வினீர் கிரே, அதாவது குவாலிட்டி 1 வினீர், கோர் வினீர் என்று அழைப்பார்கள், அதற்கும் இந்த மரம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ என்னாகும், பிளைவுட்டுக்கு தேவைப்படும். இந்த மரம் எங்கே 18 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மரம் புறம் பிளைவுட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு கீழே உள்ள மரங்கள் என்னென்னா இந்த மரம் நல்ல டென்சிட்டி உள்ள மரம், அடர்த்தி நல்லாயிருக்கும். ஒரு குறைய 650-750 kg பெர் கியூபிக் மீட்டர் அடர்த்தி இருக்கும். அப்போ என்னாகும், ஒரு மரத்தை அறுவடை செய்யும் பட்சத்தில் 60% மேஜர் இண்டஸ்ட்ரிக்கு போயிடும், மிச்சம் 40% கழிவுகளாக இருக்கும். இந்த இன்ஜினியர் வுட் டெக்னாலஜி என்று அழைப்பார்கள், அந்த இன்ஜினியர் வுட் டெக்னாலஜியில் இந்த மரத்துடைய இருக்க பாகங்கள் இருக்குல்ல, இந்த கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் வுட்டாக இருக்கும். இதை போனால் பவுடராக பண்ணி பார்ட்டிகல் போர்டு கொண்டு போகலாம், இந்த பல்பாக பண்ணி MDF கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிப்பாக பண்ணி நல்ல கலர்ஃபிக் வேல்யூ, ஒரு 4350 மேலே அதனுடைய கலர்ஃபிக் வேல்யூ இருக்குது. அப்போ எரிசக்திக்கு தேவை, இன்றைக்கெல்லாம் கோஃபயரிங்க்கு தேவையான மரங்களுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. அப்போ என்னாகும், இந்த கோஃபயரிங் ப்ராசஸுக்கு இந்த மரம் இலைக்கும் பயன்பாடு, இலை வந்து தீவனத்துக்கும் போகிறது, மருத்துவ குணத்திற்கும் போகிறது. பட்டை பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அப்ளிகேஷனுக்கு போகுது, தொழிற்சாலை அப்ளிகேஷனுக்கு போகுது. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய கம் இருக்குல்ல, கினோ கம் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், அது நிறைய ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அழகு சாதன பொருட்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கொண்டு போகிறாங்க, மருத்துவ குணங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒட்டு பலகை மரம், பார்ட்டிகல் போர்டு, MDF இந்த மாதிரி பல்வேறு விதமான பயன்பாட்டிற்கும் உகந்த மரம். அதனால தான் வந்து இந்த மரம் மறக்கப்பட்ட மரம், நல்ல வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம். இதே வேளாண் காடுகள் மூலமாக உண்மையிலே இந்த மரத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இந்த மரத்தின் மூலமாக நமக்கு என்ன தடி மரங்களின் தேவையோ அதை நாமளே உற்பத்தி செய்து அதன் மூலமாக நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மரம் வந்து வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம், அனைத்து விதமான மண் வகைகளுக்கும் ஏற்ற மரம், ஊடுபயிர் எல்லா விதமான ஊடுபயிரும் பண்ணலாம். ஒன்லி இந்த ஸ்பேசிங் தான் நான் சொல்றேன், 12 அடிக்கு 12 அடி ஸ்பேஸ் விட்டீங்கன்னா 250 மரம், அதே 24 அடிக்கு 24 அடி வச்சு வச்சீங்கன்னா 50-60 மரம் தான் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடைவெளிக்குள்ள நீங்க என்ன ஊடுபயிர் பண்றீங்களோ அது சீரியல்ஸ் ஆகட்டும், பழுத்ததாக வேளாண் பயிர்கள் ஆகட்டும், தோட்டக்கலை பயிர்கள் ஆகட்டும், நெடும்பயிர்கள் ஆகட்டும், அனைத்தையுமே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்றேன்னா இந்த மரம் பல்பயன் மரம், நல்ல உகந்த மரம், வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மரம், அதாவது மாடரேட்லி ஃபாஸ்ட் குரோயிங் ட்ரீ. இந்த மாதிரி பல்வேறு விதமான பயன்பாடு இருக்குனால்தான் மறக்கப்பட்ட இந்த வேங்கை மரத்தை வேளாண் ஆய்வாளர்கள் மூலமாக ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் ரீஹாபிலிட்டேஷன் அழைப்பார்கள், மீண்டும் புதுப்பித்து நமக்கு தேவையான மர தேவையை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த வேங்கை மரம் ஒரு நல்ல தடிமரம், பயன்பாட்டில் இருந்த மரம், தற்போது இந்த மரத்தின் இனங்கள் இல்லாதனால மரத்தின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத சூழல் உள்ளது. இந்த பூர்த்தி செய்யக்கூடிய தேவையை உருவாக்குவதில் உண்மையிலேயே அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே வேங்கை மரத்தையும் தங்களுடைய வேளாண் நிலப்பரப்பில் ஒரு ஊடுபயிராக எடுத்து செல்லும் பட்சத்தில் நிலத்தின் பயன்பாடு மேம்படும், வருமானமும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மீறி இந்த சுற்றுச்சூழலும் மேம்படுத்தப்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வேங்கை மர சாகுபடி குறித்த பல தொழில்நுட்பங்களை பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். அடுத்த வாரம் உங்களுக்காக இன்னும் நிறைய தடிமரங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்கு, அடுத்த வார நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இனி கிராமிய பாடல்.

0: இந்தியாவில் ஏறக்குறைய 42% மக்கள் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுகின்றனர். இந்தியாவில் 42% தொழிலாளர்களும் 65% மக்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுகின்றனர். இது நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிக்கிறது. பெரும்பாலான விவசாயிகள் எலிக்காய்ச்சல் எனப்படும் லெப்டோஸ் வைரோசிஸ் நோய் பற்றியும் அதனால் ஏற்படும் உடலுறுப்பு செயலிழத்தல் போன்ற பின் விளைவுகள் மற்றும் அதனை குணப்படுத்தாமல் விடும் பொழுது மரணத்தை கூட ஏற்படுத்தும் என்பதையும் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளனர். இந்நோயினை அறிந்து கொள்வதற்கான அவசியத்தையும் இதனால் ஏற்படும் இழப்பை தடுப்பதற்கான மருத்துவ கட்டமைப்பினை வேளாண் சமூகம் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் எடுத்துரைக்கிறது. லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் இந்நோய் தொற்று லெப்டோஸ்பைரா எனப்படும் சுருள் வடிவ பாக்டீரியாவினால் மனிதர்கள் மற்றும் விலங்குகளை தாக்கி ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெப்பமண்டல நோயாகும். இந்நோய் நேரடியாகவும் பாதிக்கப்பட்ட எலி மற்றும் இதர விலங்குகளின் சிறுநீர் மூலமாகவும் பரவி கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மருத்துவ பரிசோதனைகளில் எளிதில் அடையாளம் காண முடியாத இந்நோய் தொற்றை ஏற்படுத்தும் பாக்டீரியா வெப்பம் மற்றும் ஈரப்பதமான சூழலில் 1 வாரம் முதல் 1 மாதம் வரையிலும் உயிர் வாழக்கூடியது. விவசாய நடைமுறைகள், நெல் மற்றும் பயிர் வளர்ப்பு நிலங்களில் எலி அடிக்கடி உலாவுவதும் இந்நோய் பரவ முக்கிய காரணமாகிறது. இந்திய கடலோர பகுதிகளில் விவசாயம் நடைபெறும் போது சூழலியல் காரணிகளான மழைப்பொழிவு மற்றும் நீராதாரம் போன்றவற்றால் நோய் பரவல் அபாயம் கூடுதலாக இருக்கும். வேளாண் தொழிலில் நெல் பயிரிடுதல், களையெடுத்தல், கால்நடை வளர்த்தல் போன்றவற்றோடு பின்னி பிணைந்துள்ளதால் விவசாய நிலத்தில் பரவலாக காணப்படும் எலி வகைகள் மற்றும் விலங்கினங்களுடைய சிறுநீர் கலந்த மண் மற்றும் நீரால் இந்நோய் தொற்று அதிகமாக பரவுகிறது. மேலும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட மாற்றங்களுடன் காலநிலை புவியியல் மாற்றங்களும் இணைந்த லெப்டோஸ்பைரோசிஸ் பரவலுக்கான உகந்த சூழலை ஏற்படுத்துகிறது. இதை உரிய காலத்தில் கண்டறிவதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் உள்ள இடைவெளி இந்நோய் வேகமாக பரவுவதற்கு காரணமாகிறது. வேளாண் கட்டமைப்பில் இந்நோயை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வு முகாம்கள் அவசியமாகின்றன. வேளாண் துறை இந்நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் விலங்குகளின் மூலம் பரவும் பிற நோய்களையும் கட்டுப்படுத்தி பொது சுகாதாரம், வாழ்வியல் மற்றும் விவசாயத்தில் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். லெப்டோஸ்பைரோசிஸினால் ஏற்படும் விளைவுகள். மனிதர்களில் இந்நோய் காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, சிவந்த கண்கள், வயிற்றுவலி, மஞ்சள் காமாலை, தோல் நோய் மற்றும் உடல் உறுப்புகளில் உதிரப்போக்கு, மூச்சு திணறல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். சிகிச்சை அளிக்க தவறினால் சிறுநீரக செயலிழப்பு, கல்லீரல் செயலிழப்பு, சுவாச கோளாறு, மூளைக்காய்ச்சல் போன்ற கடுமையான பின் விளைவுகளுடன் மரணத்தை ஏற்படுத்தவும் கூடும். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கும். குறிப்பாக கிராமப்புறங்களில் போதிய விழிப்புணர்வு இல்லாமை, குறைவான மருத்துவ சேவை போன்ற காரணங்களால் இந்நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியாவினால் பாதிக்கப்படும் கால்நடைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதுடன் மலட்டு தன்மையினை உருவாக்கி பால் மற்றும் இறைச்சி உற்பத்தி குறைவதோடு இறப்பு விகிதம் அதிகரிக்கும். இது வேளாண் சமூகத்தின் சுகாதார மற்றும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மறைமுகமான விளைவுகள். லெப்டோஸ்பைரோசிஸ் விவசாயத்தில் பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றது. இந்நோயால் ஏற்படும் அதிக மருத்துவ செலவு, கால்நடை இழப்பு, உற்பத்தி குறைதல், பாதிக்கப்பட்ட விலங்குகளை தனிமைப்படுத்துதல் போன்றவை பொருளாதார இழப்பினை ஏற்படுத்துகிறது. வேளாண் தொழிலாளர்கள் நோய்வாய்ப்படும் போது ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு நடவு மற்றும் அறுவடை பாதிக்கப்பட்டு விளைச்சல் தாமதமாகவும் குறைவாகவும் நிகழ காரணமாகிறது. இக்காரணங்கள் குறிப்பாக வேளாண் பொருளாதார சிரமத்தை ஏற்படுத்தி உலகளாவிய கால்நடை மற்றும் அது சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதியிலும் வேளாண் துறையின் நிலைத்தன்மையிலும் சந்தை விலையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. லெப்டோஸ்பைரோசிஸ் மாடு மற்றும் எருமை இனங்களில் இனப்பெருக்க குறைபாடு ஏற்பட முதன்மையான காரணங்களில் ஒன்றாகும். இதுவும் பெரும் பொருளாதார இழப்பிற்கு காரணமாகும். லெப்டோஸ்பைரோசிஸ் மற்றும் வேளாண் தொழிலாளர்கள். லெப்டோஸ்பைரோசிஸ் பாக்டீரியா எலி வகைகள், பன்றிகள், நாய்களின் சிறுநீர் மூலம் மண் மற்றும் நீராதாரங்களில் கலக்கின்ற பொழுது ஈரப்பதமான மண்ணில் 40 நாட்களும் நீரில் 20 நாட்களும் நிலைத்திருக்கும் என்பதையும், நீர் நிறைந்த மண்ணில் 6 மாத காலம் உயிருடன் இருக்கும் என்பதையும் பல ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த பாக்டீரியாக்கள் வேளாண் சூழலில் உள்ள மற்ற பாக்டீரியாக்களுடன் இணைந்து உயிர் நிலத்தை உருவாக்கும் தன்மை கொண்டது. இப்பண்பு நிலைத்திருக்கும் தன்மையை மேலும் அதிகரிக்கின்றது. இந்தியாவில் பருவமழை பொழிவு அதிகம் இருக்கும் பகுதிகளில் நீரில் அதிக தொடர்புடைய நெல் நடவு, கால்நடை பராமரிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடும் விவசாயிகள் எளிதில் பாதிப்புக்குள்ளாகின்றனர். கேரளாவில் பருவமழை காலங்களில் 20% வயல்வெளி நீரில் லெப்டோஸ்பைரா பாக்டீரியா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிற பகுதி மாதிரிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளின் மூலம் நோய் 2 லெப்டோஸ்பைராக்கள் கண்டறியப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் விவசாயிகள் பாரம்பரிய வேளாண் முறைப்படி வெறும் கால்கள், குறைவான பாதுகாப்பு உபகரணங்களுடன் பணியில் ஈடுபடுவதால் இந்நோய் தனிப்பட்ட விவசாயிக்கு மட்டுமின்றி ஒரு சமூக தொற்றாக மாறுவதற்கான வாய்ப்பையும் உண்டாக்குகிறது. விவசாயிகளை ஆபத்துக்குள்ளாக்கும் காரணிகள்: தேங்கிய நீர் மற்றும் ஈரப்பதமான மண், கடுமையான மழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்கு போன்றவை இந்நோய் தொற்றுக்கு உகந்த சூழலாகும். நீர் மற்றும் மண்ணில் நேரடி தொடர்புடைய வேலைகளில் ஈடுபடுவது, மோசமான சுகாதாரம், கழிவு மேலாண்மை முறைகள் போன்றவை எலிகளின் இனப்பெருக்கத்திற்கு காரணமாகின்றன. போதிய மருத்துவ வசதியின்மை, இந்நோய் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை, பொருளாதார சுமை போன்றவை காரணமாகின்றன. இதனை கட்டுப்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள், இந்நோய் பற்றிய கல்வி அறிவு, விழிப்புணர்வு இல்லாமை போன்றவை இந்நோயை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதை தாமதமாக்குகிறது. இது தவிர கிராமங்களில் போதிய மருத்துவ வசதி இல்லாதது தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள தடையாக உள்ளது. இங்கு நவீன கல்வி முறையும் பழக்க வழக்க மாற்றங்களும் தேவையாக உள்ளது. இதற்கு அரசு சுகாதாரத்துறையின் ஆதரவும் செயல்பாடுகளும் அவசியமாகும். கட்டுப்படுத்துதல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள்: வேளாண் துறையில் இந்நோயை கையாள்வதற்கு பலதரப்பட்ட அணுகுமுறைகள் தேவைப்படுகிறது. விவசாயிகளை பாதுகாப்பான உடைகள், காலணிகள் அணிய ஊக்கப்படுத்துவதன் மூலம் மண்ணுடன் நேரடி தொடர்பை குறைக்க முடியும். கழிவு மேலாண்மை, எலிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது, கால்நடைகளுக்கு சரியான தடுப்பூசியினை சரியான நேரத்தில் செலுத்துவது போன்றவை பாக்டீரியா பரவுவதை குறைக்கும். விவசாயிகளுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி கண்காணிப்பதன் மூலம் இந்நோய் பரவலை தடுக்க முடியும்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: தொடர்கிறது செய்தி சுருக்கம்
1: சென்னை. செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஐடிபிஐ வங்கியை சீரமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள்

0: நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுதொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தாவேக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக அரசு நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தென்சென்னை வெள்ளத்தடுப்பு முன்னேற்பாட்டு பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். காரப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியமடுவில் ஆய்வு மேற்கொண்ட அவர், மழைநீர் வடிகால் பணிகளை பருவமழை தீவிரமடைவதற்கு முன் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திர மோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, நிஷ்கல், ஷைனா மணிமுத்து, ஜக்ஷீர் சிங், தேவ் ரூபரேலி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 11 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. ஷோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.

0: நேர்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் தான் இது. உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9344901018 அப்படின்ற நம்பர்லையோ, அல்லது 9342901018 அப்படின்ற நம்பர்லையோ, அல்லது 8300019101318 அப்படின்ற நம்பரில், இன்னொரு நம்பரும் இருக்குது 04233966781 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். 70s, 80s, 90s, ஏர்லி அந்த சாங்ஸை மட்டும் நீங்கள் கேட்குவீங்க. ஏற்கனவே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நீங்கள் வந்துட்டே இருக்கிறீங்க. முதல் நேரத்தில் நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் சென்னை பேசுறேன். சென்ட்ரல் ஸ்டேஷன் இருந்து பேசிட்டு இருக்கோம்.
0: சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பாடலை கேட்க போறீங்க?
1: ஆமா சார்.
0: தமிழ்நாட்டில் ரொம்ப பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே.
1: உங்கள்ட்ட பாட்டு கேட்டு வந்தா இன்னும் பயணம் இன்னும் சிறப்பா
0: இருக்குங்கிறதுனால
1: முதல் பாட்டு நேரா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி உங்களுக்கு.
0: கண்டிப்பா அங்கிருந்து கேட்கும் போது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இல்லையா?
1: ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஊட்டியிலிருந்து
1: அம்மன் கோயில் கிழக்காலை படம்.
0: அம்மன் கோயில் கிழக்காலை படமா?
1: ஆமா சார், பாடல்கள் சின்ன மணி கோயிலே.
0: ஓகே, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி
1: நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.

0: நேரம் 8:11 ஆயிருக்குது. விறுவிறுப்போடையும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுறது இங்கே வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லேருந்து எனக்கு புரிய வருது. அடுத்த நேரத்தை நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ராஜேஸ்வரிங்க சார்.
0: ராஜேஸ்வரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். எனக்கு கை கால் செயல்படாதுங்க சார்.
0: சரிங்க, பரவாயில்ல. அது புத்துணர்ச்சியாக நரம்புகள் மறுபடியும் அப்படியே கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கட்டும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் சாதனை சார். பாடிய ருக்குமணிங்கிற பாட்டு சார்.
0: கேட்டுடலாமா?
1: கேட்டலாங்க சார்.
0: நன்றி.
1: நன்றிங்க சார்.
0: அவர்களுக்காக சாதனை படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து இன்னொரு நேயர் பாடல் கேட்டிருக்காரு. பாம்பே காசில் சாந்தகுமாருக்காக அடுத்து இரண்டு பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

0: எது எப்படி இருந்தாலும் 8 மணியை நினைத்தாலே இனிக்குமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட டயல் பண்ணிட்டு லைன்ல இருக்கக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்கன்றதை கேட்க போறோம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் சாந்தா பேசுறேன் சார்.
0: சாந்தா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: காந்தல் இருந்து பேசுறேன் சார்.
0: காந்தல் நல்லா இருக்கிறோம். அந்த காந்தல் எங்க இருக்குதுன்னு தெரியணும்ல.
1: இங்க காந்தல்னாக்கா நம்ம இந்த மாரியம் கோயில் இருக்கு இல்லீங்களா சார்?
0: மாரியம்மன் கோயில் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும்ல.
1: இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா கீழ.
0: போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குதுன்னு தெரியணும்ல. அதாவது நீங்க ஊட்டியில இந்த இடமெல்லாம் இருக்குதுன்றத நிறைய பேர் கேட்டு இருப்பாங்கல்ல, அதுக்காக தான்
1: கேக்குறாங்க.
0: ஊட்டின்றதையே நீங்க சொல்லாம நீங்க எல்லா கோயிலையும் சொல்றீங்க. ஓகே, வெரி குட். ஊட்டி, அதாவது ஊட்டி பக்கத்திலேயே இருக்குது காந்தல் இல்லையா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சமையல்
0: பாட்டா?
1: ஆமா சார்.

0: நேரம் 8:28:38 ஆயிருக்குது. வந்திருக்கக்கூடிய லக்கி காலர் யார், எங்கிருந்து பேசுறாரு சொல்லி கேட்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளர். 8:38 என்று டிங் டாங் டிங் டாங் என்று அழகாக நேரத்தை சொல்லியிருக்கல். எம்.பி. ரவிச்சந்திரன்
0: சொல்லுங்க. ரவிச்சந்திரன், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பாட்டு 8 ஆச்சுனாலே பாட்டை கேட்கறதுக்காக லைன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சொல்லுவீங்க, அதை தவிர என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
1: கண்டிப்பா சார், உண்மையிலேயே 8 எப்படா ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்போம். அதனால வந்து என் விரல்கள் அந்த செல்போனில தாளம் போடும் அப்படியே மீட்டும் அந்த வேலை செஞ்சிட்டு இருந்தேன் சார்.
0: ஓகே, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: டிங் டாங் டாங், இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது என்கிற ஒரு அருமையான பாடலை வழங்குங்கள் அன்பு அறிவிப்பாளரே.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி, வணக்கம்.

தொடர்கிறது. வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இந்த பாடலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு மைசூர்லேருந்து சுரேஷ்.

0: 8:38 ஆயிருக்குது. என்னுடைய பாட்டு வராதா அப்படின்ற ஏக்கத்தோடையும் தாகத்தோடையும் விறுவிறுப்பாக நீங்கள் கலைக்காமல் சலைக்காமல் நீங்கள் பாடலை கேட்டிருக்கீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அந்த வரிசையில் யார் வந்து லைனில் ட்ராப் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாருங்க, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு தானே கேட்கணும்.
1: ஹலோ, நாமக்கல் மாவட்டம் ஜேரடர்பாளையத்திலேருந்து ஜோதிமணிங்க சார். நலமாக இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ஜோதிமணி. இந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்தது ஒரு லக்கியா? எப்படி
1: எப்படிங்க சார்?
0: இந்த நிமிஷத்தில் நீங்கள் லைன் பிடிச்சி அப்படி வந்தது ஒரு சந்தோஷம் தானே?
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். 5-6 நாள் ஆயிடுச்சுங்க சார் பேசி, பாட லைனே கிடைக்க மாட்டேங்குது.
0: சரி சொல்லுங்க, இப்ப கிடைச்சிருச்சு இல்ல அந்த சந்தோஷத்துல பாடல் என்ன வேணும் அப்படின்னு?
1: சந்தோஷத்துல மைதிலி என்னை காதலியில இருந்து ஒரு பொன்மானை நான் காண தகுதி நித்தோம்.
0: ஓகே,
1: அனைவருக்காகவும் அருமையான பாடல்.
0: உங்களுக்காகவும் அந்த பாடல் வந்துட்டு இருக்குது. நன்றி,
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறீங்க. நினைத்தேன் வந்தாயிலிருந்து யார் கேட்டிருக்காங்கன்னா மேரிசில் ராஜு. அடுத்தடுத்து 2 பாடல்கள்.

0: எட்டு மணி 50 நிமிஷம் ஆயிருக்குது. இன்னும் 10 நிமிஷத்தில் நம்மளுடைய ப்ரோக்ராம் முடியுதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது எனக்கு அப்படியே மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணி சொல்கிறேன். வணக்கம், யாரும் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்திலூர் ஜேடர்பாளையத்திலிருந்து தீனதயாளன் பேசுறேங்க. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நல்லா நிறுத்தி நிதானமா அப்படி பதில் சொல்லணும், பேசணும் அப்படின்னு நினச்சி பேசுறீங்க இல்லையா?
1: ஆமாங்க, நான் கைத்தறி நெசுத்தினால் நிறுத்தி நிதானமா செய்தால்தான் பட்டுப்புடவை நல்லா வரும். அதனால அதே மாதிரிதான் பேசி பழகிறோம்.
0: பட்டுன்னு பாட்டை கேளுங்க.
1: கடலோர கவிதையிலிருந்து பொடிநடையா போறவனே இந்த பாடல்.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றி.
2: பொடிநடையா

0: நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்குள்ள வந்துட்டோம். அடுத்த உரை ஒரு நேயர் கூட தான் நம்ம பேச போறோம். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து சிவாங்க.
0: சொல்லுங்க சிவா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: என்ஜீவன் பாடுதுங்கிற படத்திலிருந்து கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுடைய பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி,
1: ரொம்ப நன்றிங்க. வாய்ப்பு

கேட்ட பாடலோடு இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரிலே ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: The constitution of the committee follows the decisions taken during a meeting of representatives of sugarcane farmers from Karnataka and Maharashtra with the Union Minister of Agriculture and Farmers Welfare and the Union Minister of Consumer Affairs, Food and Public Distribution. We have a report.
1: The committee will examine the demand for an increase in remunerative returns to sugarcane farmers, taking into account cultivation cost and other relevant factors. It will also examine the demand for revision of the ex-mill minimum selling price of sugar in the context of sugar production costs, market realizations, and the financial viability of sugar mills. Other key areas of examination will include existing mechanisms for testing and reporting sugar recovery and prevailing sugarcane weight mill practices at sugar mills. With Anand Kumar, Rishu Jaiswal, Akashwani News, Delhi.
0: Prime Minister Narendra Modi has said India's civilizational journey has been shaped by centuries of cultural exchange and the sharing of knowledge across borders. Mr. Modi made the remarks in a written message delivered at the inaugural session of the three-day international conference on Bharat's cultural connections across the globe in New Delhi today. The Prime Minister's message was read out by Culture Secretary Vivek Agarwal at the conference. Mr. Modi highlighted the role of ancient centres of learning such as Nalanda in promoting the exchange of knowledge between India and other parts of the world. Prime Minister Narendra Modi has completed 25 years in public service, a journey defined by the mantra of Jan Seva Se Desh Seva and a relentless commitment that continues. Guided by this vision for Seva and Sushasan, the government has been ceaselessly working towards achieving the goal of a Vikasit Bharat by 2047. Through inclusive development and social empowerment, this dedication is transforming lives. Today, in our special series, we bring you an instance of how this vision has been translated into action through initiatives like Pradhan Mantri Sangrahale.
2: Pradhan Mantri Sangrahale, inaugurated by Prime Minister Narendra Modi in 2022, highlights the contributions of all the Prime Ministers to the nation's development. The museum showcases how Indian democracy has provided opportunities for leaders from every section of society to contribute to nation building. Spread across two buildings, the modern digital museum offers visitors an insight into India's political history, democratic traditions, and journey of development. The Sangrahale features a light and sound show titled Viranganaon Ki Mahagatha, which narrates the inspiring stories of valiant women warriors who fought to uphold the nation's pride. Inaugurating the Pradhan Mantri Sangrahale, Prime Minister Narendra Modi described the museum as a living symbol of the shared heritage and collective contributions of all governments.
3: Desh aaj jis unchai par hai, wahan tak usse pahunchane mein swatantra Bharat ke baad pratyek sarkar ka yogdan hai. मैंने लाल किले से भी ये बात कई बार दोहराई है आज ये संग्रहालय भी प्रत्येक सरकार की साझा विरासत का जीवंत प्रतिबिंब बन गया है
2: During his visit to the Pradhan Mantri Sangrahale, Justice S. Thurai Raja of Sri Lanka shared his reflections on India's democratic journey and the leadership that has shaped the nation.
4: We came to Delhi on the invitation of the Chief Justice of India, and it's a surprise call from the esteemed establishment to visit them. The people are very nice, the organizers are superb, the directors and the cheerful children, those who are guiding us, and Aastha is in a different level. And I don't feel like going, but wish to come back again.
2: Located at Teen Murti Marg in New Delhi, the Pradhan Mantri Sangrahale inspires the younger generation by showcasing the vision, leadership and contributions of all the Prime Ministers. Anand Kumar, Akashwani News, Delhi.
0: Prime Minister Modi will launch five major development projects worth around 3,350 crore rupees in Ladakh tomorrow through video conferencing. The projects aim to strengthen connectivity, improve energy infrastructure, conserve cultural heritage and enhance water security in the region. Maharashtra has declared 305 of the state's 358 talukas drought-hit, covering more than 85% of the state's talukas following the addition of 40 more talukas to the list. Speaking to reporters after a state cabinet meeting in Mumbai today, Chief Minister Devendra Fadnavis said each farmer in the affected areas will receive initial financial assistance of 5,000 rupees directly into their bank accounts before Diwali. The Pension Fund Regulatory and Development Authority and NPCI Bheem Services Limited have launched Tatkal NPS on the Bheem Payments app. The new feature allows eligible citizens to open a national pension system account in just 3 steps using existing bank-verified KYC and UPI, eliminating the need for branch visits or fresh paperwork. India's Anand Kumar Vel Kumar won a silver medal in the men's 1,000-meter sprint category at the World Skating Games being held at Asuncion in Paraguay. The Tamil Nadu skater missed out on a chance to win gold by a narrow margin of 4 milliseconds. Earlier, he won bronze in the 500-meter sprint. In men's cricket, West Indies have set a target of 248 runs for hosts India in the fourth T20 International in Hyderabad. Earlier put into bat, West Indies posted 247 runs for the loss of 3 wickets in the stipulated 20 overs. In reply, India were 24 for no loss in 1.5 overs when reports last came in. The hosts are leading the 5-match series 2-1 after defeating West Indies by 14 runs in the third T20. Prime Minister Narendra Modi will interact with the Indian contingent that participated in the Asian Games 2026 in New Delhi tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves continuation of National Social Assistance Programme for 5 years, revises eligibility criteria and assistance rates for disability pension beneficiaries. Government gives nod to strategic restructuring of IDBI Bank and 78-day bonus for railway employees. Prime Minister Narendra Modi reaffirms India's commitment to building a forward-looking strategic partnership with Canada. Maharashtra declares 305 talukas drought hit, announces initial aid of 5,000 rupees for each farmer before Diwali. India's Anand Kumar Vel Kumar wins silver medal in men's 1,000-meter sprint at World Skating Games in Paraguay. That is all in the news at 9. Good night.
5: நேரம் 9:15.
6: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
7: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
8: சுற்றுலாவை பத்தி பிரதமர் பேசியிருக்கும் போது நாடே வந்து இங்க இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதன் மூலமா சுற்றுலாவுக்கான அந்த பயணிகளுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்போ அவர் பேசக்கூடிய கருத்துனால வரக்கூடிய நல்ல விளைவுகளை வந்து முன்வைத்துதான் அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லலாமா. இன்னொன்னு, திருக்குறள் பத்தி பேசும்போது வந்து அதையும் வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, உலக பொதுமுறை திருக்குறள். அந்த திருக்குறளை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு
9: பயணிகளும் அவர்கள் குறிப்பாக இந்த மாதிரி அறியப்படாத பல இடங்களை வந்து சுட்டிக்காட்டி அதனுடைய அழகுகளை எடுத்து சுட்டிக்காட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எடுத்து சுட்டிக்காட்டி அதையெல்லாம் அவர் வந்து மீண்டும் மீண்டும் பேசியிருக்கார். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வந்து கலாச்சார ரீதியாக பல்வேறு கோயில்களை பற்றியும் பல்வேறு சிற்பங்களை பற்றியும் பல்வேறு தொல்லியல் இடங்களை பத்தி எல்லாம் அவர் எடுத்து பேசும்போது அந்த இடங்களை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்குமே ஏற்படுகிறது. இதே மாதிரி வட மாநிலங்களில் வாழக்கூடிய பல்வேறு தரப்பினர் இந்த தென்னக மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமான அம்சங்களை எடுத்து பிரதமர் பேசும்பொழுது அவற்றை வந்து பார்க்க வேண்டும், அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நேரடியாக காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்றை உருவாக்குகிறார். உண்மையிலேயே இது எப்படின்னா ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாக இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னலாக பிரதமர் அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மாதத்தில் என்னென்ன செய்திகளை எடுத்து பேசப்போகிறார், எந்த ஒரு 6 அல்லது 8 செய்தி வரப்போகின்றன என்று பார்க்கும்போது அவற்றில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 2-3 செய்திகளையாவது நீங்கள் வந்து மனதில் வாங்கிக் கொள்ள முடியும். இதை நாம் வந்து போய் பார்க்க வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவர் சொன்னக்கூடிய புதிய ஒரு நபரை பற்றியோ அல்லது சாதனையை பற்றியோ நம் உண்மையிலேயே வந்து ஆஹா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊரில் நடந்திருக்கு இருக்கு, நாம இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம், ஆனா அந்த ஊர்ல அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்றோம். இது கலாச்சார ரீதியாக இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று திருக்குறள். பிரதமர் அவர்கள் இந்த திருக்குறளை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார். உலக மேடைகளிலும் போய் பேசியிருக்கிறார், உள்ளூர் மேடைகளிலும் பேசியிருக்கிறார், எல்லா

0: அர்த்தத்திலும் பேசுகிறார். அதுக்கு அவருக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கிறது. அந்த பொதுமறை என்ற உண்மையான அர்த்தம் வந்து பிரதமர்களை எட்டி இருக்கிறது. அவர்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக வேறு எந்த ஒரு மொழியிலோ அல்லது வேறு எந்த ஒரு நாட்டிலோ காண முடியாத ஒன்று நம்மிடம் இந்தியாவில் நம்முடைய தமிழ் மொழியில் அது வந்து ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நிச்சயமாக உலக அரங்கில் நாம் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பதின் வாயிலாக அதற்கு கிடைக்கக்கூடிய பெருமையும் அதற்கு கிடைக்கக்கூடிய இடத்தையும் நாம் மீண்டும் உறுதி செய்கிறோம். அதாவது இந்தியாவை பற்றி நாம் பெருமையாக பேசக்கூடிய பல்வேறு செய்திகளில் நாம் இலக்கிய ரீதியாக பார்க்கும்போது நாம் வந்து மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை என்றெல்லாம் பார்க்கும்போது மிக முக்கியமான இன்னொரு மொழி இலக்கியம் என்று பார்த்தால், மொழி நூல் என்று பார்த்தால், நிச்சயமாக நம்ம வந்து பொதுமறையான வள்ளுவத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். அதான் வள்ளுவம் என்பது அவ்வளவு தூரம் அதற்கான ஒரு மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த மகத்தான இடத்தை பிரதமர் மோடி அவர்கள் தன் மனத்தில் வாங்கிக் கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்ததாலோ என்னவோ எல்லா விதமான எல்லைகளையும் கடந்து எந்த மேடையாக இருந்தாலும் இரண்டு திருக்குறளையும் மேற்கோள் காட்டி அதனுடைய பொருளை எடுத்து பேசி அதனுடைய பின்னாடி தன்னுடைய உரையை வந்து தொடங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். சர்வதேச மேடைகளிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு இந்த சொத்து வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ரீதியாக மிக மிக செழுமையான ஒரு சொத்து. இந்த சொத்தை நாம் நிச்சயமாக இதை உயர்த்தி பிடிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அதன் வாயிலாக இதை நாம் வந்து ஒரு சமத்துவமான சர்வதேச பார்வை கொண்ட ஒரு உலக ஒரு கொடையாக நாம் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை பிரதமர்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அதை செய்து வருகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார், அவர் வந்து சொல்லால மட்டும் இல்லாம செயலாலையும் கூட திருக்குறளுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை இந்த G20 மாநாட்டில் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்ய அதிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து பரிசளித்தது, அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அப்போ திருக்குறளை வந்து உலக அளவில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம பிரதமருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்க்க முடிந்தது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொன்மையான பண்பாடு கலாச்சாரத்துக்கும் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில பிரதமர் நிறைய முக்கியத்துவம் அளிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: ஆமாங்க, இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடியதே நம்முடைய கலாச்சார ரீதியா பண்பாட்டு ரீதியா நமக்கு இருக்கக்கூடிய சொத்துகள் தான். அது வந்து நீங்க 1000 ஆண்டுகால ஒரு சிவிலைசேஷன்ல நம்ம வந்திருக்கோம். வடக்கே வந்து அவ்வளவு சிவிலைசேஷன்ஸ் வந்திருக்கு, தெற்கே சிவிலைசேஷன்ஸ் இருக்கு. இந்த சிவிலைசேஷன்ஸ் உடைய மிச்சங்கள் வந்து நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியா பார்த்துக்கொண்டே இருக்கோம். நம்மகிட்ட ஒரு 2000-3000 ஆண்டு வரலாறு இருக்கு, நம்மகிட்ட அதுக்கான மிச்சங்கள் இருக்கு. அதுக்கான இன்றைக்கும் வந்து அகழாய்வுகளில் அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கின்றன. ஏற்கனவே கிடைத்தவையும் நாம் பத்திரமாக நாம் வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம் எனும்போது நம்முடைய வரலாற்றை பற்றிய பெருமிதம் என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம். நாம் வரலாற்றில் மூத்த குடிகளாக இருந்திருக்கிறோம். இவ்வளவு தூரம் நம்ம வந்து பல்வேறு ஒரு காலகட்டத்தில் சமுதாயங்கள் வந்து எப்படி வளர்ந்திருக்கும் என்று தெரியாத காலகட்டத்தில் கூட நாம் வந்து நம்முடைய சமுதாயம் வந்து விவசாயம் செய்திருக்கிறது, கால்நடை வளர்த்திருக்கிறது, துணி நெய்திருக்கிறோம், பாண்டங்கள் செய்திருக்கிறோம், வேட்டைக்கான கருவிகளை செய்திருக்கிறோம், வீட்டிற்கான கருவிகளை செய்திருக்கிறோம், உலோகங்களை தயாரித்திருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் நம்மிடம் சான்றுகள் இருக்கின்றன. அவை எங்கெந்த இடத்தில் கிடைத்தனவோ அங்கெல்லாம் அதற்கான ஒரு மானுமெண்ட்ஸை நாம் வந்து உருவாக்கி இருக்கிறோம். அந்த மானுமெண்ட்ஸை பற்றிய பெருமையை நாம் நிச்சயமாக உலகுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நம்முடைய கலாச்சாரம் தான் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமாக நான் மீண்டும் மீண்டும் பார்க்கிறேன். அப்போ அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவரையும் அந்த பெருமிதத்திற்குள் கொண்டு வர வேண்டியது ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அவர் இந்தியாவை அதனுடைய கலாச்சார பலத்தை ஒட்டித்தான் இன்றைக்கு ஒருங்கிணைக்கிறார். அந்த கலாச்சாரம் என்பது ஒற்றை கலாச்சாரம். எப்படி வந்து நம்ம இந்தியா முழுசுமான ஒருங்கிணைந்த ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கிறது, அனைவரையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது. அந்தந்த மொழிகள் வேறுபட்டிருக்கலாம், பண்பாடுகள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் கருவிகள் எல்லாம் எப்படி நாம் ஒரு பாரதம் என்ற ஒரு நாட்டினுடைய உண்ணார்ந்த பிள்ளைகளாக நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை சொல்கிறது எனும்பொழுது அவற்றை எல்லாம் பிரதமர் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார், கொண்டு வருகிறார், பேச வைக்கிறார். இன்றைக்கு நாம் வந்து ஒரு மேலை மோகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனிக்காமல் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்போ இளைய தலைமுறைக்கு அவற்றை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் அன்றைக்கே செய்துவிட்டோம். குறிப்பாக பிரதமர் அவர்கள் பேசும்போது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டு பற்றி மீண்டும் மீண்டும் பேசுகிறார். அந்த குடவோலை முறை பற்றி பேசும்பொழுதும் இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் குடவோலை முறையை வந்து பிரதமர் அவர்கள் பலமுறை எடுத்து பேசுகிறார். ஜனநாயகம் என்ற ஒரு கருத்துருவாக்கம் என்பது ஏதோ நம்ம 18ஆம் நூற்றாண்டு நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்ததாகவோ, அது மேலைக்க நாட்டினுடைய ஒரு தாக்கத்தினால் இந்தியாவுக்குள் வந்ததாகவோ எல்லாம் நாம் கருதி கொள்கிறோம் அல்லவா? அது இல்லை. நம்முடைய குடவோலை முறை என்பதே அதைத்தான் செய்கிறது. அப்படின்னும் போது இதற்கு சட்டென்று ஒரு மிக பரந்த ஒரு முக்கியத்துவம் கிடைத்து விடுகிறது. அப்போ நாம வந்து இத்தனை நூற்றாண்டுகள் முன்னதாகவே அந்த மாதிரியான குடவோலை முறையின் வாயிலாக நாம ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்கான வழிமுறை நாம் வைத்திருந்தோம் என்பதைத்தான் இந்த உத்தரமேறு கல்வெட்டுகள் சொல்கின்றன. பிரதமர் அவர்கள் அதை வந்து உண்மையாவே வந்து கொண்டாடுகிறார். ஆகா, உலகத்திற்கே நாம வந்து வழிகாட்டியாக இருக்கிறோம். நாம என்னமோ ஜனநாயக எங்கோ மேலை நேசத்திலிருந்து நமக்கு வந்ததாக நாம கருத வேண்டியதில்லை. அது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி, நாம் தான் அதை செய்திருக்கிறோம். இன்னைக்கு நாம திரும்பி பார்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் நாம தான் இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறோம் எனும் போது அவற்றை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைதானே. அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய சிந்தனை அல்ல, இங்கேதான் அந்த சிந்தனை இருந்திருக்கிறது. இந்த சிந்தனையைத்தான் நாம் வந்து எடுத்து பின்னாடி நாம வளர்த்திருக்கிறோம். இவை எல்லாம் தான் பிரதமரை மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்குள்ள கொண்டு வருகிறது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு இந்த மாதிரி பண்பாட்டு செய்திகளையும் அந்த மாதிரி இடங்களையும் அதுக்கான ஒரு இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்து கொண்டாடுகிறார்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட போது இப்ப இன்னொரு விஷயத்தையும் வந்து யோசிக்க தோணுது. என்னன்னா, சென்ற நிகழ்ச்சியில கூட தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளரை பற்றி வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டு பேசினாங்க. இப்போ பாரம்பரியம், கலை, கலாச்சாரம் மட்டுமின்றி மக்கள் நலன் தான் தேசத்தின் நலன் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசோட நலத்திட்டங்கள், அதை வந்து மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளணும், இது போன்ற அறிவுரைகளையும் இந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்?
0: அரசாங்கத்தினுடைய தலைமை சேவகர் என்று தன்னை அவர் வந்து மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறார். அந்த தலைமை சேவகராக அவர் செய்யக்கூடியது என்ன? அரசாங்கம் எடுக்கக்கூடிய அத்தனை கொள்கை முடிவுகளையும், இங்கே நடைபெற வேண்டிய அல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குறிப்பாக அவர் வந்து இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை தான் அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். தூய்மை இந்தியா அப்படின்னு வரும்போது அது குடிநீர், ஜல்ஜீவன், குறிப்பாக தண்ணீர், நீர் சேமிப்பு, காற்று, இது எல்லா தூய்மை, இது எல்லாவற்றையும் தான் அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார். மிக முக்கியமாக காற்று தூசு இல்லாமல் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு மாசும் இல்லாமல் வாழ்வது, இது எல்லாவற்றிலும் அவசியம். அதுதான் ஒரு மனித நாகரிகத்தினுடைய ஒரு நிச்சயமாக அல்லது சர்வதேச பார்வையில் நம்மை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடியது என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனம் செலுத்தும் போதுதான் இங்கே இருக்கக்கூடிய இதர வளர்ச்சிகள் அத்தனையுமே சாத்தியமாகும். பிரதமர் அவர்கள் தன்னுடைய இந்த உரைகள் அத்தனையும் அதிகமான பாத்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் பத்தி தான் அவர் நிறைய பேசியிருக்காரு. பவர் உற்பத்தி பத்தி பேசியிருக்காரு, தூய்மை பத்தி நிறைய பேசியிருக்காரு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பத்தி நிறைய பேசியிருக்காரு. இதெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசுறாரு. இவை எல்லாமே அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள், திட்டங்கள், பல்வேறு ஒரு திட்டங்களின் வாயிலாகத்தான் இதை வந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டோம் என்றால், இங்கே பசுமையை மேம்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய தூய்மையை நாம் வந்து ஒழுங்குபடுத்தி அதில் எல்லா இடத்தையும் பத்திரப்படுத்தி விட்டோம் என்றால், நாம் ஒரு ஆரோக்கியமான குடிமக்களை வளர்த்துவிட முடியும். அந்த ஆரோக்கியம் என்பதுதான் படிப்படியாக நிச்சயமாக ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சர்வதேச அளவில் நம்மை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு உத்வேகத்தை அளிக்கும் என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதில் தான் அவரை கூடுதலான கவனத்தை செலுத்தியிருப்பதாக நான் பார்க்கிறேன்.
1: தூய்மை அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள உள்ளார்ந்த ஒரு உணர்வா இருக்கணும்ன்றதுக்காக இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வரும். இன்னொரு விஷயத்தை வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்ன அப்படின்னா, நாட்டின் அச்சாணின் கூட சொல்லலாம், உழவும் நெசவும், அதை பத்தி வந்து பிரதமர் வந்து பேச தவறியதே இல்லை. எந்தெந்த பகுதிகளில் என்ன மாதிரியான விளைபொருட்கள் வந்து நல்ல விளைச்சல் கண்டிருக்கு, அந்த விளைச்சலுக்காக வந்து விவசாயிகள் வந்து படக்கூடிய அந்த அரும்பாடு, அதுக்கப்புறம் நவீன தொழில்நுட்பங்களை எப்படி விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் எப்படி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம், அவங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: இது வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டா அவர் பண்ணிருக்காரு. அதாவது என்னன்னா, நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரயில்வேல வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒன் பிளேஸ் ஒன் ப்ராடக்ட், அதாவது உற்பத்திக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மட்டுமல்ல, அதை சந்தைப்படுத்தி கொண்டு வந்து அவர்கள் அங்க ஆர்டிசன்ஸ், அந்த நெசவாளர்களோ இல்ல கைவினைஞர்களோ, அவர்கள் வந்து தங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கும் இந்த மாதிரியான இடங்களை வந்து அவர் உருவாக்குறார். அப்போ இந்த என்டையர் ஃபுல் செயின் வந்து அவர் உருவாக்குறார். இங்க விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விதமான ஆலோசனைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி உதவி, அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் வந்து அவர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும், இதன் மூலமாக என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், இதெல்லாம் இந்த பக்கம் சொல்றார். அதுக்கப்புறம் சந்தையை கொண்டு வரார். சந்தையிலேருந்து அவர்கள் எப்படி உற்பத்தியை கொண்டு போக வேண்டும், எந்த சந்தைகளுக்கு கொண்டு போக முடியும், என்ன விதமான விளைபொருட்கள் வந்து சந்தையில் விற்பனையாகும், அவை வெளிநாட்டுக்கு போக முடியுமா, உள்நாட்டில் இருக்க முடியுமா, என்ன விதமான வாய்ப்புகளை வந்து கொண்டிருக்கின்றன, அப்புறம் அதுக்கு நேரடியாக சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவது. அது வந்து நீங்க இது அத்தனையுமே தன்னுடைய இந்த உரைகளில் பல இடங்களில் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார். விவசாயிகளை முற்றிலுமாக ஒரு தனிய துண்டாக நம்ம வந்து வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தை போய் நம்முடைய இந்த நேஷனல் வேல்யூ செயினுக்குள்ள அவங்களை எல்லாம் கொண்டு இணைக்கிறார். நெட்வொர்க்கை வந்து ஒழுங்குபடுத்தி நாம் அவர்களை மீண்டும் வந்து காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஒரு பண வரவை உருவாக்கி தர வேண்டும். அதே சமயத்தில் அவருடைய செய்யக்கூடிய விவசாயத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய உற்பத்தியையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதையும் இதையும் சேர்க்கும் போது என்ன விதமான ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது, நெட்வொர்க் கிடைக்குது, எப்படி அதை செய்ய முடியும், இதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய உரைகளில் பல்வேறு சமயங்களில் அவர் சொல்றாரு. அப்போ அரசாங்கம் அதற்காக செய்யக்கூடிய என்னென்ன புதிய நடவடிக்கைகள் இருக்கின்றனவோ, திட்டங்கள் இருக்கின்றனவோ, அவற்றை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக புரியுது. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டன் கண்ணெதிரில் ஒரு எந்த ஒரு பெரிய ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த உள்ளூர் பொருட்களை நம்ம அங்கே பார்க்குறோம். பெரும்பாலும் வெளிச்சந்தையில் அது கிடைக்காமல் இருக்கின்றன. அவர்களே நேரடியாக அங்கே வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்போது அவர்கள் வந்து அங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காதால் கேட்குறோம். பிரதமர் சொல்வதற்கு நேராக போய் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கண்ணெதிரிலே நம்ம பார்க்குறோம். இப்போ பணங்கள் கண்டு அல்லது ஏதோ ஒரு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கூட நீங்கள் எங்கே கிடைக்குதோ இல்லைனா கிடைக்கலையோ நம்ம யோசித்த போது ரயில்வே ஸ்டேஷன் போனால் அது கிடைக்குது. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஆக இது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, அதை பற்றி நம்ம இங்க போனா கிடைக்குது. நமக்கே வந்து ஒரு ப்ராடக்டை நோக்கி புஷ் பண்றதும் அந்த என்ன விஷயங்களை வாங்கணும் கொள்ளணும் பத்தி பேசும்போது, இப்ப கதரை பத்தி நிறைய சமயம் பேசுறேன், அந்த கதரை பத்தி உற்பத்தியை பத்தியும் கதருடைய பொருட்களை பத்தியும் பேசும்போது நாமளே ஒரு கதர் சந்தைக்குள்ள போகும்போது இதெல்லாம் நம்ம காதல ஏற்கனவே விழுந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் புதுசா நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் அங்க கண்ணெதிரில் நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு கம்யூனிகேஷனை வந்து பிரைம் மினிஸ்டர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா பிரைம் மினிஸ்டரே மாறிட்டாரு அப்படிங்கறத நம்ம இதுல சொல்லணும்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி. நேரம் 9:30. அரங்கிசை. டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், வி நடேசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ கணேச சரணம், பாபநாசன் சிவன் பாடல், ராகம் திலங், ஆதி தாளம்.

ಮನಿ ಮಾ

அரங்கிசையில் இதுவரை டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், வி நடேசன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் டி எம் சௌந்தரராஜன், சாய்பாபா, பி சுஷீலாவின் குரல்களில் இதயக்கணி

Salirme en

0: பி சுஷீலாவின் குரலில் பஞ்சவர்ண கிளி.
1: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா, அன்பே வாடா.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.5°C, இயல்புக்கு 1.6°C அதிகம். குறைந்த அளவு 25.9°C, இயல்புக்கு 0.7°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.2°C, இயல்புக்கு 0.3°C அதிகம். குறைந்த அளவு 27.2°C, இயல்புக்கு 2.4°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 87%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 33-34°C ஒட்டியும், குறைந்த அளவு 25-26°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை தமிழ் அமுதம், வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், வீட்டுத் தோட்டம் பராமரிக்க குழந்தைகளுக்கு கற்றுத்தருவோம், ஜி இந்துமதி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 மணிக்கு கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன், மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை, வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். 8:30 சக்தி உலா, அபயம் அருளிடும் அம்பிகை, ராமநாதபுரம் மாவட்டம் திருவொற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம். 8:45 திரை கானம், காலை 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா, சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூர்ய நம்பிசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM Gold இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், ஆர் சாய் ஸ்ரேயா அவர்களின் கீபோர்டு இசை, பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, கலாமின் பார்வையில் பெண்கள், உரை வழங்குபவர் ரீட்டா அல்ஃபின் மேரி அவர்கள். தொடர்ந்து பண்பாட்டை விதைக்கும் நவராத்திரி, உரை வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு உமா மீனா. 2:55 வானிலை, பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரை காணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரை காணம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை, திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம்.

0: just while condemned the attack on the Aramco headquarters, which took place in the West Asian country yesterday. He described such acts as totally unacceptable and called for an immediate end to them. Meanwhile, Indian Embassy in Riyadh today urged all Indian nationals to continue to follow local authorities' instructions. In men's cricket, West Indies defeated hosts India by 24 runs in the fourth T20 International in Hyderabad tonight. Chasing a target of 248 runs, India were all out for 223 in 19.4 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.